நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் மாயமாலவக உலை.

0: இதுவரை மாய மாழவ கவுளை ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம்
2: ஊழ் 38 அதிகாரம் 8 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர், இதில் விண்வெளி கருந்துளை பிளாக் ஹோல் குறித்த தகவல்களுடன் வரும் டெக் பைட், தொடர்ந்து சேவை செய்திகள், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இயற்கையே உயிரே, உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர், பயன்படும் ஒருமுறை அவதியுறும் தலைமுறை, கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுமார் அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் நோய் நாடி நோய் முதல் நாடி சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 9:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு தொடரும். 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், சிங்கம் இந்திரன் திரைப்படங்களில் இருந்து. முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மங்கையர் உலகத்தில் அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல என்ற தலைப்பில் தோழிகள் கலந்துரையாடலாம். 1 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு, திருச்சிராப்பள்ளி தொட்டியம் எம் சிவனேஸ் அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம், 2:30 மண்ணின் மனம் கி ஜெகநாதன் குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தில் அர்ஜுனன் தெய்வப்பட்டம். மூன்று 3 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். 3:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசை தூரல் தொடரும். 4 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ், 5 பொன்மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியா ஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள், பண்பலையில் இரவு 7 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 ஓடி விளையாடு, கரூரில் அண்மையில்

நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுடன் ஒரு சந்திப்பு. இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் இன்று கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்கள். 8 மணிக்கு நினைவெல்லாம் எஸ்பிபி. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 இசைக்கும் இனியராகும். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு அரங்கிசையில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நீரும், 12:10 சங்கீத சாரலில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திமடல், 9:30 நாடக மலரில் இன்று அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் நாட்டுப்புற மில்லிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இனி தொடர்வது

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: and state governments will be present at the meeting. Varanasi. The parliamentary constituency of Prime Minister Narendra Modi and one of the world's oldest living cities is once again set to witness a historic international event. After successfully hosting G20 meetings, Varanasi will now host the second meeting of the BRICS Culture Working Group today and tomorrow. Representatives from 11 countries, including China, Brazil, Egypt, Ethiopia, and Indonesia, will take part in this meeting. The meeting will bring together senior diplomats, policy makers, and cultural experts. A total of 21 people lost their lives after a fire broke out at a guest house in the Malviya Nagar area of New Delhi yesterday. Delhi police said the deceased includes 9 Indian nationals and 12 foreign nationals. The police informed that a total of 49 persons were admitted to various hospitals for treatment, of which 21 succumbed to their injuries. The police said a case has been registered and an investigation is underway. They further informed that Lovekesh Bajaj, the owner of the building in which the fire broke out, has been detained. Meanwhile, Delhi Chief Minister's office said the lapses that culminated in the tragic fire at the guest house will be examined with utmost seriousness and accountability will be fixed wherever it lies. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the 10th India-Laos PDR Joint Commission meeting with Deputy Prime Minister and Minister of Foreign Affairs of the Laos People's Democratic Republic, Thongsavan Phumihan, in New Delhi yesterday. In his remarks, Dr. Jaishankar said India and the Laos PDR share close civilizational ties reflected in their common heritage of Buddhism and the Ramayana. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டு விடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதல்

0: முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம், எனக்கு அந்த காலத்துல 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்வில் நமக்கு வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நம் மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலம் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகள் நம்மை நெருங்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். பிறகு நம் இலக்கையை நோக்கி செல்ல பாதைகள் எல்லாம் எளிதாகவே இருக்கும். இணையற்ற இறைவனை இந்திசையால் பாடி மகள திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் சிறுகாழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

மௌனம் என்பது பேசுவதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை என்பதை குறிப்பதில்லை. சில சமயங்களில் நாம் எதை சொன்னாலும் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதையே அது குறிக்கிறது. அத்தகைய தருணங்களில் மௌனமே மிகச்சிறந்த விவேகமான பதிலாக அமைகிறது. இதுமான கீதங்களோடு கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

எப்படி இது நடக்கும் என்று தெரியாமல் கவலைப்படும் பல விஷயங்களில் எப்படி இது நடந்தது என்று வியக்கும் அளவிற்கு ஒரு வழியை உண்டாக்குபவர் இறைவனே. இறைவனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்த ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை மணி 6:15 அன்புடன் கூடிய சேவையும் புனித அந்தோணியாரும் என்ற தலைப்பில் மறைவுரை நடைபெறும். ஆனந்த ராகத்தில் இனிவரும் பாடல் வின்சென்ட் லிசிரோஸ் குரல்களில்.

கேட்டிணைந்திருக்கிறோம். ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கும்பகோணம் ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலை பெருமாள் உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை யானை வாகனம். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் இரவு 7 மணிக்கு பஞ்சபிரகாரம். உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை மணி 6:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை மணி 6:45 புஷ்பம் சாத்துப்படி கண்டொருளல், 8:15 தாயார் மூலஸ்தானம் சேருதல். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. இப்போது கேட்கலாம் கால்நடை நமக்கு தோழனம்மா. கால்நடை பண்ணையாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கால்நடை தீவனம் எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்த சில ஆலோசனைகளை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள்.
2: முதல்ல கால்நடை தீவனங்கள் தயாரிக்கணும் முடிவு பண்ணிட்டா அதற்கான முறையான பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். கால்நடை தீவனங்கள் தயாரிப்பு பற்றிய பயிற்சிகள் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு உறுப்பு கல்லூரிகளில் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. தேவையா இருக்கும் பொழுது நீங்க அணுகி இதை பயன்படுத்திக்கலாம். முறையான பயிற்சி கிடைச்ச பின்ன நம்ம எந்த வகையான தீவனத்தை தயாரிக்க போறோம் அப்படிங்கறது முடிவு பண்ணணும். கால்நடை தீவனங்கள மூன்று வகையா இருக்கு. ஒன்று மாவு தீவனம், மேஷ் ஃபீட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது குச்சி தீவனம், பல்லட் ஃபீட்னு சொல்லுவாங்க. மூணாவது குருணை தீவனம், கிரம்பிள் ஃபீட்னு சொல்லுவாங்க. இந்த மூணாவது வகையான கிரம்பிள் ஃபீடுங்கிறது குறிப்பாக கோழிகளுக்கு பயன்படுத்தப்படுறது, அதனை நம்ம தயாரிக்க தேவையில்லை. மாவு தீவனம், குச்சி தீவனத்தை நம்ம தயார் பண்ணலாம். அடிப்படையாக கால்நடை தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கு மேஷ் ஃபீட் சொல்கிற மாவு தீவன இயந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கலாகவும் இது ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். ஒரு மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கான இயந்திரங்கள் 7-8 லட்சத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1 டன் மாவு தீவனம் தயார் பண்ணுறதுக்கான இயந்திரங்கள் செலவு 7-10 லட்சம் வச்சுக்கலாம். இதுதான் குறைந்த முதலீடு. இதை விட குறைவாக வைக்கணும்னா 5 லட்சத்தில் ஒரு மாவு தீவனம் அரைக்கிற இயந்திரங்களும் இருக்குது. அப்போ மொத்தமாக 5-10 லட்சம் இதுக்கு மூலதனம் தேவைப்படுது. மாவு தீவனம் தான் நம்மளால் ஈஸியாக தயார் பண்ண முடியும். ஏன்னா குச்சி தீவனத்துக்கு முதலீடு அதிகமாக இருக்கும். குச்சி தீவனம் தயாரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 30 லட்சமாக தேவைப்படும், அதிகபட்சம் 70 லட்சம் வரையும் போகுதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 1 டன் குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கு. இப்போ இந்த ரெண்டு வகையில் நம்ம என்ன தயாரிக்க போகிறோம் முடிவு பண்ணிக்கணுங்க. முடிவு பண்ணிட்டு அதற்கான தீவன ஆலையை தொடங்கணும். என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்க மாவு தீவனத்தில் அவங்களுடைய தீவன ஆலையை தொடங்கலாம். இது மாதிரி ஒரு தொழில் தொடங்கும்போது நமக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ அதில் பதிவு பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை. பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து ஒரு NOC சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சப்பறம் ஒரு

0: ட்ரேட்மார்க், நம்ம தீவன கம்பெனியோட ட்ரேட்மார்க் எடுத்துக்கலாம். அப்புறம் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடிப்படையாக தேவைப்படுற லைசன்ஸுங்க. இதெல்லாம் இருந்த ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, அது நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியிலோ இல்லை பயிற்சி மையங்களிலோ நம்ம அதை வாங்கிக்கலாங்க. ஏன்னா அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வங்கிகளை லோனுக்கு அப்ரோச் பண்ண முடியும். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தீவன ஆலையை தொடங்கணுங்க. ஏற்கனவே கூறியது போல மாவு தீவனத்தை முதல்ல நம்ம கவனம் செலுத்தணும். இவ்வாறு நம்ம தீவனம் விற்க ஆரம்பிக்கிறோம்னா நம்மக்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 300 விவசாயிகள் நம்மளோட தொடர்பில் இருக்கணுங்க. அப்போது தீவனம் விற்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா விவசாயிகள் தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 50 டன் அளவாவது மாவு தீவனத்தில் நம்ம விற்கணும் செய்யணுங்க. இந்த 50 டன்னுங்கிறது ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக உயர்ந்து 100 டன் 200 டன் வரையும் நம்ம பண்ணோம்னா அந்த தொழில் கண்டிப்பாக லாபகரமாக அமையும். இன்னொரு வகையாக பண்ணலாங்க. இப்போது ரூரல் லைஃப் ஸ்டாக் மார்ட் அப்படின்றாங்க. அதாவது எப்படி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நமக்கு தேவையான சோப்பு, சீப்பு, அரிசி, பருப்பு கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டாக் மார்ட், ஒரு விவசாயி உள்ளே வந்தார்னா மூக்கணாங்கயிறிலிருந்து கால்நடை பண்ணைக்கு தேவையான எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். அதில் தீவனங்கள் இருக்கும், தீவன சேர்க்கைகள் இருக்கும், எல்லாத்தையும் கால்நடைகளுக்கு ஏற்றவாறு நம்ம ரூரல் மார்ட் சொல்கிறாமே அந்த மாதிரி கடைகளும் ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நமக்கு சவால்னு பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறது தான். அப்போது நம்ம விற்பனை செய்ய ஆரம்பித்தா ஏற்கனவே கூறியது போல் நம்ம தொடர்பில் 300 விவசாயிகளாவது இருக்கணும். உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்மக்கிட்ட தீவனம் வாங்க வராங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வரையும் தீவனத்தை இலவச டெலிவரி தரணும். அந்த இலவச டெலிவரி தரணும்னா நம்மக்கிட்ட ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இது மாதிரி சேவைகள்லாம் பண்ணால் தான் நம்ம விவசாயிகளை நம்மளோடு தொடர்பில் இருக்க வச்சுக்க முடியும். அதனால் நம்மளுடைய விற்பனையுடைய இலக்கை வந்து அதிகரிக்கலாம். அடுத்த தரமான பொருட்களை வைக்கணும். நம்ம தீவனமாகட்டும், தீவன சேர்க்கைகளாகட்டும், நம்ம தயார் பண்ணாலும் சரி, மற்றவங்ககிட்ட வாங்கி ரூரல் மார்க்கெட்டில் விற்பனை செஞ்சாலும் சரி, தரம் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். தரமான பொருள் இருக்கும்போது விற்பனை அளவு மட்டும் இல்லை, நம்ம தொடர்பில் இருக்கிற விவசாயிகள் அதிகமாகவும் இருக்கும். ஸோ தீவனத்தை பொறுத்தவரையும் இது மாதிரி நம்ம ஒரு வியாபார மையங்களாக மாற்றலாம். இல்லை நம்மளோட மூலதனம் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நிறைய மூலதனம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா குச்சி தீவனம், பெல்லட் ஃபீட் மில் போடலாம். பெல்லட் ஃபீட் மில்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், அதுக்கேற்ற மிஷினரி அதிகம், இட வசதியும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா விவசாயிகள் பல பேர் வந்து இன்னைக்கு பெல்லட் தீவனத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எப்படி மாவு தீவனம் தயார் பண்ணமோ அதையே பெல்லட் தீவனமாக மாற்றி குச்சி தீவனமாக வியாபாரம் செய்யலாம், விற்பனை செய்யலாம். அதுக்கு சில தனி இயந்திரங்கள் தேவைப்படுது. இதுக்கும் நம்ம டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கல்லூரிகள்லேயோ மற்ற பயிற்சி மூலம் வாங்கி வங்கிகளுக்கு லோன் அப்ரோச் பண்ணலாம். இது ரெண்டு தான் நமக்கு வந்து கால்நடை தீவனங்களில் இருக்கிற வியாபார வாய்ப்பு. இதை தவிர மூலப்பொருட்களில் நம்ம விற்பனை செய்யலாம். சாதாரண மாட்டு தீவன கடைன்னு சொல்லும் இல்லையா, தவிடு கிடைக்கும், புண்ணாக்கு கிடைக்கும், இது மாதிரி மாட்டு தீவன கடைகளும் ரொம்ப சிம்பிளாக நாம் ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்குமே முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அடிப்படையான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கால்நடை தீவனம் தயார் பற்றிய பயிற்சி, பயிற்சிக்கு மட்டும் இல்லை பயிற்சி செய்கிற காலங்களில் அது மூலம் நிறைய தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பு மூலமா உங்கள் விற்பனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லை வியாபார அதிகரிப்பும் அதிகமாக இருக்கும். இதை குறித்து மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இல்லை மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டா என்னுடைய அலைபேசி எண் 8489077544 இந்த எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 8489077544. நன்றி.
1: கால்நடை செல்வங்களை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் கால்நடை தீவன உற்பத்தியிலும் கவனம் செலுத்தினால் கை நிறைய வருமானம் எடுக்கலாம். ஆகவே தீவன உற்பத்தியையும் கையில் எடுக்க வேண்டும் என்று பல ஆலோசனைகளை வலியுறுத்தினார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை.

0: குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டேருக்கான 20 சென்ட் நாற்றங்காலில் 1 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் ஈட வேண்டும். களிமண் நிலத்தில் 4 கிலோ ஜிப்சமும் 1 கிலோ டிஏபி 1 சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த 10ஆம் நாள் ஈட வேண்டும். இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும். நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக தலை மணி சாம்பல் சத்துடன் 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டும் 200 கிலோ ஜிப்சமும் இட வேண்டும். இதே போல தென்னை சாகுபடியாளர்களே, உகந்த வானிலை இருப்பதால் தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு 200 மில்லி தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும். அதே போல வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்க வேண்டும். அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் H. சிவனேசன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப் பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த

0: நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைப்பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக்கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000

0: ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம கேட்டு அணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் இன்று. இந்நாள் 1982 லெபனான் போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் தொடங்கப்பட்டது. பின்னர் இது பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான பன்னாட்டு தினமாக மாறியது. ஏனெனில் தேவை அப்படி. சீர்திருத்தங்கள் வேண்டி சீன தேசமெங்கும் 1989 தொடக்கத்தில் இளையோர் கிளர்ச்சி செய்தனர். பெய்ஜிங்கின் தியானன்மென் சதுக்கத்தில் மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு போராட்டத்தை நடத்தினர். சீன ராணுவ நடவடிக்கை நூற்றுக்கணக்கான உயிர் சேதத்தோடு தியானன்மென் போராட்டத்தை முடித்து வைத்தது. அதனை ஜூன் 4 துயர் நிகழ்வென வரலாறு பதித்துக் கொண்டது. தமிழ்ச்சிறுகதை முன்னோடி வரகனேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1925 ஆரம்பத்தில் தீவிரவாதத்தை சுதந்திரத்திற்கு தேர்ந்தெடுத்தார். பின்னர் அஹிம்சாவாதியாக மாறினார். அண்ணல் காந்தியை சந்தித்த பிறகு லண்டன் சென்று வழக்குரைஞர் பட்டம் பெற படித்தார். பட்டம் பெற ராஜவிசுவாச பிரமாணம் எடுக்க வேண்டும். மனம் ஒப்பவில்லை. பட்டம் பெறாமலேயே விட்டுவிட்டார். பார்க்க போனால் நான் மரம்தான். ஆனால் என் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்வதானால் இன்றைக்கெல்லாம் சொன்னாலும் தீராது என தொடங்கும் வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் கதை அதுவே தமிழ் சிறுகதையின் முதல் சிறுகதை என இலக்கிய வரலாறு பதிகிறது.
4: வாவேசு ஐயர் வரலாறாக வாழ்ந்த மா மனிதர்.
3: மலேசிய இந்தியர்களின் அரசியல் முன்னோடி ஜான் டிவியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1959 லண்டனில் மகாத்மா காந்தியை சந்தித்த பிறகு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தார். மலேசிய இந்திய காங்கிரசின் முதல் தலைவர் என்ற பெருமைக்குரியவர் ஜான் திவி. விடுதலை போராட்ட வீரர் பே வரதராஜுலு நாயுடு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1887 மதுரை ஹார்வி மில் தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை ஊக்குவித்து பேசியதற்காக 1.5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்றார். பாரதியார் திருவிக்காவுக்கு அடுத்து தமிழ் இதழியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கியவர் பே வரதராஜுலு நாயுடு. உயிரி வேதியியல் ஆய்வாளர் தர்ஷன் ரங்கநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941 புரத மடிப்பு குறித்தான ஆய்வோடு பல்வேறு புரதங்களை செய்வதிலும் பெப்டைடுகளை கொண்டு மீனுண் குடல்களை உருவாக்கும் திறனும் பெற்றிருந்த தர்ஷன் ரங்கநாதன் மறைந்ததும் இதே நாளில்தான். ஆஸ்கர் உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ள ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975 அகதிகளுக்கான நல்லெண்ண தூதராக ஐநாவினால் நியமிக்கப்பட்ட இவர் முகாம்களுக்கு நிதி உதவி
4: அடிப்படை வசதிகள்

0: உள்ளிட்ட பணிகளை உள்ளார்ந்த முனைப்போடு செய்து வருபவர். பன்மொழி பாடகர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1946. இசையமைப்பாளரான இவர் 40-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்.
1: போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறாத நதியில் நீந்தவா.
0: பாடலாசிரியர்களுடன் அமர்ந்து அந்த பாடல் வழியாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்டு உள்வாங்கிக் கொள்வேன். அப்போதுதான் அந்த உணர்ச்சிகளை என்னால் வெளிப்படுத்த முடியும். என்னால் அதனை சரியாக உச்சரிக்க முடியாது என்று தெரிய வந்தால் நான் அந்த பாட்டிலிருந்து விலகிக் கொள்வேன் என்பார். அப்படி அழகுற பாடிய பல்லாயிரம் பாடல்களால் நம் வாழ்க்கையின் அங்கமானவர். 2001 பத்மஸ்ரீ, 2011 பத்மபூஷண் விருதுகளை பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் மறைவிற்கு பின்னர் 2021 பத்மவிபூஷன் விருதினை வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. துறவி போல வாழ்க்கை வாழ்வதில் நம்பிக்கை கிடையாது, கடினமான நேரங்களையும் தாண்டி வாழ்க்கை அழகானது என்று கூறி வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்தவர், 6 முறை சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கோடை விடுமுறைய ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு புது யூனிஃபார்ம், புது பேகு, புது வாட்டர் பாட்டில் அப்படின்னு நிறைய விஷயங்களை புதுசு புதுசா வாங்கிட்டு எப்படா இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுவோம் அப்படின்னு குழந்தைகள் ஆவலா காத்திருந்த அந்த நாள் வந்தாச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உங்களை வரவேற்க காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸா பாக்குறதும் புது புது நண்பர்கள் வர்றதும் அப்படின்னு இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய நிறைய சுவாரஸ்யங்களை தர காத்திருக்கு. அதோட இந்த கல்வியாண்டு உங்க எல்லாருக்குமே நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா அமையட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா பட்டுக்குட்டி செல்லுங்களுக்கும் டாடா பை பை சொல்லிக்கலாம். இப்போ நாம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர் கிட்ட ரசிக்கலாம்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். இன்னைக்கு நாம பூமிய விட்டு கொஞ்ச தூரம் வெளிய போக போறோம். கொஞ்ச தூரம் இல்ல, ரொம்பவே தூரம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே மிக விசித்திரமான இயற்பியல் விதிகளை பந்தாடுற, காலத்தையே வளைக்க கூடிய ஒரு மாபெரும் விண்வெளி மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இன்றைய நிகழ்ச்சி விண்வெளியின் கருந்துளை. கருந்துளை அப்படின்னா என்னன்னா, விண்வெளியில ஈர்ப்பு விசை ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதோட ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னா, பிரபஞ்சத்திலேயே மிக வேகமா பயணிக்கக்கூடிய ஒளியால கூட இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாதான். விண்வெளியில

இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்குமே ஒரு ஆயுள் காலம் இருக்குதான். நம்ம சூரியனை விட 20 மடங்குக்கும் மேல அதிக நிறை கொண்ட பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் தங்களோட இறுதி காலத்துல எரிபொருள் எல்லாம் தீந்து போய் அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துருமா. அப்போ அந்த நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய வெடிப்போட அழியுது. இதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா. இந்த வெடிப்புக்கு அப்புறம் தான் அந்த நட்சத்திரத்தோட எஞ்சிய மையப்பகுதி அதோட சொந்த ஈர்ப்பு விசையால உள் நோக்கி சுருங்கி ஒரு புள்ளி அளவுக்கு மாறிடுதான். அதுதான் கருந்துளையாவே மாறுதான். ஒவ்வொரு கேலக்சியோட நடுவுலயும் ஒரு அசுர பிளாக் ஹோல் இருக்கும். நம்ம பால்வெளி அண்டத்தோட நடுவுல இருக்கிற சகிடாரியஸ் ஏ கருந்துளை மட்டும் 2.4 கோடி கிலோமீட்டர் பெருசாங்க. இந்த கருந்துளை எதையுமே சும்மா டக்குனுலா விழுங்கிடாதான். அத சுத்தி ஒரு பெரிய வாயு வளையம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அக்ரிஷன் டிஸ்க் அப்படிங்கிறாங்க. பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசையால சுத்தி இருக்கிற நட்சத்திரங்களோட வாயு தூசி இதெல்லாம் இந்த வளையத்துக்குள்ள வந்து அதிக வேகத்துல சுத்துதான். அப்படி சுத்தும் போது ஏற்படக்கூடிய உராய்வுல அது பயங்கரமா சூடாகி எக்ஸ்ரே கதிர்களை உமிழுதான். இதை வச்சுதான் அறிவியலாளர்கள் 1971 முதன் முதலா சிக்னஸ் X1 அப்படிங்கிற பிளாக் ஹோல் இருக்கிறத எக்ஸ்ரே எவிடன்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி பரவாயில்லன்னு இந்த பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டு என்னப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு கேட்டுட்டு வரலான்னு பார்த்தா அது நம்மளையே நூடுல்ஸ் ஆக்கி சாப்பிட்டுருமா. இது என்ன கதை அப்படின்னா ஒருவேளை தப்பி தவறி மனிதர்கள் கருந்துளைக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா இந்த கருந்துளைக்குள்ள உள்ள மனிதர்கள் போகும்போது தலைப்பகுதியை விட கால் பகுதியில தான் ஈர்ப்பு விசை பல கோடி மடங்கு அதிகமா இருக்குதான். அதனால உடம்பு அப்படியே ரப்பர் பேண்ட் மாதிரி நீளமா இழுக்கப்பட்ட நூடுல்ஸ் மாதிரி ஆயிருமா. அறிவியல் பூர்வமா இதுக்கு பேரு ஸ்பெகட்டிபிகேஷன். கேட்கவே பயமா இருக்குல்ல. கருந்துளையோட கடுமையான ஈர்ப்பு விசை விண்வெளி மட்டும் இல்ல காலத்தையுமே வளர்ச்சி. இதனால கருந்துளைக்கு பக்கத்துல நேரம் ரொம்பவே மெதுவா ஓடும். இதுதான் டைம் டிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாரும் வயசாகுதுன்னு கவலைப்படாதீங்க. சில நிமிடங்கள் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா இங்க பூமியில பல ஆண்டுகள் கடந்திருக்குமா. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க. நீங்க அப்பையும் இளமையோடு இருப்பீங்க. கருந்துளையில ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு பேரு தான் ஈவென்ட் ஹாரிசன். அந்த எல்லையிலிருந்து வெளியே நிக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அந்த எல்லையை தாண்டி 1 மில்லி மீட்டர் உள்ள போனா கூட அவ்வளவுதான், டாடா பை பை தான். அங்கிருந்து லைட்டால கூட திரும்ப வர முடியாது. சரி பிளாக் ஹோல்குள்ள ஒரு நட்சத்திரம் தப்பி தவறி போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பிளாக் ஹோலோட அதீத ஈர்ப்பு விசை அந்த நட்சத்திரத்தை அப்படியே கொடூரமா கிழிச்சு எரிச்சிருமா. அறிவியல் உலகத்துல இதுக்கு என்ன பேரு சொல்றாங்கன்னா டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவென்ட் அப்படிங்கிறாங்க. அப்படி கிழிக்கப்படும் போது அந்த நட்சத்திரத்துல இருந்து பயங்கரமான எக்ஸ்ரேஸ் கதிர்வீச்சுகள் விண்வெளி முழுக்க சிதறுமா. இதை வச்சுதான் அங்க ஒரு நட்சத்திரத்தை பிளாக் ஹோல் கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்களாம். 1915 ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்ன தியரிப்படி விண்வெளிங்கிறது நல்ல விரிச்சு கட்டின ஒரு போர்வு மாதிரி. அதுல ஒரு கனமான இரும்பு குண்ட தூக்கி போட்டா என்ன ஆகும், அந்த போர்வைக்கு நடுவுல ஒரு குழி விழுந்துரும்ல, அதுதான் பிளாக் ஹோல். இதோட ஈர்ப்பு விசைக்கு பக்கத்துல லைட்டே வளைஞ்சு போகுது. இதெல்லாம் தியரி மட்டும் தானே, கண்ணுல பாத்துருக்கோமா அப்படின்னு கேட்டா 2019 விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து M87 அப்படிங்கிற கேலக்சியோட மையத்துல இருந்த பிளாக் ஹோல முதன் முதலா போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ எப்படி இருந்திருக்குன்னா நடுவுல ஒரு கருப்பு புள்ளியும் சுத்தியும் நெருப்பு வளையமும் இருந்திருக்கு. பாக்க அப்படியே நம்ம ஒரு உளுந்த வட மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்தையுமே விழுங்கக்கூடிய இந்த கருந்துளைகள் எப்படி அழியும் அப்படிங்கறத பத்தி ஸ்டீபன் ஹாக்கிங் குவாண்டம் இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி விடைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியலின் விதிகளின்படி பிளாக் ஹோல் அப்படிங்கறது நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் விதிகளின்படி பிரபஞ்சத்தின் விண்வெளி வெற்றிடத்துல தொடர்ச்சியா குவாண்டம் ஏற்றத்தாழ்வுகள் நிகழுது. இதன் காரணமா துகள்களும் எதிர்த்துகள்களும் ஜோடியா உருவாகுமா. பிளாக் ஹோலோட எல்லையான ஈவென்ட் ஹாரிசன் பகுதியில இப்படி ஜோடி துகள்கள் உருவாகும் போது அதுல ஒரு துகள் பிளாக் ஹோலுக்குள்ள விழுந்துருமா, இன்னொரு துகள் விண்வெளியிலிருந்து தப்பிச்சு வெளியே போயிருமா. இப்படி தப்பிச்சு செல்லக்கூடிய துகள்கள் தான் ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிறோம். ஆற்றல் பாதுகாப்பு விதியின்படி இந்த கதிர்வீச்சு வெளியேற வெளியேற பிளாக் ஹோல் தன்னோட ஆற்றலையும் நிறையையும் மெல்ல மெல்ல இழக்க தொடங்குது. ஒரு பிளாக் ஹோல் தனக்குள்ள புதிய நட்சத்திரங்களையோ தூசிகளையோ விழுங்காம இருக்கும் போது இந்த ஹாக்கிங் கதிர்வீச்சால அது கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாக தொடங்குது. இந்த அழிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சாதாரண பொருட்கள்லாம் ஆற்றல் இழக்கும் போது குளிர்ந்துதான் போகும். ஆனா பிளாக் ஹோல் சுருங்க சுருங்க அதோட வெப்பநிலையும் கதிர்வீச்சு வெளியேறும் வேகமும் தாறுமாறா அதிவேகமா அதிகரிக்குமா. கடைசியா ஒரு நொடி இருக்கும் போது அந்த பிளாக் ஹோல் எஞ்சி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒரே அடியா வெளிப்படுத்துமா. அப்படி ஒரு பிரம்மாண்டமான கதிர்வீச்சு வெடிப்போட அந்த
பிளாக் ஹோல் விண்வெளியிலிருந்து முற்றிலும் மறைந்து விடுமா? நம்ம வாழ்க்கையுமே இந்த கருந்துளை மாதிரி தான். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒரு பெரிய பிளாக் ஹோல்குள்ள சிக்கிட்டோம்னு நாம நினைக்கலாம். ஆனா அந்த இருட்டோட முடிவுல ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சமும் ஒரு புதிய தொடக்கமும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும்

0: நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் விண்வெளியில் கருந்துளை.
1: திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
2: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின்போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார், தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில்

0: தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரித்தபர்தா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவக்குமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்தவர் இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர் நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னார்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி

0: இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா புனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.78 அடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஆபரண தங்கம் 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாயாகவும் விற்பனையாயிட்டு இருக்கு. அப்புறம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் RVS வேளாண்மை கல்லூரி சேர்ந்து வானொலிக்கு 90 கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி நடத்த இருக்கிறாங்க. நாளைக்கு RVS வேளாண்மை கல்லூரியில இருக்க ஒளி அரங்கத்துல இதுல கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்துல நாளைக்கு முற்பகல் 11 மணி வாக்குல மாவட்டத்தில் இருக்க எல்லா கிராம ஊராட்சிகள்லயுமே கிராம சபை கூட்டம் நடக்க இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தஞ்சாவூர் மாவட்டத்தில் செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில மருத்துவ அலுவலரா பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாக குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் அப்படிங்கிற முகவரியில இந்த மாதம் 20 தேதி வரைக்கும் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

0: பரபரப்பான இந்த காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். கண்களுக்கு கீழே கருவளையம் எதனால வருது, அதுக்கான சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: சில நேரங்கள்ல நமக்கு கருவளையம்ங்கிறது சின்ன வயசுலயே, ரொம்ப ஒரு 14-13 வயசுலயே வரலாம். சில நேரங்கள்ல வயசான பிற்பாடு வரலாம், சோ ஒரு 30 வயசுலயோ 25 வயசுலயோ வரலாம். டாக் சர்க்கிள்ங்கிறதுல முக்கியமான ரோல் எது பிளே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டயட். அயன் குறைபாடு ஏற்பட்டா நமக்கு டார்க் சர்க்கிள் வரலாம். அயன் ரிச் ஃபுட் என்னென்ன, சிக்கன், மட்டன், முட்டை, ஃபிஷ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். கீரை வகைகள் இது எல்லாமே நல்லது. ஸோ இது தவிர சில நேரங்கள்ல நம்மளோட ஸ்கிரீன் டைம் ரொம்ப, நம்ம வந்து டிவியோ கம்ப்யூட்டரோ இல்லாட்டினா நம்மளோட போனையோ ரொம்ப நேரம் பாக்குறப்ப நம்மளோட கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மசில் ரொம்ப ஓவர் ஒர்க் பண்றதுனால கூட நமக்கு கருவளையம் வரலாம். ஸோ அப்ப ஸ்கிரீன் டைமை மினிமைஸ் பண்ணுங்க. இப்பெல்லாம் கண்ணாடி வருது, ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கிற மாதிரியான கண்ணாடிகள் வருது, அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் லேப்டாப் பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்க போனை பாக்குறீங்கன்னா அதை ஒரு ஈவினிங் ரொம்ப, அதுவும் டார்க் ரூம்ல ஸ்ட்ரெயின் பண்ணி பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. இது தவிர நமக்கு வயசாகிறப்ப நமக்கு என்னாலாம், நம்மளோட கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஃபேட் பேடை கீழே விடுறதுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி வரலாம். இது தவிர தூக்கமின்மையினாலையும் நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். சோ அப்ப நீங்க நல்லா தூங்கணும்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா டயட் பண்ணுங்க. நல்லா டயட்னா என்ன, நல்லா சத்தான உணவா சாப்பிடுங்க. அது தவிர ஈவினிங் ஒரு 6 மணியோ 7 மணியோ அதுக்கு மேல உங்களோட போனை பாக்காதீங்க. போன்ல இருந்து ஏற்படக்கூடிய ப்ளூ லைட் நம்மளோட மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு என்ன சிக்னல் அனுப்புதுன்னா, இன்னும் நீ முழிச்சிரு, இன்னும் நீ முழிச்சிருங்கிற சிக்னல் அனுப்புது. சோ அப்ப என்ன ஆகும், நம்ம இன்னும் முழிச்சிருப்போம். ஏதோ ஒரு கட் ஆஃப் டைம் வச்சுக்கோங்க, 7 மணியோ 8 மணியோ, அதுக்கு மேல மொபைல பாக்காம இருங்க, நல்லா ஆக்டிவா இருங்க, டயர்ட் ஆகுங்க, நல்லா தூங்கிடுவேன்.
2: ஒரு அலர்ஜி என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்வது? குடும்பத்தில் எல்லாரும் ஒரே சோப்பை உபயோகிக்கலாமா? கோடை காலத்துல ஒரு சோப்பும் மழை காலத்துல வேற சோப்பும் பயன்படுத்தலாமா?
1: சம்மருக்கா இருந்தாலும் சரி, விண்டருக்கா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மைல்டான சோப் பார். ஒரு சோப் பாருங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய டெபிரிஸ நீக்கிறதுக்கு மட்டும்தான். இப்ப மைல் சோப்புங்கிறது என்னன்னா, சப்போனிபிகேஷன் ஒரு ப்ராசஸ். நம்மளோட துணி துவைக்கக்கூடிய சோப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சோப்பு தான். நம்ம உடம்புக்கு போடக்கூடிய சோப்பும் சோப்பு தான். இப்ப இந்த உடம்புக்கு போடக்கூடிய சோப்புலயே ரொம்ப ஃபிராக்ரன்ஸ் அப்படின்னா என்ன, வாசனை திரவியங்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சோப்ஸ கொஞ்சம் தவிர்க்கணும். வாசனை திரவியங்கள் இல்லாம கிசரின் சோப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ஜிண்டட் பார்னு சொல்லுவோம். ஜிண்டட் பார்ங்கிறது குழந்தைங்களுக்கு போடக்கூடிய தன்மை கொண்ட சோப், அந்த மாதிரி சோப்ஸ யூஸ் பண்ணலாம். சோ சில பேரு ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்பை கூட நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க, கண்டிப்பா கூடாது. சோ ஒரு மைல் சோப் பாரை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலியில எல்லாருமே ஒரே சோப்பை போட்டுக்கலாம். அவங்க ஒரே சோப்புன்னு மீன் பண்றது ஒரே கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் போடுறோங்கிறது ஓகே, பட் ஒரே சோப் பார எல்லாருமே யூஸ் பண்றோங்கிறது ஓகே இல்ல. ஏன் ஓகே இல்ல, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல இப்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு இருக்கலாம், அது சோப்ல வந்து இன்னொருத்தருக்கு அந்த

0: சோப் மூலியமாவே பரவலாம். சில விதமான பாக்டீரியா நம்ம குழந்தைங்களோட உடம்புல இருக்கலாம், அது வயசானவங்களுக்கு போடுறப்ப அதுவே பெரிய பிரச்சனைகளை, சூட்டு கட்டியை ஏற்படுத்தலாம், ஃபாலிகுலைட்டிஸ், ஃபரங்கல்னு பெரிய ஆப்சஸா கூட அது மாறலாம். ஸோ அப்ப எல்லாரும் ஒரே சோப்பை ஷேர் பண்ணிக்கிறது கண்டிப்பா வேண்டாம். ஸோ அலர்ஜியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், நிறைய விதமா நம்ம அலர்ஜியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம உணவுல இருக்கக்கூடிய அலர்ஜி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, டயட் சார்ட்னு ஒன்னு எழுதணும். அப்படின்னா என்ன, இன்று காலை அப்படின்னா என்ன, நான் காலை இதை சாப்பிட்டேன், மதியம் இதை சாப்பிட்டேன், ராத்திரி இதை சாப்பிட்டேன். ஸோ இப்ப காலை எனக்கு ஏதாவது அரிப்போ அலர்ஜியோ வந்ததுங்களா, நைட் ஏதாவது வந்ததுங்களா. அதே மாதிரி நம்ம ஒரு மாசத்துக்கு எழுதுறப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாம்பாருக்கு அலர்ஜி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாம்பார் சாப்பிட்றப்ப அந்த சாம்பார்ல இருக்கக்கூடிய தக்காளி, ரெண்டு நாளும் தக்காளியா இருந்திருக்கும், இன்னொரு நாளைக்கு முருங்கைக்காயா இருந்திருக்கும். அப்ப எந்த ஏஜென்ட், அப்ப சாம்பார்ல இருக்கக்கூடிய முருங்கைக்காய்க்கு தான் அலர்ஜிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரெண்டு நாள் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்ருப்போம், அந்த ரெண்டு நாளும் அலர்ஜி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டயட்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை தெரிஞ்சுக்கலாம். மித்தபடி நமக்கு அலர்ஜிங்கிறதே ஒரு பெரிய டாபிக். அப்படின்னா என்ன, நம்மளோட உடம்புல ஒரு பேரலல் சிஸ்டமே உருவாருதாங்க. அப்படி அதனால ஏற்படக்கூடிய விஷயம் தான் அலர்ஜி. ஆகாரத்துல இருக்கக்கூடிய அலர்ஜியை டயட் சார்ட் எழுதி கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர். பாலகணபதி அவர்கள்.

0: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கும் திருச்சி FM ரெயின்போ 102.1. திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதுக்கப்புறமா வேளாண்மை பொறியியல் துறை சேர்ந்து நடத்துகிற கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் வேலைவாய்ப்பு பயிற்சி 27 நாட்களுக்கு இலவசமா வேளாண் பொறியியல் துறையோட அரசு இயந்திர கலைப்பை பணிமனையில் நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட புகைப்படம், ஆதார் அட்டையோட நகல் இதெல்லாம் இணைச்சு ஸ்கில் india.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இல்லனா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இணையதள செயலி மூலமாகவும் பதிவு பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. உலகத்துக்கே உன்னதமான உணவு பழக்கங்களை கத்து தந்தவங்க தமிழர்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் நோய் தீர்க்கும் நல்ல மருந்தாகவும் இருக்கு. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா எதை சாப்பிடணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லாம அதை எப்படி சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நோய் நாடி நோய் முதல் நாடி சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்களை நீரலையில சந்திச்சு பேச போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-101-246-102 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லன்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். வாங்கினீர்களே, அப்படிக்கா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துருவோம். தக்காளி 1 கிலோ 44 ரூபாய், கத்தரிக்காய் 46, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 24, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் 20, சௌச்சோ 40, புடலங்காய் பிற்கங்காய் ரெண்டுமே 46 ரூபாய்க்கு கிடைக்குது. முள்ளங்கி 36, கருணைக்கிழங்கு 90, சேப்பங்கிழங்கு 36, சேனைக்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 34, கேரட் 70, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 40, காலிஃபிளவர் 45, எலுமிச்சை 5 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 320, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய் இந்த விலைகள்ல கிடைக்குது.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரேடியோல கேட்ட ஒரு குரல், பேருந்து பயணத்துல துணையா வந்த ஒரு குரல், காதலோட சேர்த்து வாழ்ந்த ஒரு குரல். எஸ்பி பாலசுப்ரமணியம். எத்தனை ஹீரோ மாறினாலும் அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்த ஒரே குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
2: அடை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து தூவும் சிறு கோயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பறித்தது.
1: அந்த மந்திர குரலை அன்போட நினைக்க நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு நினைவெல்லாம் SPB.

காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கன மழையும், தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களோட மலைப்பகுதிகள், அதுக்கப்புறமா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் பலத்த காற்றோட கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவ நண்பர்களை பொறுத்தவரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையில 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் அப்படிங்கறதுனால மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு அன்பு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. 5 நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்த வெனிசுலா அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின் நடைபெறும் முதல் அமைச்சரவைக் கூட்டம் இதுவாகும். இக்கூட்டத்தில் பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதி, மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. முதல் நாளிலேயே பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு பாதுகாப்பான மற்றும் சீரான கற்றல் சூழலை உருவாக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்று பள்ளிகள் திறப்பையொட்டி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த மடலில் பருவமழை காலத்தை முன்னிட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பள்ளிகளில் எடுக்கப்பட்டு மாணவர்கள் பாதுகாப்பு மற்றும் சீரான கற்றல் சூழலில் கல்வி கற்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த புதிய கல்வியாண்டின் தொடக்கம் மாணவர்களுக்கு புதிய நம்பிக்கை, உயர்ந்த இலக்குகள் மற்றும் சிறந்த சாதனைகளை வழங்கும் வகையில் அமையட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் சரிபார்க்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஆய்வு செய்தார். நெல்லை சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சம்பவத்தில் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆசிய மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டிகள் மங்கோலியாவில் இன்று தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் மான்சி அலாவத், பிரியா மாலிக், முகுல் தாகியா, அமன், சுனில்குமார், மீனாட்சி கோயல் உள்ளிட்டோர் இதில் களமிறங்க உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 9 மணிக்கு.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே, உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. பயன்படும் ஒரு முறை அவதியுறும் தலைமுறை. கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.
6: பயன்படும் ஒரு முறை அவதியுறும் தலைமுறை அப்படின்னு எதை பத்தி நம்ம சொல்றோம்ன்றத நேர்கள் முன்னாடியே யூகிச்சிருப்பீங்க. நெகிழி பொருட்களை பத்தி தான் நம்ம இப்படி சொல்றோம். நெகிழி பொருட்களை நம்ம எந்த அளவுக்கு இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இந்த பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு கேடு விளைவிக்குது, அது மட்டும் இல்லாம குறிப்பிட்டு கடல் சூழலுக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பை உண்டாக்குது அப்படின்றத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேச போறோம். நிகழ்ச்சிக்கு உங்க அன்போட வரவேற்கிறோம்.
7: வணக்கம். இப்ப இருக்கிற நவீன உலகத்துல பிளாஸ்டிக் வந்து மனித வாழ்வுல

0: எவ்வளவு முக்கியமான ஒன்றா ஒரு பகுதியா மாறிடுச்சு அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்கும் வரை நம்ம பயன்படுத்துற எல்லா பொருட்கள்லயுமே வந்து இந்த நெகிழி அடங்கி இருக்கு. சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், கப்பு, தட்டு, தண்ணீர் பாட்டில், கவர், உணவு பொட்டலங்கள், சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து நம்ம அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த பொருட்கள் வந்து நம்ம எவ்வளவு நாள் பயன்படுத்த போறோம், ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே, ஏன்னா கடையில இருந்து வீட்டுக்கு கொண்டு வர போறோம் இல்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், சிம்பிளா அப்படியே தூக்கி போட்டுறோம். ஆனா இது வந்து நம்மளோட கையில இருக்கிறது சில நிமிடங்கள், அது பல நூற்றாண்டுகள் கடந்து அப்படியே அழியாமல் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இது மாறிடும்.
1: நெகிழி பொருட்களை பயன்படுத்துறதுனால என்னென்ன கேடுகள் எல்லாம் வருகின்றன?
0: மனிதர்களோட கவனக்குறைவுனால பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து சாலைகள்ல, ஆறுகள்ல, கடல், காடுகள் போன்ற சுற்றுச்சூழல் இடங்கள்ல வந்து நம்ம குவிச்சு போட்டுறோம் இல்ல ஜஸ்ட் அப்படி தூக்கி போட்டுறோம். சோ மழை காலத்துல வந்து இந்த கழிவுகள் வந்து வடிகால்களை அடைத்து பெரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக அமைகிறது. இதனால பாத்தீங்கன்னா நகரங்களிலும் சரி கிராமங்களிலும் சரி பல சுகாதார பிரச்சனைகளை வந்து அதிகரிக்கின்றன. சோ முக்கியமா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து எரிக்கிறோம், நம்ம எரிக்கும் போது நச்சுவாயுக்கள் வந்து காற்றை வந்து மாசுபடுத்துகின்றன. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு சுவாச நோய்கள், தோல் நோய்கள், புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் வந்து இதுல இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நிலத்துல புதைக்கப்படுகின்ற பிளாஸ்டிக், நம்ம தூக்கி போடக்கூடிய நெகிழி பொருட்கள் மண்ணில மண்ணோட மண்ணா கலந்து மண் வளத்தையும் குறைக்குது. மண் வளத்தை குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா விவசாயமும் பாதிக்கப்படுகிறது. நிலத்தடி நீரோட்டத்தை வந்து ரொம்ப முக்கியமா பாதிக்குது, வந்து நேரடியா வந்து விவசாயத்தை பாதிக்குது. அதனால உணவு தயாரிப்பு வந்து நம்ம நாட்டோட உணவு உற்பத்தி வந்து குறைக்கப்படுகிறது. சோ இதனால நெகிழி பொருட்களை எரிக்கும் போது நச்சுவாயுக்கள் குறிப்பாக டயாக்சின்ஸ், பியூரான்ஸ், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு போன்ற ஆபத்தான நச்சுவாயுக்கள் வந்து வளிமண்டலத்தில் கலக்கின்றன. சோ இந்த மாதிரி கலக்கூடிய நச்சுவாயுக்கள் வந்து மனித உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. மனிதர்களான நம்ம வந்து சுவாசிக்கும் போது சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, இருமல், நுரையீரல் பாதிப்பு போன்ற நோய்கள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. இது வந்து யாருக்கு குறிப்பா ஏற்படும்னா சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள், இதுல வந்து உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் வந்து அதிகமாக வந்து இதுல பாதிக்கப்படுகின்றாங்க.
1: நெகிழி பொருட்களை எரிக்க கூடாது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது மண்ணிலையும் மக்க போறது இல்ல, எரிச்சாலும் நமக்கு உடல்நல பாதிப்புகள் வரப்போகுது, காற்று மாசு அடையுது. அப்ப இது அழிக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்த்தா மறுசுழற்சி பண்ண முடியும். ஆனா ஒரு முறை மட்டும் பயன்படுத்துற நெகிழிய அதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப இந்த இன்சினரேஷன் ஒரு முறை சொல்றாங்க இல்லையா, குப்பைகளை வந்து ஒரு பெரிய ஒரு கலன் மாதிரி அமைப்புல வச்சு அதை மூடி போட்டு எரிக்கிறது, அதுவும் கூட நெகிழி பொருட்களை செய்ய முடியாதா?
0: அதுலயும் வந்து இதே மாதிரியான நச்சுவாயுக்கள் வந்து வெளியேறும். ஒரு பாதுகாப்பான முறையில வந்து அது எரிச்சு சுற்றுச்சூழல்ல வெளியேறாத மாதிரி நிறைய பில்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு கட்டுப்படுத்தி வெளியனுப்பலாம். இது மட்டும்தான் சாத்தியம்.
1: நெகிழி பொருட்கள் பயன்பாட்டினால உடல்நல குறைபாடுகள் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொன்னீங்க. இது மனித உடலுக்கு ஏற்படுகிற பாதிப்பு, அதே போல சூழலுக்கும் நிறைய கேடுகள் விளையும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இதனால என்ன நடக்கும்னா காலநிலை மாற்றம். இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போன வருஷத்தோட வெயில் அளவு எவ்வளவு இருந்தது, இந்த வருஷத்தோட வெயில் அளவு எவ்வளவு இருக்கு, இனி போக போக இது ஒவ்வொரு வருடமும் என்னன்னா அதிகரிச்சுட்டேதான் போகும். சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நச்சு வாயுக்கள் தான். சோ இது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு, மழைப்பொழிவு மாற்றம், மழையும் கூட பாத்தீங்கன்னா எப்ப பெய்யணுமோ அந்த பருவ காலத்தில் பெய்யாம தவறி பெய்யுது, அளவுக்கு அதிகமாக பெய்யுது, பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யவும் மாட்டேங்குது. சோ இதெல்லாமே தான் இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதலுடைய தன்மை.
1: கடல்சார் உயிரினங்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு தெரிஞ்சுன்னு இருக்கு. இப்போ இந்த நுண் நெகிழி அப்படின்னா நிறைய பேசுறோம், அதை பத்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி பெருசா பேசணுமான்னு தெரியல. ஆனா அதோட பாதிப்பு இப்ப அதிகமா வெளியில தெரியுதோ அப்படின்னு தோணுது. இன்னும் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா மனித உடம்புக்குள்ளே கூட நுண் நெகிழிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லும் போது, ஆறறிவு படித்த மனிதனுக்கே தெரியாம நம்ம அதை உட்கொண்டுறோம் ஏதோ ஒரு வகையில அப்படின்னும் போது உயிரினங்கள் அதை எப்படி சமாளிக்கும் அப்படின்றது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கு. அப்ப கடல் வாழ் உயிரினமாகட்டும் இல்ல கடல் சூழல் ஆகட்டும், அது எப்படி இந்த நுண் நெகிழியால இல்ல நெகிழி பொருட்களால பாதிக்கப்படுது?
0: கடல் அப்படின்னாலே நமக்கு வந்து பீச் ஞாபகம் தான் வரும். அதுல போய் விளையாடுறதோ இல்ல என்னென்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அங்க சுண்டல் சாப்பிடுறது, கடல்ல போய் விளையாடுறது, மணல் வீடு கட்டுறது, இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நமக்கு பூமிக்கு மேல எப்படி ஒரு உலகம் இருக்கோ அதே மாதிரி கடலுக்கு அடியிலும் ஒரு உலகம் இருக்கு. தாவரங்கள், உயிரினங்கள், நுண்ணுயிர்கள், சோ அது முதற்கொண்டு கடலுக்கு அடியிலையும் ஒரு உலகம், மிகப்பெரிய அழகான உலகம் வந்து இருக்கு. அதை வந்து கடல் சார் துறையில இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக தெரியும். ஏன்னா நம்ம மேல இருக்க உலகத்தை விட கடலுக்கு அடியில இருக்க உலகம் இன்னும் அழகா இருக்கும், சிறப்பா இருக்கும், சுத்தமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், சுகாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குறோம். சோ அதுல ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுறது வந்து இந்த நெகிழி. நமக்கு எப்படி பிளாஸ்டிக் பைய நம்ம முகத்துல மூடிட்டு சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ அதே மாதிரி தான் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும்

0: அதே நிலைமை தான். நீங்க கேட்கலாம், இங்க பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்கள் எப்படி கடல்ல போய் சேரும், காற்று மழை ஆறு ஓட்டம், சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்ன ஆகும், கடல்ல போய் சேரும், அது உணவா நினைச்சு உட்கொள்ளும், ஆனா அது உணவா இருக்காது. பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய கிரேட் பசிபிக் கார்பேஜ்ங்கிற இடத்துலதான் வந்து ஒரு வருடத்திற்கு 80,000 டன் அதிகமான குப்பைகள் நெகிழிகள் இருக்கிறதா ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. இது இல்லாம மீன்கள், ஆமைகள், திமிங்கலங்கள், டால்பின்கள், கடற்பறவைகள் போன்ற உயிரினங்கள் எல்லாம் வந்து என்னாங்கன்னா இந்த நெகிழி பொருட்களை உணவா நினைச்சு உட்கொள்ளுகின்றன. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து செரிமான அமைப்பு வந்து அடைபட்டு அதோட உயிர் இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மீன்பிடி வலைகள், பிளாஸ்டிக் கயிறுகள், சோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பல வகையான உயிரினங்களை வந்து சிக்க வைக்கிறது. பவளப்பாறைன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோரல் ரீஃப்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கலர் கலரா பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அது பாத்தீங்க அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்களோட ஒரு மிக முக்கியமான வாழிடமா வந்து அது இருக்கு. நெகிழிகளாலேயோ இல்ல நெகிழி கழிவுகளாலேயோ ஒரு பவளப்பாறைகளோட தூய்மையான அமைப்பு வந்து பாதிக்கப்படுது. உணவு சங்கிலி மூலமா நம்ம மனிதருக்கே திருப்பி வரும். இதனால நம்ம மனிதர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதனால நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம்.
1: நெகிழி பொருட்கள் நிறைய அங்க தேங்கி கிடக்கிறதுனால அதுல இருந்துதான் நச்சு வெளிப்படுமா, அதுவுமே மகாம காலமெல்லாம் அங்க இருக்கிறதுனால கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்விடம் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது?
0: எப்படி கடலுக்கு மேல ஒரு உலகம் இருக்குன்னு சொல்றோமோ அதே மாதிரி கடலுக்கு அடியிலும் ஒரு உலகம் இருக்கு. இதுலயும் வந்து காலநிலை மாற்றம் நடக்கும். எல் நினோ லா நின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான்.
1: காலநிலை மாற்றத்தால இப்ப நீங்க சொல்ற விளைவு ஏற்படுதா? அதாவது எல்லா காரணிகளும் கலந்து அதனால விளையக்கூடிய காலநிலை மாற்றத்தினால கடல் சூழல் இப்படி மாறுதா, இல்லன்னா இது வெறும் நெகிழி பொருட்கள் பயன்பாட்டினாலேயே இப்படி மாறுதா?
0: இது எப்படி ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெரிய பொருட்கள் வந்து உடைந்து பருவநிலை மாற்றத்தினால உடைந்து சிதறி சிறிய சிறிய அதாவது 5 mm கீழே இருக்கக்கூடியதான் நம்ம நுண்துகள் நெகிழின்னு சொல்றோம். நெகிழி பொருட்கள் வந்து உடைந்து சிதறி சிறு சிறு பொருட்களா வந்து கடல் சார் உயிரினத்துக்கு உள்ள கலக்கிறது. சோ நம்ம எப்படி வேர்க்கடலை நிலக்கடலை எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடுறோமோ அதே மாதிரி மீன்கள் என்ன பண்ணுவோம்னா ஜூ பிளாங்டான் சொல்லி ஒரு நுண்ணுயிரி ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து அதோட உணவு மூலப்பொருள். அதுல வந்து புரோட்டீன் புரதம் அதிகமா இருக்கிறதுனால அதைத்தான் உட்கொள்ளும். சோ இந்த 0.5 mm கீழே உள்ள நெகிழி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து என்ன ஆகும்னா மைக்ரோ பிளாஸ்டிக் நுண்துகள் நெகிழி எல்லாத்தையும் அந்த நுண்ணுயிரி ஜூ பிளாங்டான் சொல்லக்கூடிய நுண்ணுயிரி வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மீன்கள் நம்ம என்ன பண்றோம், மீன் பிடிச்சு நம்ம சாப்பிடுறோம். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா உணவு சங்கிலி மூலமா நம்ம மனிதனுடைய உடம்புக்கும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது கடல்ல பாத்தீங்கன்னா கடல் பூரா 5 mm கீழே ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு இன்விசிபிள் டேஞ்சர்னு சொல்லுவோம், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடாத ஒரு அபாயம் வந்து கடல்ல இருக்கு. அப்போ அது வந்து மீன் மட்டும் இல்ல கடல்வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே வந்து அது பாதிக்கும்.
1: இந்த பாதிப்புகளை ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னா நம்மளானது என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நிச்சயமா நம்ம நேர்களுக்கு சொல்லணும்.
0: உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கடைக்கு போகும்போது துணிப்பை கொண்டு போகலாம், காகித பைகளை கொண்டு போகலாம். சோ இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள், எஃகு பொருட்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் நமக்கு தேவையான சாதனங்களை பொருட்களையும் வாங்கிட்டு வரலாம். சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில நம்ம நமக்கு நாமே ஒரு புரிந்து செயல்படணும். இது ஒவ்வொரு குடிமகனோட பொறுப்பு. சோ இது இல்லாம வீட்டுல பொது இடங்களில் பயன்படுத்தக்கூடிய கழிவுகளை முறையா வந்து குப்பை தொட்டியில போடணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து அழிக்க முடியாத ஒரு பொருள், பல நூற்றாண்டுகள் காலங்கள் இருக்கும். குப்பை தொட்டியில போட்டா மட்டும்தான் அது மறுசுழற்சிக்கோ இல்ல மறு பயன்பாட்டிற்கோ அது கொண்டு செல்லப்படும். இயற்கையை காப்போம், உயிரினங்களை பாதுகாப்போம், எதிர்கால தலைமுறைக்கு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான பூமியை நம்ம வழங்குவோம். இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன்.
2: பயன்படும் ஒரு முறை அவதியுறும் தலைமுறை. கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் பிரிசி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். நாளைய நிகழ்ச்சியில் கடல் நிலம் உணவு பாலம், கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி சந்தானம் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
4: பசுமை தாயை பாதுகாக்க உங்களோடு இணைவது
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். பாருங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB.

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலையில ரேடியோல கேட்ட ஒரு குரல், பேருந்து பயணத்துல துணையா வந்த ஒரு குரல், காதலோடு சேர்த்து வாழ்ந்த ஒரு குரல். எஸ்பி பாலசுப்ரமணியம். எத்தனை ஹீரோ மாறினாலோ அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்த ஒரே குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
2: அடை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து தூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது.
1: அந்த மந்திர குரலை அன்போட நினைக்க நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு நினைவெல்லாம் எஸ்பிபி.

0: அட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் பண்பலை ஒன்னே ஒன்னு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு நாள் ஒருத்தர் குயில்கிட்ட சொன்னாராம், நீ மட்டும் கருப்பா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. கடலுக்கிட்ட சொன்னாராம், நீ மட்டும் உப்பா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. ரோஜா கிட்ட போய் சொன்னாராம், உங்ககிட்ட முள்ளு மட்டும் இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த மூணு சேர்ந்து சொன்னச்சான், ஏய் மானிடா, உங்ககிட்ட மத்தவங்களோட குறைய கண்டுபிடிக்கிற பழக்கம் மட்டும் இல்லைனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, பிறரின் குறை காணா மனிதன் என்றுமே அழகுதான் அப்படின்னு தெரியுதா. சோ முடிஞ்ச அளவுக்கு நாமளும் குறை சொல்லக்கூடாது, நம்மள மத்தவங்களும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாம நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்ப திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கலாம். இதய ராகம் நேர்களை இந்த நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடல், அதாவது புத்தம் புது விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. உங்களுக்கான பாடல்கள் வந்துட்டே இருக்குது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் இந்நிகழ்ச்சியின் வளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
5: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
9: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
8: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
9: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
12: 8:37 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம். ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா 9038546121 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், இதை எல்லாத்தையும் டைப் பண்ணி மெசேஜாக அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்புக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். முதல் பாடல் சூப்பரான பாடல் கேட்டாச்சு. அடுத்த பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள் யார் அப்படின்னா, மாராடி MA ரமேஷ், யாழினி, எழிலரசன், மாலதி, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தேரே இஸ்கமே திரைப்படத்தில் வந்துருக்கு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
6: 8:42 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். இதய ராகம் நிகழ்ச்சியில் நேர்களே, உங்களோட விருப்ப பாடல், புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. இப்போ அடுத்ததாக யார் விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாட்டு? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தேனி பன்னபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரித்தன் தாசன், கமல், சுரேஷ், சந்துரு, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது இட்லி கடை திரைப்படத்துலேருந்து.

0: கண்ணை மூடினாலே ஒரு பாடல் நினைவுக்கு வருதா? அந்த பாடலோட சேர்த்து ஒரு முகமும் ஒரு நினைவும் ஒரு உணர்வும் உங்களுக்கு வருதா? அப்போ அது கண்டிப்பா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பாட்டாதான் இருக்க முடியும்.
1: உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் சேரிலே, நாடு கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே.
0: நினைவுகளை மீண்டும் திறக்க வருது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு நினைவெல்லாம் எஸ்பிபி.

0: ஸ்ரீ கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார். சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர்காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னாரு அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னாராம் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரிச்சாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்பவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்திருப்பேனே அப்படின்னாராம்.
0: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: 8:53 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களின் இன்று காலை 9 வசந்தழிப்பு நிகழ்ச்சியில் நோய் நாடி நோய் முதல் நாடி சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்களுடனான நேரலை. நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 246-102-1 அப்படிங்கிற இணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ள மறந்துடாதீங்க. காலை 10 போடு ஆட்டம் போடு, காலை 10:30 இருபட பாடல்களில் சிங்கம் மற்றும் எந்திரன் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வரும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த விருப்ப பாடல் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரியங்காவலிருந்து குளஞ்சிநாதன், மணிசேகர், கதிரவன், வசந்தி, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: just awesome now. No tension, baby.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாலில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு

0: சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நிறைவேறுகிறது இன்றைய இதே ராகம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்தழிப்பு நிகழ்ச்சியில் நோய் நாடி நோய் முதல் நாடி சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்களுடனான நேரலை. நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 246-102-1, அறிமுக நேயர்கள் 240-100-102-1. அனைத்து நேர்களும் /4331 என்கிற இணைப்பெண்ணும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலுமிருந்து யோக கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும், அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சாய தொழிற்சாலைகளிலிருந்து முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை நாசப்படுத்தும் ஆலைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக திருமதி சுமதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 10 மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்த மீளாய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. பள்ளிகள் இன்று திறக்கும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி திட்டத்தின் கீழ் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக பயனாளி தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் பாரத பிரதமர் BMFMI ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி இயற்கையாக விளையக்கூடிய வெத்தலை மூலமா ஒரு குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நாங்கள் வந்து BMFMI ஸ்கீம் மூலமா நாங்கள் 12 லட்சம் ரூபா கடன் கொடுத்தாங்க. இதில் 5 லட்சம் ரூபா எனக்கு மானியம் வாய்ந்திருக்கு. தொழில் மேம்பாட்டுக்கு இது ஒரு நல்ல வகையில் எனக்கு உதவி பண்ணது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
2: வாணியம்பாடி அருகே பயன்பாட்டில் இல்லாத கல் குவாரி நீரில் மூழ்கிய சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் சாம்பியன் பட்ட இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. கோவாவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பூட்டானை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷுடன் மோதவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.
4: மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: எது நமக்கு உணவா இருக்குதோ அதுதான் நமக்கு மருந்தாவும் இருக்கணும். அதை தான் நாம உணவை மருந்து, மருந்தை உணவு அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு விஷயத்த தகவலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னது சித்த மருத்துவம். நம்மளுடைய வாழ்க்கை முறை பரபரப்பா இருக்கு, அதுக்காக நாம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் ரொம்ப துரிதமா மாத்தி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்மளுடைய உடல்நிலையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரும்போது அதை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறோம். அதுக்காக என்ன பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை பற்றியும் சித்த மருத்துவம் சார்ந்த பல நல்ல ஆலோசனைகளையும் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நோய் நாடி

0: முதல் நாடி. சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்களை இப்ப நாம நேரலையில சந்திச்சு பேச போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431 240 101 240 6 102 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லனா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் வந்து குறுஞ்செய்தியா நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள் வாருங்கள். நேர்களை, நிகழ்ச்சிக்குள் போவோம்.
1: காலை வணக்கம் நேர்களே. திருவள்ளூருடைய திருக்குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அதாவது நோயுடைய அறிகுறிகளை வந்து அறிந்து ஆய்ந்தறிந்து மூல காரணத்தை வந்து ஆராய்ந்து அதற்கு ஏற்றவர் போல வந்து நம்ம வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே உணர்த்துது. சித்த மருத்துவர்கள் வந்து அதன்படி தான் வந்து செயல்பட்டுருக்காங்க. எல்லா மருத்துவர்களும் செயல்படுறாங்க தான். இருந்தாலும் நம்ம வந்து நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். அது சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம். நீங்களும் வந்து ஐயாட்ட வந்து பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246 102 1 மற்றும் 240 102 1 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வந்து குரல் பதிவு செய்தோ தட்டச்சு செய்தோ அனுப்பலாம். 9385461021 ஐயா வரவேற்கலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். நேயர்களுக்கும் நிலையத்தருக்கும் வணக்கம்
1: ஐயா. இப்போது நோய் நாடி நோய் முதல் நாடி இதை இந்த படி வந்து இந்த நாடி பார்த்து நம்ம வந்து வைத்தியம் பார்க்கறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
2: அதாவது சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பே, அதாவது தற்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக வந்து இன்றைக்கி ஸ்டெத்தாஸ்கோப்பு, பிபி ஆப்ரேட்டர்ஸ், அல்ட்ராசோனோகிராம், ரத்த பரிசோதனை, இன்னும் பல்வேறு பரிசோதனைகள்லாம் இன்றைக்கி நவீன அறிவியலில் வந்து நவீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. இப்பொழுது சித்த மருத்துவர்களும் அதை பயன்படுத்துகிறாங்க.
1: சரிங்க.
2: ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பரிசோதனைகள் இன்றைக்கி கிடையாது. அப்போது என் வகை தேர்வு என்று சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டு நான் நிறம் மொழி விழி ஸ்பரிசம் மலம் மூத்திரம் நாடி இந்த எட்டு வகையான தேர்வுகளை கொண்டுதான் நோய்களை வந்து கணிச்சாங்க. அந்த எட்டாவது பார்த்தீங்கன்னா நாடி. ஒரு நோயாளி வரான்னு சொன்னால் நம்ம பொதுவாக காமனாக இப்போ டாக்டர்கிட்ட பொண்ணே உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, இங்கே நாக்கணிட்டுங்கம்பாங்க. கண் ரெண்டு கண்ணையும் பார்த்தீங்கன்னா கீழேமே அப்படி கீழே இழுத்து பார்ப்பாங்க. அதே போல் தோல் நிறம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. என்ன முகம் வெளுத்து போயிருக்கு அப்படிம்பாங்க. இது மாதிரி ஸ்பரிசம் என்ன உனக்கு உணர்வு இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி எப்படி பேசுறாங்க, அவங்க பேசுறது வந்து தெளிவா இருக்கா இல்லையா, இப்படி இது
1: போதுவா. இப்போ ஒரு அலோபதி மருத்துவர்கிட்டலாம் மருத்துவர்கிட்ட போனாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, மருத்துவர்கிட்ட போயிட்டு பார்த்துருவாங்க, ஆனால் வந்து வெளில வந்ததுக்கப்புறம் டாக்டர்
2: தொட்டு கூட
1: தொட்டு பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அவருக்கு ஸ்டெதோஸ்கோப் வச்சிருந்துச்சு, அது வைக்கவே இல்லை. அது வைக்கிறதுனால எனக்கு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீலோட சொல்லுவாங்க.
2: ஆமா,
1: அது மருந்துகள் கொடுத்து சரியாகலாம், இருந்தாலும் இந்த உணர்வு வந்து அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்.
2: ஆமாம். அதே மாதிரி நாக்கு பார்த்தீங்கன்னா, நாக்கு நீட்ட சொல்லி பார்க்கும்போது நாக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அனிமையால் வந்து வெளுத்திருக்கும், மாவு படிந்திருக்கும். இப்போ காய்ச்சலில் இப்போ டைஃபாய்டு காய்ச்சல் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாக்கு நீட்ட சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல கோட்டட்டு வந்து அப்படியே மாவு படிஞ்சு இருக்கும். இப்படி நான் நிறம் மொழி வெளி ஸ்பரிசம் மலம் மூத்திரம், இப்போ ஒழுங்காக மலம் போகுதான்னு ஒரு மருத்துவ, அதாவது நம்ம தினசரி நடைமுறையில் மலம் வந்து தினசரி 2 வேளை போகணும். மலம் போகலைனாவே பல்வேறு நோய்கள் வரும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை. இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டேண்ட்ரப் பிரச்சனை நிறைய இருக்கும். அதே போல் பேசும்பொழுது ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மலம் ஒழுங்காக போகலை, குடலில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாவே இது வந்து நம்ம ஒழுங்காக இருக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கணும். இப்போ காலை மாலை கண்டிப்பாக மலம் கழிக்கணும். என்னுடைய மருத்துவமனைக்கு வர பயனாளிகிட்ட கேட்குற முதல் கேள்வி, தினசரி மலம் போகுதா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, எப்ப வருதோ அப்ப நான் போவேன் அப்படிங்கிற பதிலத்தான் அவங்க பதிவு பண்றாங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா கழிவுகள் தேக்கம் தான் இந்த உடம்புல நோய் ஏற்படுவதற்கான முதற் காரணம். முழு காரணம்னு சொல்லலாம். காலை 7 மணிக்கு முன்னாடி மலத்தை கழிக்கணும், மாலை 7 மணிக்கு முன்னாடி மலத்தை கழிக்கணும். 2 வேளை மலம் கழிச்சா எந்த நோயும் உடம்புல ஏற்படாது. உடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க, இதை வந்து கடைபிடிக்கணும். அதே போல சிறுநீர் அடக்கிறது, இப்ப நேச்சுரல் அர்ஜஸ்ட் சொல்லுவாங்க, இயற்கை உந்தல்களை வந்து அடக்க கூடாது. மொத்தம் 14 சொல்லியிருப்பாங்க சித்த மருத்துவத்தில். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிறுநீர் மலம் பசி தூக்கம் கொட்டாவி, அதே போல வாயு பிரியுது இல்லைங்களா வாயு, இது மாதிரி மொத்தம் ஒரு 14 இருக்கு. அதுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு பாட்டே இருக்கு, 14 வேக பயிர்கள் பகிர்ந்திட அவற்றை கேளாய், விதித்திடும் வாதம் தும்மல் மேவுநீர் மலம் கொட்டாவி, பசித்திடு நீர் வேட்கை காசமோடு இழைப்பு நித்திரை, விதித்திடு ஆந்தி கண்ணீர்.

0: வளர் சுக்கிலம் சுவாசமாமே அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 14 வரும். இந்த இயற்கை உந்தல்களை அடக்கினாலும் நோய் ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமே நம்மளை அறியாமல் இந்த இயற்கை உபாதைகளை அடக்குவது.
1: ஓகே,
0: பசி அடக்குவாங்க, தூக்கத்தை அடக்குவாங்க, சிறுநீர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, யூரின் வந்தால் போக மாட்டாங்க. அதே போல் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் மலத்தை கழிக்கிறதுக்கு தாமதப்படுத்துவாங்க. இங்கே தான் ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்படி சித்த மருத்துவத்தில் எண்வகை தேர்வை கொண்டு நோயை கணித்து 3 நாளைக்கு மருந்து கொடுத்தாங்க. 4 நோய்களுக்கு, தீராத நோய்களுக்கு 1 சொல்லக்கூடிய 48 மருந்துகள் கொடுத்து அந்த நோய்களை வந்து குணப்படுத்தினாங்க. சித்த மருத்துவத்திலையும் தீராத நோய்களும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, தீரும் நோய்களும் அதற்கு சிகிச்சை இருக்கிறது.
1: சரியா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து குறைவாக இருக்கணும் இல்லை, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தேவை மருத்துவம் வந்து மருத்துவம் எந்த வகையில் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பாக உணவு தான் மருந்து. இந்த அடிப்படை தத்துவத்தை பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலையை ஏற்படாது. சமையல் அறை தான் மருத்துவமனை. என்ன, இன்னைக்கு உணவை ஒழுங்காக எடுத்துக்கிட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உடல் இயக்கம்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சியை முறையாக கடைபிடிச்சு பழக்க வழக்கங்களை முறையாக கடைபிடிச்சா எந்த நோயும் ஏற்படாது, அங்கே எதிர்ப்பு சக்தி குறைபாடு என்பதே வராது. அதனால தான் உணவே மருந்துன்னு சொன்னாங்க, சமையலறையே மருத்துவமனைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான மருந்துகள் நம்ம உணவில் தான் இருக்குது.
1: சரிங்க,
0: இப்போ இதயத்தை பாதுகாக்கக்கூடிய உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகை சொல்லலாம், பூண்டை சொல்லலாம், வெங்காயத்தை சொல்லலாம், இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் நுரையீரல் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சுக்கு மிளகு திப்ளியை சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் மருந்து எங்கே இருக்கிறதுனா நம்ம சமையலறையில் இருக்க உணவுப் பொருட்கள் தான் இருக்கிறது. இப்போ சிறுநீரக செயல்பாடு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா உணவில் வாழைத்தண்டை எடுத்துக்கோங்க, வாழைப்பூ எடுத்துக்கும்பாங்க. அதே போல் குடலில் புண்ணு வராமல் இருக்கணும், வயிற்றில் புண்ணு வராமல் இருக்கணும்னா கீரை வகைகளை எடுத்துக்கும்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடு, வெந்தய கீரை சாப்பிடு, அதே போல் மற்ற கீரைகளையும் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. நீர்மோர் நிறைய எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க, காரத்தை குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு தான் மருந்து, சமையல் அறை தான் மருத்துவமனை. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்கள் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதெல்லாம் நம்ம உணவுப் பொருட்கள் தான். இதை நம்ம முறையாக பின்பற்றினாவே எந்த எதிர்ப்பு சக்தியும் யாருக்குமே குறைவு ஏற்படாது.
1: சரி, நோய் வராமல் இருக்க என்ன மாதிரியான அடிப்படை பழக்க வழக்கங்களை காலை முதல் மாலை வரை மேற்கொள்ளணுங்கிறது சொல்லுங்களேன்.
0: அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிக்கிறது 5 to 6 எந்திரிக்கலாம். இப்போ இருக்கிற காலச்சூழல், இன்றைக்கி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்க, பரபரப்பாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறனால அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே காலதாமதம் ஏற்படுகிறது. அங்கே தான் பிரச்சனை ஏற்படுது. காலையில் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிக்கிறது, காலை கடன்கள் வந்து 7 முன்னாடி முடிக்கணும். 7 முன்னாடி எந்திரிச்சு மலம் கழிக்கணும், பல்லு துளக்கணும், குளிக்கணும், 7 to 9 சாப்பிடணும். இதுதான் உணவு நேரம். அதே போல மதிய உணவு மிதமான உணவாக இருக்க வேண்டும். இப்ப கடினமான உழைப்பாளிகளுக்கு வந்து மதிய உணவு அவசியம். ஏன்னா இப்ப நம்ம உட்கார்ந்து சிட்டிங் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து செரிமான பிரச்சனை ஏற்படும். அதனால என்ன பண்ணுவாங்க, காலை மாலை நல்லா சாப்பிடுங்க, அறுசுவை நிறைந்த உணவு எடுத்துங்க, மதிய உணவு மிதமான உணவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உணவு நேரத்தை வந்து நம்ம மீறக்கூடாது. அதே போல உணவுல அறுசுவை நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறுசுவைனா எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி இருக்கணும், எந்த சுவை குறைந்தாலும் கூடினாலுமே நோய் ஏற்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து குடிக்கணும், 2 to 3 குடிக்கணும். உணவில் வந்து மோர் தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கணும், நெய் சேர்த்துக்கணும். எல்லாருமே பயப்படுறாங்க உணவில் நெய் சேர்த்துக்கிட்டால் எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்க. குடற்புண் வாய்ப்புண் வராமல் தடுப்பதற்காக, மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்காக, மூலம் பௌத்திரம் வராமல் தடுப்பதற்காக தான் உணவில் வந்து நெய் சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் அளவு தான், 1-2 போடுறது இல்லை, 1 to 2 போடுவாங்க. நம்ம எல்லாமே சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நோய் தான் ஏற்படும். உடம்புல வந்து ஊழச்சதைன்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி வரும், அப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாகும், அப்போ நமக்கு ரத்த கொதிப்பு வரும், இதய பாதிப்பு வரும். அதனால உடல் உழைப்பு இருக்க வேண்டும். என்ன உணவு வேணாலும் எடுத்துக்கலாம், உடல் உழைப்பு இருந்தனா கண்டிப்பாக நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இதைகளை வந்து முறையாக கடைபிடிக்கணும். அதே போல் உழைப்பு, ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கணும், நடைப்பயிற்சியோ அல்லது சைக்கிள் ஓட்டுறதோ அல்லது ஸ்விம்மிங் பயிற்சியோ அல்லது யோகாசன பயிற்சிகளோ ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கணும். அதே போல் தூங்குற நேரம் வந்து 6 to 8 கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதே போல் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிட்றதை தவிர்க்கணும். இதையெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடிச்சாவே எந்த நோயும் ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: சிறப்பு நேர்களே.

0: நோய் நாடி, நோய் முதல் நாடி என்பது தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய இருக்கிறாங்க சித்த மருத்துவர் எஸ் காமராஜ் அவர்கள். தொடர்ந்து பேசும் இணைந்திருக்கிற திருச்சி பண்பலையோடு.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
10: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRYTMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலிபி கேட்டிய நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க சித்த மருத்துவ டாக்டர் எஸ் காமராஜ் அவர்கள். நீங்களும் வந்து பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1 மற்றும் 240-102-1 முன்னிணைப்பின் 4-3-1 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-102-1 குரல் பதிவாகவோ தொடர்ச்சி செஞ்சோ நீங்கள் அனுப்பிச்சுடலாம். மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா, பேசலாம். வணக்கம். நான் யாரங்கிறது?
5: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
4: வணக்கம். நான் வணக்கம், எப்படி பண்ணலாம் இருக்கீங்களா சொல்லுங்க. உங்களுடைய பேர், ஊர் சொல்லுங்க.
6: காலை வணக்கம்.
5: காலை வணக்கம், சொல்லுங்க.
6: திருச்சியில எப்படி அறியணும்?
4: ஆ, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி.
5: டாக்டர் டாக்டர் லைன்ல இருக்கம்மா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்னம்மா?
6: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
6: தைராய்டு பத்தி கேக்கணும்.
5: தைராய்டு, உங்களுக்கு என்ன வயது?
6: வயது வந்து 23
5: சார். 23. வீட்டில் இருக்கீங்களா, வேலைக்கு போறீங்களா? வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்றது, தைராக்சின் குறைவுனால வரக்கூடிய நோய் அது. மாத்திரை சாப்பிட்டு இருப்பீங்கன்னு
6: நினைக்கிறேன்.
5: ஆமாம், சித்த மருத்துவத்தில் முதல்ல நீங்கள் சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க, அறுசுவை நிறைந்த உணவுகளை வந்து சரியான நேரத்துக்கு முதல்ல நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் இந்த நம்ம ஆரம்பத்தில் பேசும்பொழுது சொன்னோம், இயற்கை உந்தல்களை அடக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதை முறையாக நீங்கள் கடைபிடிக்கணும். சித்த மருத்துவத்தில் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. அமுக்கரா சூர்ணத்தோட அன்னப்பவள செந்தூரம் அப்படி சேர்த்து கொடுப்பாங்க. குறிப்பாக நீங்கள் கை வைத்தியமாக ஒரு எளிய சிகிச்சை ஒன்று சொல்கிறேன். நுணா இலை உங்களுக்கு தெரியும், 5 நுணா இலை எடுத்துங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, இந்த மூணையும் 1-2 தட்டி 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதை வந்து 100 மில்லியா சிம்மில் வச்சு சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலையில் தினசரி ஒருவேளை

0: இல்லை, நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிற எல்ட்ராக்சின், அதாவது தைராக்சின் மாத்திரையோட நீங்கள் எத்தனை மில்லிகிராம் எடுத்தாலும் அந்த மருந்தோட இந்த கஷாயத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துங்க. 3 மாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பரிசோதனை பண்ணி பாருங்கள், அளவு உங்களுக்கு கூட இருந்தது குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மருத்துவர் ஆலோசனையோடு இப்போ ஆங்கில மருந்து சாப்பிட்றீங்கன்னா அதை அளவை குறைச்சிக்கிட்டு இந்த கஷாயத்தை தொடர்ந்து எடுக்கலாம். நீங்கள் 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் கூட நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தைராக்சின் லெவல் வந்து நார்மலாகிடும். அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், முடிவு உதிர்றது, அதே போல் இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஒபிசிட்டி, இது எல்லாமே வந்து நாளடைவில் உங்களுக்கு சரியாயிடும்.
1: சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து வாட்ஸ்அப்லேருந்து ஒரு கேள்வி. கீழாண்டார் வீதியிலேருந்து சண்முகம் ஐயா கேட்டிருக்காங்க, எனக்கு பல வருடங்களாக காலில் வந்து அரிப்பு பிரச்சனை இருக்குது, வெடிப்பு பிரச்சனை இருக்குது, இது இதற்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா.
0: கண்டிப்பாக அரிப்புக்கு வெடிப்புக்கு நிறைய காரணங்கள், சத்து குறைபாடு சொல்லலாம், ஒவ்வாமையை சொல்லலாம், சர்க்கரை நோயினுடைய தீவிரத்தை சொல்லலாம், இப்படி பல்வேறு காரணங்கள் இந்த பித்த வெடிப்புன்னு சொல்கிறது இந்த அரிப்புக்கு. சர்க்கரையினுடைய அளவு சரியாக இருக்கணும், ரத்தம் வந்து உடம்பில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஒரு 12 கிராம் இருக்கணும் நமக்கு ஹீமோக்ளோ, இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எளிய மருந்து, இப்போ அரிப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும், 5 மிளகு, அதே போல் 5 வேப்பிலை, 5 துளசி இலை, 5 குப்பைமேனி இலை, இதை வந்து வெற்றிலையில் வச்சு மடித்து காலையில் தினசரி வெறுவயத்தில் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் சாப்பிட்லாம். அல்லது அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு, மிளகு வந்து 1 கால் ஸ்பூன், ஜீரகம் 1 கால் ஸ்பூன், இதை வந்து கஷாயம் போட்டு தினசரி எடுத்துக்கலாம். அதே போல் பித்த வெடிப்புக்கு சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமிர்த வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு மருந்து சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த அமிர்த வெண்ணெயை வாங்கி இரவு படுக்கும் பொழுது அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல, அல்லது வெடிப்பு இருக்கிற இடங்களில், அல்லது சேற்றுப்புண் இருக்கிற இடத்துல தொடர்ந்து நீங்கள் தடவிக்கலாம், பகல்லையும் தடவிக்கலாம். சத்து குறைபாடு இருந்ததுன்னா நல்ல சத்தான ஆகாரங்கள் நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும், காய் சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், வேறு பரிசோதனைகள் நம்ம பண்ணி அதில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா மருத்துவர் ஆலோசனையோடு அந்த மருந்துகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கைமுறை வைத்தியங்களை நம்ம பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக இந்த அரிப்பு, பித்த வெடிப்பு இதெல்லாமே சரியாயிடும்.
1: சரிங்க, அடுத்தது வந்து ஒரு குரல் பதிவு வாட்ஸ்அப்லேருந்து வந்திருக்குது, அதை கேட்டலாம் அந்த கேள்வியை.
2: மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினர் காமராஜ் ஐயா, சித்த மருத்துவர் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். கண்டானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். தங்களுடன் பலமுறை வானொலியில் தங்கள் ஆலோசனை கேட்டு வருவது மகிழ்ச்சியானது. இப்போது என்ன அப்படின்னா, எனது உறவினர் ஒருவருக்கு நீண்ட நாளாக சளி, வீசிங் ப்ராப்ளம், தலைவலி, சளி, மூக்கு ஒழுகுதல் போன்ற தொல்லைகள், அதோடு மலச்சிக்கல், கடுமையான மலச்சிக்கல்லாம் ரொம்ப அவதிப்பட்டு வராரு. திருச்சி அரசு மருத்துவமனை சித்தா பிரிவில் தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இதுவரைக்கும் யாரும் எந்த மருத்துவரும் அவர் நாடி பிடித்தோ அல்லது கண்களை பரிசோதனை செய்தோ பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல வருஷமாக அங்கே மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு, ஆனால் இந்த சளி பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. 48 நாள் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆனால் பல வருஷமாக சாப்பிட்டு இந்த பிரச்சனை தீராமல் இருக்குது. இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பொதுவாக குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது பொதுவான எல்லாத்துக்கும் தேவையானதை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
0: அதாவது அருமையான ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ சளி, இருமல், இந்த வீசிங் பிரச்சனை நிறைய இருக்குது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே அவதிப்படுறாங்க. ஒவ்வாமை ஒரு காரணமாக சொல்லலாம். நம்ம நிறைய பேருக்கு இந்த அலர்ஜினாலே வரக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெரிடிட்டரியாக எங்கள் பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, அதனால் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உணவு பழக்கங்கள், மன அழுத்தம், இதன் காரணமாக கூட இந்த வீசிங் பிரச்சனை வரலாம். பொதுவாக இந்த மாதிரி சளி, இருமல், மூச்சுத்திணல் இருக்கும் பொழுது உணவில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். இனிப்பு சுவை கபத்தை அதிகப்படுத்தும், அதனால் அதை தவிர்க்கணும். எந்த இனிப்பையும் நம்ம பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது. அதே போல் கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி கபம் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு கீரைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம், கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம், தர்பூசணி, இதைகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே போல் அசைவ உணவில் மீன், கருவாடு, ராட்டு இதை வந்து சாப்பிட கூடாது. இதையெல்லாம் தவிர்த்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த நேச்சுரல் அர்ஜஸ்ட்னு சொல்லக்கூடிய இயற்கை உந்தல்களை அடக்கினால் கூட இந்த மாதிரி சளி, இருமல், தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். வருடத்திற்கு ஒரு முறையாவது வயிற்றை சுத்தப்படுத்தணும். வயிறு பேதிக்கு, மவுத்து டு ஆனஸ் வந்து சுத்தப்படுத்துவதற்கு வயிறு பேதிக்கு நம்ம சாப்பிடணும். சித்த மருத்துவர்கிட்ட சொல்லி வேதி மாத்திரை நிறைய இருக்குது, அல்லது எனக்கு அது சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், செக்லாட்னா ஆமணக்கு எண்ணெயை வாங்கி வயதுக்கு தக்கவாறு 15 ml இருந்து 30 ml 60 ml இப்போ 12 வயசு கீழே ஒரு 30 ml 60 ml 15 ல் இருந்து 30 ml வந்து ஆமணக்கு எண்ணெயோட

காய்ச்சின பாலை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு வெந்நீர் வந்து ஒரு இந்த ப்ராசஸ் எப்போ அப்படின்னா 6 to 9 வரலையும் தான், காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரலையும் தான் இந்த பேதிக்கு சாப்பிட்ற நேரம். அந்த நேரத்தில் இதை 6 மணிக்கு எடுத்துக்கிட்டு வெந்நீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். 9 மணி வரலையும் வெந்நீர் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வயிற்றில் இருக்க கழிவுகள்லாம் ஒரு 3-4 முறை பேதியாகும், வயிறு சுத்தமாயிரும். 9 மணிக்கு மேலே நீங்கள் குளிச்சுட்டு மோர் சாதம், தயிர் சாதம் அல்லது பருப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம்.

0: சளி, இருமல், தும்மல், அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிம்பாங்க, லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டும்பாங்க. அதாவது அப்பர்னால் இப்போ எனக்கு சைனஸ் இருக்குது, தும்மல் இருக்குது, தலை பாரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அப்பரும்பாங்க. லோயருங்கிறது நுரையீரல் சார்ந்து, ஏதாவது இப்போது எனக்கு வீசிங் ஒவ்வாமை இருக்குது, வீசிங் அதாவது வீசிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வரக்கூடிய இதுகளுக்கு வந்து இந்த தாலிசாதி சூர்ணம் மிகச்சிறந்த ஒரு பயனை கொடுக்கும். 27 மூலப்பொருட்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும். ஒரு சிலர் வந்து 10 மூலப்பொருள், 15 மூலப்பொருள் கொண்டு தயாரிப்பாங்க. ஆனால் 27 மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற அந்த தாலி சாதி சூரணத்தை வாங்கி சின்ன பிள்ளைங்க 12 வயசுக்கே 1/2 ஸ்பூன் 3 வேளை தேனில் கலந்து கொடுக்கணும். பெரியவங்க 1/2 ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து 3 வேளை தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ நாட்கள் வேண்டும்னாலும் எடுக்கலாம். 1 வருடம் கூட தொடர்ந்து எடுக்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது, பாதிப்பும் ஏற்படுத்தாது, அந்த நோய் வந்து முழுமையாக குணமாகும்.
1: மற்றொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம் சார். வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளத்துலேருந்து பெரியசாமி பேசுகிறேன் சார்.
1: வணக்கம் ஐயா, உங்களுடைய கேள்வி?
2: கேள்வி சார், எனக்கு வயசு 66 ஆயிடுச்சுங்க.
1: சரி.
2: 2010 சுகர் இருக்கு சார். இப்போ 2020 ஒரு தடவை என்னை பாம்பு கடிச்சது, அந்த விஷத்தில் முறியடிச்சு இந்த கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் வாங்கக்கூடிய சுகர் மாத்திரை உடம்புக்கு ஏற்றுக்கல.
1: சரி.
2: இப்போ தனியார் மாத்திரை தான் சார் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சுகர் மாத்திரை.
1: ம், சொல்லுங்க ஐயா.
2: அது அதுக்கு வந்து மாதம் ஒரு 2000 ஆகுது சார். ஒரு ஏழை விவசாயி, என்னால ஒண்ணும் முடியாத போயிருச்சு சார், பண வசதி பத்தல.
1: சரி.
2: இப்ப வந்து எனக்கு சில நேரத்துல கை கால அசதி, சோர்வு இப்படி எல்லாம் வருது சார்.
0: ஓகே, பொதுவான ஒரு மருந்து சொல்றேன், நீங்க அதை பயன்படுத்துங்க. ஆவாரம் பூ உங்களுக்கு தெரியும், அந்த ஆவாரம் செடியை வந்து நீங்கள் உங்களுக்கு கிராமங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும், அதை வந்து நீங்கள் இலை, தண்டு, வேறு, பூ எல்லாமே சேகரிங்க, அதை சுத்தப்படுத்துங்க, நிழலில் காய வைங்க, 1-2 அதை இடித்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுங்க, அல்லது வேறு ஒரு கண்டெய்னரில் அதை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு தினசரி என்ன பண்ணுங்கள், 10-20 கிராம் அந்த சூரணத்தை எடுத்து, திப்பி சூரணம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு அதை வந்து 100 மில்லியை சுண்டை காய்ச்சி காலையில் மாலையில் ரெகுலராக இந்த ஆவாரை குடிநீரை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இவங்க. அதே போல் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம், மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வேளை உணவு, அதே போல் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுப்பாங்க, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, குதிரை வாழை அல்லது கைக்குத்தல் அரிசி, கம்பு, வரகு, திணை, சாமை, இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து ரொம்ப குறைவு. இப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த இட்லி, தோசை, வெள்ளை அரிசி சாதம் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து 80% இருக்குது, மற்ற சத்துக்கள் 20% தான் இருக்கு.
1: ஓகே.
0: இப்போ சிறுதானியத்தில் 80% இருக்கு, அந்த சிறுதானிய உணவுகளை வந்து அவங்க தொடர்ந்து எடுத்துக்கணும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உடற்பயிற்சி தேவையில்லை, அவங்க ரெகுலராக நடப்பாங்க அல்லது சைக்கிள் ஓட்டுவாங்க. நேரத்துக்கு உணவு சாப்பிடணும், நேரத்துக்கு உணவு சாப்பிடணும். அதே போல் எல்லா சத்துக்களும் இருக்கிற உணவுகளை வந்து எடுத்துக்கணும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஆவரை குடிநீரை வந்து ரெகுலராக ஆங்கில மருந்தோடு இதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுத்தால் அந்த சர்க்கரை நோய், அதாவது Type 1 சர்க்கரை நோய், Type 2 இன்சுலின் டிபெண்ட், நான் இன்சுலின் டிபெண்ட், ரெண்டுக்குமே மிகச்சிறந்த ஒரு பயனை வந்து இந்த ஆவரை குடிநீர் வந்து கொடுக்கும்.
1: சிறப்புங்க. நேர்களை தொடர்ந்து பேசுங்கள் திருச்சி பண்பலையோடு.
3: திருச்சி FM Rainbow 102.1 நேர்களே, நாம இதுவரைக்கும் கேட்டோம் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி FM Rainbow 102.1 நேர்களே, நாம இப்ப கேட்க போறோம் அம்மன் TRY TMT காம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
8: உண்மையாவா?
9: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட்

0: ரோபோ முதன் முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
1: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
2: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
1: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹை.
6: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள், தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி பத்தின அறிவிப்பு இப்ப கேட்கலாம். அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதில் உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. இதில் அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். அதற்கு உரிய சன்மானமும் வழங்கப்படும். அதனால் அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தளிப்பு கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்கள். நோய் நாடி, நோய் முதல் நாடி குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து அனுராதா நாராயணன் திருச்சியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சாப்பிடும் இடைவெளி அதிகமாக இருந்தாலும் வந்து உதாரணமாக 10 to 14 மணி நேரத்துக்கு பின்னாடி வந்து உணவு சாப்பிடும்போது கேன்சர் செல் கூட இறந்து போகணும்னு ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையா பொய்யா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: 8 மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம சாப்பிடணும். உண்ட உணவு செரித்த பின்பு தான் அடுத்த வேளை உணவை நம்ம எடுக்கணும். இப்போ காலையில் நல்லா ஹெவியாக நம்ம சாப்பிடணும். 7 to 9 சாப்பிட்டா அந்த சாப்பிட்ற உணவுனால தான் அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக நம்ம வேலை செய்வோம். அதே போல் நம்ம சாப்பிட்ட பிறகு வந்து குளிர்ந்த நீரை குடிங்க அப்படின்னு சொல்லி எந்த மருத்துவரும் சொல்கிறதில்லை. சித்த மருத்துவத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி சாப்பிடணும் தான் சொல்லியிருக்கு. இப்போது தண்ணியை வந்து எப்பொழுதுமே நன்று கொதிக்க வைத்து ஆற வைத்து லூக் வார்ம் வாட்டர்ம்பாங்க, அப்படி தான் நம்ம குடிக்கணும். மழைக்காலம் பனிக்காலத்தில் கண்டிப்பாக லூக் வார்ம் வாட்டர், இப்போ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு நம்ம குடிக்கணும். ஏன்னா சூடாக குடிக்க முடியாது. இப்போ ஏசி ரூமில் இருந்தோம்னா நம்ம வெது வெதுன்னு நம்ம குடிக்கலாம். அப்போ தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாமே இறந்துடும். அந்த தண்ணி மூலமாக வரக்கூடிய நோய்களை வந்து வராமல் தடுக்கலாம். அதனால தான் சாப்பிடும் பொழுது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை வந்து நம்ம குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடித்து ஒரு 5 நிமிடம் கழித்து தண்ணியை குடிங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த

0: பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து உணவு சுத்தமாக இருக்குது, கை சுத்தமாக இருக்குது, பாத்திரம் சுத்தமாக இருக்குது, சமைக்கிறது நம்ம சுத்தமாக சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தொற்றும் ஏற்படாது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்பானையில் சமைச்சாங்க, விறகு அடுப்பில் தான் சமைச்சாங்க. அவங்க பயன்படுத்தின பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பித்தளை பாத்திரங்கள், தாமிர பாத்திரங்களை தான் பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு விதமான குணங்களை கொண்டிருந்தது. இப்போ மண்பானையில் சமைச்சனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா உணவனுடைய குணம் மாறாது, சுவை மாறாது, உணவு கெடாமல் வைத்திருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் அதை அறிந்து அந்த உணவுகளை வந்து மண்பானையில் சமைச்சாங்க. அதே போல இப்போ தாமிர பாத்திரத்தில் பயன்படுத்தும் பொழுது அந்த தாமிர சத்து வந்து உடம்பில் சேரும். இந்த தாமிர சத்து உடம்புல சேரும் பொழுது வெண்படை நோய், புற்றுநோய், தைராய்டு பிரச்சனை இதையெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காப்பர்னு சொல்லக்கூடிய தாமிர உலோகத்திற்கு இருக்கிறது. அதை அறிந்து அவர்கள் அந்த தாமிர பாத்திரத்தை பயன்படுத்தினாங்க. பித்தளை பாத்திரத்தில் பயன்படுத்த உணவினுடைய குணம் சுவை மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது மாதிரியெல்லாம் பயன்படுத்தினாங்க. அதனால தொற்று வந்து தானாக ஏற்படாது, நாமளாக அதை உருவாக்கி கொள்வது.
1: ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் வந்து ஐயப்ப நகர்லேருந்து சுரேஷ் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவ்வப்போது சளி ஜரம்லாம் வரும்போது நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு சில நேரங்களில் தோன்றும் பெரும்பாலும், ஆனால் அது சரியாக கூடிய ஒன்று தான். ஆனால் இப்படி ஏன் தோன்றுது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு.
0: இல்லை இல்லை, எந்த நோய்
1: மனம் இது மனபிராந்தி
0: ஆமாம், மனசு சார்ந்து தான். ஆமாம், அதாவது மருண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் நம்ம எதையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இல்லையா. நோய் வராமல் நம்ம தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை முறையாக நம்ம கையாளணும். இப்போ சாப்பிடும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல சோப்பு போட்டு கழுவுவாங்க, நல்ல சோப்பு போட்டு கழுவிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த தன் சுத்தம் வந்து மிக மிக அவசியம். அதே போல வாரத்திற்கு ஒரு முறை வந்து சிகையா நம்ம முடியை வெட்டுறது, தினசரி சவரம் பண்றது, அதே போல நகங்களை நம்ம வாரம் வாரம் நம்ம வெட்டுறது, இந்த மாதிரி தன் சுத்தம் வந்து நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த தன் சுத்தத்தை பேணணும், சரியான நேரத்திற்கு சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், சுய பழக்க வழக்கங்கள் செல்ஃப் அந்த டிசிப்ளின் சொல்லுவாங்க அது வந்து முறையா இருக்கணும். இதெல்லாம் சரியா இருந்தாவே நமக்கு எந்த நோயும் வராது. அந்த நோய் வந்தா கூட நமக்கு இம்யூனிட்டி இருக்கும், உடனே ஒரு மூன்று நாள்ல சரியாயிடும். அதனால நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருந்தோம்னா எதையுமே நம்ம சமாளிக்க முடியாது. எந்த ஒரு மாறுபட்ட குறிகுணங்கள் உடம்புல தோன்றுனா உடனே நம்ம மருத்துவர்கிட்ட தான் போகணும். செல்ஃப் மெடிகேஷன், இது சாதாரண தலைவலி தான் அப்படின்னு சொல்லி போய் மருந்து கடைகளை சொல்லி மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. அதே முன்னாடி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சும் வாங்கி சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு குறிகுணங்கள் உடம்புல தோன்றுவது வந்து ஒரு இண்டிகேஷன் தான், எனக்குள்ள ஒரு பாதிப்பு இருக்கு, எனக்கு உள்ள ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கு, நீ உடனே என்னை கவனின் சொல்லி அது இண்டிகேட் பண்ணுது. அந்த இண்டிகேஷனை நம்ம உதாசீனப்படுத்தினா அங்கதான் நம்ம சிக்கலை உருவாக்கி கொள்றோம், அங்க சிக்கலை மாட்டிக்கிறோம். அதனால மருத்துவர்கிட்ட தான் எந்த ஒரு குறிகுணமா இருந்தாலும் மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று அவர்கள் சொல்கின்ற அறிவுரைகளை நம்ம முறையா பின்பற்றினா அந்த நோய் விரைந்து குணமாகும், திரும்ப வராது.
1: சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா வந்து ராஜி ரமேஷ் நங்கவரத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்த ஒருவருக்கு வயது வந்து 53, தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்குது, நடக்கும்போது குனிந்து எழுந்திருக்க முடியல, அப்புறம் வந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்காங்க, இங்கிலீஷ் மாத்திரை. இது வந்து முழுமையாக குணமாகிறதுக்கு சித்த மருத்துவத்தில் வழிகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாக சத்தாக சாப்பிட ஏதாவது ஒரு கஞ்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க.
0: சத்துக்கஞ்சி சிறுதானிய உணவுகள் தான், சிறுதானியங்களை வந்து நம்ம முளைக்கட்டி கம்பு சோளம் ராகி நிறைய சொல்லலாம், உளுந்து, கருப்பு உளுந்து, முழு உளுந்து, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அதே போல் கொண்டக்கடலை, அதே போல் பயிர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசி பயிறு, கொள்ளு, இதெல்லாம் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து முளைக்கட்டுற பயிரை முளைக்கட்டுவாங்க, அது கூட எள்ளு சேர்ப்பாங்க, எள்ளையும் முளைக்கட்டுவாங்க. இதெல்லாம் ரேஷியோ பிரகாரம் எடுத்து அதை வந்து முளைக்கட்டி நிழலில் உலர்த்தி நல்ல காஞ்ச பிறகு அது கூட பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு சுக்கு, இப்போ எல்லாமே ஒரு கிலோ இருக்குன்னா சுக்கு ஒரு 25 கிராம், ஏலக்காய் ஒரு 10 கிராம், அதே போல் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து 25 கிராம் அளவு படி சேர்த்து அதை வந்து நம்ம அரைச்சி பாலில் கலந்து மால்ட்டு மாதிரி நீங்கள் ஹார்லிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து காலையில் மாலையில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே,
0: அடுத்தது இன்னொரு கேள்வி எதோ கேட்டீங்க.
1: அதே மாதிரி அந்த தைராய்டு பிரச்சனை,
0: தைராய்டு. ஆமாம், அதாவது சித்த மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா உணவை வந்து நம்ம வரையறுத்து சொல்லுவோம். அதே போல் மருந்துகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலம் முழுவதும் சித்த மருத்துவத்தில் நாங்கள் எடுக்கணும்னு சொல்கிறது கிடையாது. அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலாக இருந்துருச்சுன்னு சொன்னால் அதற்கு பிறகு உணவுகளை கொடுத்துட்டு பொதுவான பார்த்தீங்கன்னா முக்குற்றத்தையும் சமணப்படுத்தக்கூடிய அமுக்கரா மாத்திரை, திரிபலா மாத்திரையை சொல்லுவோம். இது முக்குற்றத்தையும் சமணப்படுத்தி

0: உடம்புல இருக்கிற இந்த வாத பித்த கபத்தை வந்து சமநிலையில் வைத்திருக்கும். அப்பொழுது இந்த உடல் தாதுக்கள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வாழ்நாள் முழுவதும் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி எந்த சித்த மருத்துவர்களும் மருந்து கொடுக்கறது கிடையாது.
1: ஓகேங்க, மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம் சார், பேசுறேன்.
1: சொல்லுங்க, மெதுவா பேசுங்க, ஏதோ சம்திங் வந்து குளறுபடி இருக்க மாதிரி இருக்குதே வாய்ஸ்.
2: சார், எனக்கு 45 வருஷம் ஆயிடுச்சு. முட்டி பாத்ரூம் போது உட்கார்ந்து மடிச்சு உட்கார முடியல சார், கால அப்படியே ரொம்ப வலிக்குதுப்பா. நான் என்ன சாப்பிடலாம் ஒன்னும் சாப்பிடக்கூடாது.
0: வயது, ஒரு என்ன வயது, இவங்களோட மலச்சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். சத்து குறைபாடு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 40+ 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து விட்டமின் டி, கால்சியம் குறைபாடு, இரத்த சோகை, அதே ஹீமோகுளோபின் அளவு வந்து குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சரி செய்யணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டு வலி வராமல் இருக்கணும்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வாரம் ரெண்டு சொல்லி வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. நல்லெண்ணெயை வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ள கால் வரை தேய்ச்சி குளிப்பாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னால நமக்கு என்ன ஆகும், மூட்டு வலிகள் வராது, உடற்சூடு ஏற்படாது, மூலம் பௌத்திரம் மலச்சிக்கல் ஏற்படாது. இதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஆயில் பாத்தை வந்து எடுத்தாங்க. யார் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விதி இருக்கு, என்ன உணவு சாப்பிடுங்கிற ஒரு விதியும் இருக்கு. அதை வந்து இவங்க முறையாக கடைபிடிச்சாங்கன்னா சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இதெல்லாமே ஏற்படாது. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பொதுவாக அவங்க தவிர்க்க வேண்டும். அதே போல ஆயில் பாத் எடுக்கிறப்ப கீரைகளை சாப்பிடக்கூடாது, தயிர் மோர் சாப்பிடக்கூடாது, குளிர்ந்த நீர்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, மீன் கருவாடு ராட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு ஆயில் பாத் எடுத்துட்டு அந்த ஆயில் பாத் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம், கொள்ளு துவையல், பருப்பு துவையல், நாட்டுக்கோழி ரசம், இது பருப்பு இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால மூட்டு வலி, இடுப்பு வலி, எந்த ஒரு உடல் பாதிப்பும் ஏற்படாமல் ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடற்சூட்டை வெளியேற்றி மலச்சிக்கல் இல்லாமையும் அதே போல கண் பார்வை குறைபாடு ஏற்படாம தடுக்கக்கூடிய நன்மைகள் வந்து ஆயில் பாத்தினால நமக்கு இருக்கு. அதனால இதுல பாத்தீங்கன்னா முடக்கருத்தான் கீரையை வாங்கி சூப்பு வச்சு குடிக்கலாம், வாதம் மடக்கி இலைய துவையல் பண்ணி சாப்பிடலாம், பிரண்டையை வந்து வாரத்துக்கு 1 முறை தேய்ச்சிக்கலாம். மேல் பற்று பாத்தீங்கன்னு சொன்னா மூசாம்பரம் இருக்கு பாருங்க, அந்த மூசாம்பரம்னா கற்றாழையினுடைய சாறு தான், அந்த கற்றாழை கீரனை வடிந்து உறைந்து கருப்பாக இருக்கும், அதைத்தான் கரிய போலம் என்று சொல்வார்கள். அதை வந்து நம்ம அமுக்கரா சூர்ணம் இருக்குது பாருங்கள், அமுக்கரா சூர்ணத்தோடு அதை கலந்து மேலே 10 போட்டாங்கன்னா அந்த வலி வீக்கம் எல்லாமே கரையும்.
1: சிறப்புங்க. அடுத்து பார்த்தோன்னா வந்து, வணக்கம், ஆயுர்வேத மருந்து சித்த மருந்துகளை சாப்பாட்டிற்கு முன் சாப்பாட்டிற்கு பின் என்று குறிப்பிட்டுள்ளார்கள், இதனை மீறி மாற்றி சாப்பிட்டால் ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமா, எதற்காக இது சாப்பிட்றதுக்கு முன் சாப்பிட்றதுக்கு பின்லாம் குறிப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சமயபுரத்துலேருந்து சம்புகேஸ்வரர் நகர்லேருந்து கலையரசு.
0: ஒரு எல்லா மருத்துவத்திலையும் உண்டு, நவீன மருத்துவத்திலையும் உண்டு, தமிழ் மருத்துவத்திலையும் உண்டு. சாப்பாட்டுக்கு ஒரு சில மருந்துகள் வந்து வயிற்றில் வந்து புண்ணை ஏற்படுத்தும், வீரியமிக்க மருந்துகள். அந்த வீரியமிக்க மருந்துகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுக்கு பிறகு உணவோடு சேர்ந்து எடுக்கணும்பாங்க. சித்த மருத்துவத்தில் காரமான மூலப்பொருட்கள் சேர்ந்த மருந்துகள் நிறையா இருக்குது. இப்போ திரிகடுக்கு சூர்ணத்தை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட சொல்ல முடியாது, ஏன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி மூணுமே காரமானது. அதே போல் இப்போ தாலிசாதி சூர்ணம் எடுத்திங்கன்னா அதில் 27 மூலப்பொருள் இருக்குது, எல்லாமே காரமான மூலப்பொருட்கள். இதை எல்லாமே வந்து உணவு பிறகு தேன்ல சாப்பிட சொல்லுவோம் அல்லது பாலில் சாப்பிட சொல்லுவோம். அந்த துணை மருந்து மிக மிக முக்கியம். இப்ப தண்ணியில கலந்து சாப்பிடலாமா, அங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த திரிகடுக்கு சூர்ணத்தை தண்ணியில கலந்து சாப்பிடுவாங்க. தண்ணியில கலந்து சாப்பிட்டா காரமான மூலப்பொருள் அது, என்னாகும், வயிற்றுல வந்து புண்ணை உண்டாக்கும், எரிச்சலை ஏற்படுத்தும். அதனாலதான் உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி மருந்துகளை வந்து குறிப்பிட்டு சொல்றது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சாதாரண மாத்திரை ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டாவே வயிற்றுல வந்து எனக்கு வலிக்குதான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு அவங்களுக்கு அப்படி. அப்போ அவங்க என்ன பண்ணணும், உணவுக்கு பிறகு எந்த ஒரு துணை மருந்தை நம்ம சொல்கிறோமோ அதை அதிகமாக அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாலுனா ஒரு சிலர் ரொம்ப குறைவாக எடுத்துக்குவாங்க, தேனுனா 1 ஸ்பூன் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வர வரன்னு சாப்பிடுவாங்க. அப்போ ட்ரையாக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வலி ஏற்படும். அப்பொழுது தேன் நிறைய அளவு நம்ம சேர்த்துக்கணும், நெய்யை அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ மூலம் பௌத்தனம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்யில் சாப்பிட சொல்லுவோம். நெய் வந்து குளிர்ச்சி உண்டாக்கி, இப்போ குடற்புண்ணு இருக்குது, வாய்ப்புண்ணு இருக்குது, ஆசன வாயில் புண்ணு இருக்குன்னு சொன்னால் நெய்யை எடுக்கும் பொழுது இந்த புண்களை ஆற்றும், அதே போல உடலுக்கு குளிர்ச்சியை தரும். அதனால தான் அந்த ஒரு சில மருந்துகளை வந்து நெய்யில் சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மருத்துவர் என்ன சொல்கிறாரோ உணவுக்கு முன்னா உணவுக்கு பின்னா அதை கேட்டுக்கிட்டு அவர்கள் சொல்கிற அறிவுரைகளை சரியாக கடைபிடிச்சா நிச்சயமாக அந்த நோய் வந்து முழுமையாக சரியாகும்.
1: தேனு, நெய், இந்த மாதிரி நிறைய உணவுலாம் சொல்கிறீங்க, அந்த கிடைக்கிற உணவு வந்து சரியான கலப்படம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். மற்றொரு காலர் இருக்காங்க, நான் பேசுகிறோம். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம்,

0: ஹலோ
1: ஆ
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், பேர் ஊர்லேருந்து சொல்லுங்கய்யா.
0: அதான் கால்கரன்பட்டியிலேருந்து சின்னையா பேசுகிறேங்க.
1: சொல்லுங்கய்யா, உங்களுடைய கேள்வி.
0: அதாவது எனக்கு மன அழுத்தம் சொல்லி ஒரு 30 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். வயசு 71 ஆகுது. அது வயிறுலாம் காலையில் தூக்கம் அதிகமாக வருது, நைட்டுக்கு தூங்கினா ஃபஸ்ட்டு கடையில் இருக்கிற கடையில் இருந்துக்கிட்டு 11 மணி ஆகுது சாப்பிட தூங்க. அது தூங்கி எழுந்துச்சா காலையில எழுந்துச்சோடனே தூக்கமாவே வருது. அதுக்கு வந்து ஏதாவது சித்த வைத்தியத்தில் மாத்திரை மருந்து இருக்குமா என்னன்னு கேட்கலான்ட்டியா.
1: மன அழுத்தத்தை போக்குவதற்கு சித்த மருத்துவத்தில் அஸ்வகந்தான்னு சொல்லி ஒரு மருந்து. அஸ்வம்ங்கிறது ஆயுர்வேத பெயர். சித்த மருத்துவத்தில் அமுக்ரா அப்படிங்கிறது இருக்குது. இந்த அமுக்ரா அமுக்ரா கிழங்குலேருந்து தயாரிக்கக்கூடிய அமுக்ரா சூரணத்தை வந்து தினசரி அவங்க இரவில் படுக்கும் பொழுது 2-4 கிராம் காய்ச்சின பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த மன அழுத்தம், மன உளைச்சல், மனக்கவலை இதெல்லாம் போக்கி நல்ல உறக்கத்தை உண்டாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. இவங்களே வாங்கலாம், நாட்டு அமுக்ரான்னு சொல்லி வாங்கி அதை வந்து இப்போ 1 கிலோ வாங்குறாங்கன்னா 2 லிட்ரு பாலில் வந்து அதை வேக வைக்கணும்.
2: சரி,
1: 2 லிட்ரு பாலில் வேக வச்சு அதை நிழலில் உலர்த்தி அதற்கு பிறகு அதை அரைச்சி தனியாக அரைச்சி அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினசரி 2-4 கிராம் அதாவது 1/2 டீஸ்பூன் அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலில் கலந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இது கூட கசகசா கசகசா வந்து இப்போ 100 கிராம் அமுக்ரா அதை அமுக்ரா பொடி அப்படின்னு சொன்னால் 100 கிராம் கசகசா பொடி ரெண்டும் சரிப்பா அளவு எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு டெய்லி இரவு படுக்கும் பொழுது சாப்பிட்டாங்கன்னா நல்ல உறக்கம் வரும். இந்த மனக்குழப்பம், மன உளைச்சல், மன அழுத்தம் போக்கும். எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது.
2: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச வேண்டியிருங்கள். திருச்சி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டிருக்கும்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
9: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
5: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
6: அம்மன் TRY TMT கம்பிகள்
5: நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
12: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நம்மளும் இருக்காங்க சித்த மருத்துவர் டாக்டர் எஸ் காமராஜ் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த 11 வந்து கோயம்புத்தூர்லேருந்து கண்ணன் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 10 மாத குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கலாம்?
1: நம்ம சாப்பிட்ற உணவு, நான் சாதாரணமாக நம்ம பெரியவங்க சாப்பிட்ற உணவுகளே வந்து நல்லா மசிச்சு கொடுக்கணும்.
2: அவ்வளோதான்.
1: காயாக இருந்தாலும், கீரையாக இருந்தாலும், பழங்களாக இருந்தால் நல்லா மசிச்சு கொடுக்கலாம், அல்லது ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம். காய்களாக இருந்தால் நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம், அல்லது மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது ஈஸியாக டைஜஷன் ஆகிடும்.

0: வாமிட் வராது, வயிற்று வலி வராது, அதே போல் மலச்சிக்கல் ஏற்படாது. அதனால் நார்மல் சாப்பாடு, அறுசுவை நிறைந்த உணவுகளை கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களை வந்து சத்தான குழந்தைகளாக, எதிர்ப்பு சக்தி குறையாமல் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளரும். இந்த உணவே போதுமானது. அதனால் வெளியில் விற்கக்கூடிய சத்து மாவெல்லாம் வேண்டாம், வீட்லேயே நம்ம தயாரிக்கலாம். குழந்தைங்க இப்போ நம்ம சிறுதானியம், நம்ம நிகழ்ச்சியில் சொன்னது மாதிரி சிறுதானியங்களை வாங்கி அது பாக்கெட்டாகவே விற்கிறாங்க கடைகளில். அதை வந்து முளைக்கட்டுற தானியங்களை முளைக்கட்டணும், முளைக்கட்டி நிழலில் உலர்த்தணும். நிழலில் உலர்த்தி அந்த ரேஷியோ பிரகாரம் கரெக்டாக எடுத்து அதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு நேரமாக கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடே ஏற்படாது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தசை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, அதே போல் உறுப்புகள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அதனால் 10 மாத குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க சாப்பிட்ற உணவுகளே வந்து நல்ல மசித்து நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக அது ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு நோயும் ஏற்படாது.
1: அடுத்து வந்து வாட்ஸ்அப் குரல் பதிவு ஒன்று வந்து வருதுங்கய்யா, கேட்டலாம்.
2: வணக்கம் ஐயா, மருத்துவர் காமராஜர் அவர்களுக்கு வணக்கம். நான் திருச்சியிலேருந்து தைலாம்பிகை பேசுகிறேன். என் பொண்ணுக்கு 20 வயசு, முடி ரொம்ப கொட்டுது. மருத்துவ பார்த்து ஒரு நேரம் சாப்பிட்டோம், முடி ரொம்ப மெல்லிசாகி ரொம்ப கொட்டுது. இதுக்கு எனக்கு கொஞ்சம் தீர்வு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். வணக்கம்.
0: இந்த சகோதரி மட்டும் இல்லை, எல்லா நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் நமக்கும் கூட முடி உதிர்தல் நிறைய பண்ண, காலையில் நம்ம எந்திரிக்கும் போது தலைகணியில் என்னடா இவ்வளோ முடி கொட்டுது, ஒழுங்காக தலைக்கு எண்ணெய் வை அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி,
0: ஸோ தலைக்கு எண்ணெய் வைக்காமல் தவிர்க்கிறது, தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக்கிறேன் சார், குளிக்கிறதுக்கு முன்னாடி வைப்பேன் சார், அப்புறம் போய் குளிச்சிருவேன் சார்ம்பாங்க. அதனால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. தலைக்கு எண்ணெய் வச்சா முடி வளருமானா? கண்டிப்பாக வளரும். ஏன்னா சித்த மருத்துவத்தில் இப்போ அலோபீசன் சொல்லக்கூடிய புழுவெட்டுக்கு வந்து நாங்கள் தைலம் கொடுக்குறோம். அதற்குரிய தைலம் கொடுக்கும்போது அந்த இடத்துல முடி உதிர்ந்த இடத்துல அடர்த்தியாக முடி முளைக்குது. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி பயனாளிகளை பார்த்துருக்கோம். ஸோ எண்ணெய் வைப்பதனால முடி அழுத்தமாக வளரும், நீண்டு வளரும், நரைமுடி வராது, பொடுகு வராது, முடி வந்து அடர்த்தியாக இருக்கும். ஸோ இதை வந்து இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலறையில் வெந்தயம் வாரத்துக்கு ஒரு முறை வெந்தயத்தை ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிங்க, அல்லது 2 முறை தேய்ச்சி குளிங்க. சீயக்காய் போடுங்க. சீயக்காயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கிருமி நாசினி. கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, வெந்தயம், கருவேப்பிலை, மருதாணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ, இ எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா சத்துக்களும் இருக்கும்போது தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் பொழுது புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது. அப்போ முடி நல்லா வளரும், உதிராது. அதே போல் வாரத்துக்கு 1 நாள் அல்லது 5 நாளைக்கு 1 முறை மருதாணியை நல்லா ஆட்டி அதை வந்து தலை முழுவதுமே தடவி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிருந்து குளிக்கலாம். ஒரு சிலர் எனக்கு சைனஸ் இருக்கு சார் அப்படின்னா அவங்க வந்து தவிர்க்கணும், மற்றவங்க அதை பயன்படுத்தலாம். அடுத்த போது எண்ணெய் நிறைய இருக்கு. இப்ப கரிசலாங்கண்ணி மூலிகை மிகச்சிறந்த ஒரு மருந்து, கரிசலாங்கண்ணி மூலிகை சாறு, அதே போல கருவேப்பிள்ளை சாறு, அதே போல நம்ம இன்னொன்னு மருதாணி சாறு, இந்த மூணும் ஒரே அளவு எடுத்துக்கணும். கரிசலாங்கண்ணி சாறு வந்து ஒரு லிட்டர் வைங்களேன், மருதாணி இலைச்சாறு 1 லிட்டர், அதே போல கறிவேப்பிள்ளை சாறு 1 லிட்டர், மூணும் 3 லிட்டர் ஆச்சு. இந்த 3 லிட்டருக்கு 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும், 6 லிட்டர் ஆச்சு. இந்த 6 லிட்டரை 3 லிட்டரா நீங்க என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு சுண்ட காய்ச்சணும். இதுக்கு பொறுமையை ரொம்ப ரொம்ப அவசியம். கேஸ் அதிகமாக வந்து செலவாகும். விறகடுப்பில் கூட நீங்க ஒரே சீராக இருக்கிறதா இருந்தால் விறகடுப்பையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த 6 லிட்டர் 3 லிட்டர் ஆன பிறகு அதை வடிச்சு வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை அதில் நீர்ச்சத்து இல்லாமல் பார்த்துக்கணும். நீர்ச்சத்து இருந்தனா கண்டிப்பாக சளி பிடிக்கும். அந்த எண்ணெயை வடிச்சு வச்சுக்கிட்டு ரெகுலராக தடவலாம். சித்த மருத்துவத்தில் அயபிருங்கராஜ கற்பம் அப்படிங்கிற ஒரு மருந்து, இரும்பு சத்து மிகுந்த ஒரு காயகற்ப மருந்து, கரிசாலை கற்ப மாத்திரை. இதை வந்து கரிசாலை கற்ப மாத்திரை காலையில் 2 இரவு 2 சாப்பிடலாம். அயபிருங்கராஜ கற்பம் ஒரு 50 mg 50 mg அளவு எடுத்து காலை இரவு தேனில் கலந்து சாப்பிட்டா இந்த முடி உதிர்தல் பிரச்சனை, நரைமுடி பிரச்சனை, முடி அடர்த்தியாக வளர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
1: சிறப்புங்க. உங்களுடைய தொடர்புகள் வந்து தொலைபேசி இருந்தால் கொடுங்க.
0: 0431 31 23 23 00 181.
1: ஓகேங்கய்யா. சிறப்பு. கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்கய்யா. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி வச்சிருக்கீங்க.
0: நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். சிபி

0: சி 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டிற்கு 56,000-க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மாணவர்கள் வதந்திகளை நம்பாமல் சிபிஎஸ்இ சார்பில் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிக்கு உற்சாகத்துடன் வந்த மாணாக்கரை ஆசிரியர்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்து வரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியது. மாநகராட்சி பள்ளி வளாகத்திற்குள் தொடக்க கல்வி மாணாக்கருக்கு ஆசிரியர்கள் ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கியது. ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் முத்தப்பூர் வடக்கு கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறுவதால் சுற்றுவட்டார கிராமப்பகுதி மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை இதில் அளிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சிறு சாய தொழிற்சாலையை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலை உரிமையாளர்கள் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி பிருந்தா ஆய்வு மேற்கொண்டதோடு பேருந்து பயணிகளிடம் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தென்காசியில் குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரளாவில் தற்போது பரவலாக சாரல் மழை பெய்து வரும் நிலையில் அதன் தாக்கமாக குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இதமான காலநிலை நிலவி வருகிறது. குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என்ற எதிர்பார்ப்பால் குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டும் சூழல் உருவாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துள்ளலிசை பாடல்களின் அணிவகுப்பாய் வருவது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். உங்கள் மனதை வருடும் பாடல்களை தர வரவிருக்கும் இன்றைய திரைப்படங்கள் சிங்கம், எந்திரன். நிகழ்ச்சியின்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட்.

0: நிகழ்ச்சியின் முதலில் சிங்கம் படத்திலிருந்து
1: எட்டு தசை கூச்சலிலே கை தட்டுகிற ஓசையிலே சுத்தி வர்றான் சூழ்ந்து வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।

0: அரை வருஷத்தில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். முதல்ல சிங்கம் படத்துல இருந்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் சிங்கம் படத்திலிருந்து சில பாடல்கள் கேட்டோம். அடுத்ததாக எந்திரன் படத்திலிருந்து

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன

0: மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களில் நாம கேட்டுட்டு இருக்கோம் எந்திரன் படத்திலிருந்து பாடல்களை.

0: ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிங்கம் எந்திரன் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்த நேரம் முற்பகல் 11 மணி. இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிகோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது.

0: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். வழக்கமாக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 77 அடியாக உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழக மின்சாரத்துறையில் முக்கியமான ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருக்கும் ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். பீகார் மாநிலம் பிரம்மபுரா பகுதியில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓய்வூதியதாரர் குறைதீர்நாள் கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வரும் 19ஆம் தேதி ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெறுகிறது. கருவூலம் மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வரும் 11ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில் நேரில் அல்லது அஞ்சல் மூலமாக அளிக்கலாம். மேலும் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா அரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் எம் செல்வராஜ்.
0: கள்ளக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி அருள்மிகு ஆனந்தவள்ளி உடலுறை அகஸ்தீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்தக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
0: 11:04 ஆயிடுச்சுங்க நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நம்ம கேட்க போறோம் உங்களோட நாங்க நேர்களே இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னா போன் எடுங்க டயல் பண்ணுங்க 246-102-1 அறிமுக நேர்களா இருந்தா இது வரைக்கும் நான் கால் பண்ணதே இல்லைங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க நீங்க விரும்புனீங்க இந்த பாடலை கேட்கணும் அப்படின்னா 240-102-1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க எல்லா நேயர்களும் 4431 அப்படிங்கிற இணைப்பை இன்னும் சேர்த்து தொடர்பு கொள்ள மறந்துடக்கூடாதுங்க

உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9

0: 9999 4266.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: 11:12 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நேர்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அறிமுகமாக நிற்கும் நேர்கள் 240-102-1 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ள மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம கூட பேச போற முதல் நேர் யார்? வணக்கம்.
11: திருச்சி மாவட்டம் வயநாட்டுல இருந்து கவிதா பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்கேன். என்ன ஒரு சிரிப்போட இருக்கீங்களே, என்ன என்ன அங்க என்ன நடக்குது?
11: இல்ல, இங்க ரேடியோல பேசுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும்.
10: இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா
11: நீங்க? பேசிருக்கேன்.
10: அப்புறம் ஏன் பதட்டம்?
11: அப்படிதான் இருக்கும்.
10: எங்களை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா உங்களுக்கு?
11: இல்ல.
10: சரி, என்ன பாட்டு கேக்கு?
11: ஒரு கிராமத்துல இருந்து பேசுறோம்ல, அதனால
10: பதட்டமாதான் இருக்கு. சூப்பர் சூப்பர்மா. என்ன பாட்டு கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
11: ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது.
10: பாட்டு எதனால பிடிக்கும்லாம் கேட்கவே முடியாது, எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. சூப்பர், கேட்டுருமா?
11: சரி,
10: நன்றிமா. உங்களுக்கான பாடல் இதோ.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: 11:20 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிக் கொண்டிருப்போர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யார்? வணக்கம்.
6: குட் மார்னிங் சார்.
5: வெரி குட் மார்னிங். யார் பேசுறீங்க? கும்பகோணம் கோபால். ரைமிங்கா இருக்க. சரி, என்ன பண்றீங்க கோபால்? வெல்டரா இருக்கீங்க. ஓகே, என்ன மாதிரியான வெல்டிங் எல்லாம் தெரியும்?
6: என்ன
5: பாட்டு கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: மாநகர
5: உங்க ஊர் என்ன? சொந்த ஊர் கும்பகோணம்?

0: பதினோரு மணி 26 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம். உங்களோடு நாங்கள் நேரில் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246-102-1 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு என்னையும் சேர்த்து தொடர்புகளை மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த நேரியார், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
1: திருச்சி ஏர்போர்ட்,
0: ஃபாத்திமா. ஃபாத்திமா, என்ன பண்றீங்க இப்ப?
1: என்ன
0: பாட்டு பிறந்த நாள் வேற?
1: அவர் பிறந்த நாள்.
0: சரி, போட்டுருவோம் அந்த பாட்டை.
1: போட்டுங்க.
0: நன்றிம்மா, உங்களுக்கான பாடல் இதோ. எஸ், தேங்க்யூ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு.

0: தேர்வு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாட

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
4: BSc, BCA, BBA, BCOM, MSc, MCA, MCOM.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: திருச்சி பண்பலை 102.1 இந்த பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
7: காலையில ரேடியோல கேட்ட ஒரு குரல், பேருந்து பயணத்துல துணையா வந்த ஒரு குரல், காதலோட சேர்த்து வாழ்ந்த ஒரு குரல். எஸ்பி பாலசுப்ரமணியம். எத்தனை ஹீரோ மாறினாலும் அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்த ஒரே குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
8: அடை தீரந்து தாவும் நதி அலை நான், மனம் தீரந்து தூவும் சிறு கோயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பறித்தது.
7: அந்த மந்திர குரலை அன்போட நினைக்க நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு நினைவெல்லாம் SPB.

0: 11:33 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியோட இடத்தினர். வணக்கம்.
1: 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் இணைவது திருச்சி வடக்கத்தால இருந்து அடிவதும் புந்திருந்தது அன்பு நண்பர் நக்கீரன் அவர்களுக்கு இனிய பகல் வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய வணக்கம். என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க நிகழ்ச்சியில?
1: இப்ப வந்து பாடல்களோட மகிழ்ச்சியா வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து கல்லூரி பள்ளி எல்லாமே தொடர்ந்து மகிழ்ச்சியா எல்லாம் இந்த வருஷத்தோட தொடக்கத்துக்கு போயிட்டாங்க. வருஷம் தொடக்கம் வந்து இன்னும் நல்லா சிறப்பா வந்து நாளுக்கு நாள் கல்வி வளர்ச்சி அடையணும், மாணவ செல்வங்க எல்லாம் வளர்ச்சி அடையணும், பாட்டு பாடியவர் இளவ வந்து நம்ம கண்ணு முன்னாலே இப்ப எப்பவுமே கொண்டுகிட்டு வாழவரு நம்ம எஸ்பிபி ஐயாவோட பிறந்த நாள். நம்ம வானொலி வந்து இந்த எஸ்பி ஐயா பிறந்த நாளுக்கு ஒரு சிறப்பு பண்ணோம். அடுத்த வருஷம் இந்த நம்ம நம்ம அபிராபி மேடத்தோட கோயில கொடுக்காங்க.
0: எனக்கு
1: வந்து அதிரடி பாட்டுனாலும் ரஜினி பாட்டுனாலும் பிடிக்கும் அவர் பாடின பாட்டுல.
0: இன்னைக்கு
1: மெலடியா ஒரு நம்ம மலரே மௌனமா மௌன அந்த பாடல் கண்ணன் படத்துல இருந்து கண்ணா படத்துல இருந்து கொடுங்க.
0: கொடுத்துருவோமா?
1: அனைத்து இளைஞர் இல்லத்துக்கு மலர் போட்டோம்.
0: நன்றி உங்களுக்கான பாடலுக்கு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: 11:40 நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுக்கோம். உங்களோட நாங்க உங்களோட நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறது?
4: அன்பு அறிவிப்பாளர் நக்கீரன் ஐயா அவர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம் கூறி உங்களோட நாங்க நிகழ்ச்சியில் 4 நாள் இடைவேளைக்கு பிறகு 102.1 பண்பலையில இணைவது மலைக்குடி பற்றி சண்முகம்.
3: 4 நாளைக்கு அப்புறம் தாண்டா இணைக்கிறேன், கட் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்றீங்க தானே?
4: ஆமாங்கய்யா, இடைவேளை விட்டுதான் நாங்க வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா புதிய நேர்கள் அதிகமா நம்ம பண்பலையில பங்கேற்கிறாங்க.
3: சூப்பர் சூப்பர்.
4: உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதால பழைய நேர்கள் நாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கோம்.
3: சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. 3 நாளைக்கு ஒருக்க வாங்க.
4: எல்லாத்தையும் மகிழ்ச்சி படுத்தவே நம்ம பண்பலை 102.1
3: ரொம்ப சந்தோஷம்.
4: எல்லா கிராமப்புறத்திலையும் சரி நகர்ப்புறத்திலையும் சரி 102.1 எங்க பார்த்தாலும் ஒழிச்சிட்டு இருக்கு.
3: சூப்பருங்க, 3 நாளைக்கு ஒருக்க எல்லா நேர்களும் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்ப என்னைக்கு நிகழ்ச்சி?
4: நான் ஐயப்பனா அதை தான் கடைபிடிச்சிட்டு இருக்கோம்.
3: வெரி குட் வெரி குட். என்ன பாட்டு இன்னைக்கு?
4: எனக்கு வந்து ஐயா படம் வந்து வாழ்வே மாயம். அதுல எஸ்டிபி ஐயா பாடின பாட்டு நீளவான ஓடையில் அந்த பாட்டை இந்த இனிய முற்பகல்ல 102.1 வழியா காற்றுல தவளை விடுங்க. இந்த பாட்டு வடக்கு ஆண்டாறு வீதி பூம்புகார் கல்யாணம், கதிரவன், தீரந்தோர் லை முகமது அலிஃபா மற்றும் 102.1 தொள்ளாயிரத்தி

0: வா, ஒரு அருமையான பாடல் கேட்ட நேரம் 11:46. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த நிகழ்ச்சி. யாரு? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கண்ணுடையான்பட்டியிலேருந்து சந்திரா பேசுறேங்க சார்.
0: கண்ணுடையான்பட்டியா ஊர் பேரு?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?

0: நிகழ்ச்சியில்
1: நாட்டாண்மை படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: ஏதாவது ஒரு பாட்டுனா என்ன பாட்டு
1: போடலாம்? கொட்டாப்பாக்கு.
0: கொட்டாப்பாக்கு போட்டுருவோமா?
1: சரிங்க.
0: சரி, எதனால அந்த பாட்டு
1: பிடிக்கும் சார்? பாட்டு கேட்கறது நல்லா இருக்கும்.
0: ஓகே, கேட்டுருவோமா பாட்டு?
1: ஓகே, தேங்க்யூ சார்.
0: நன்றிமா உங்களுக்கான பாடல் இதோ.

0: இன்றைக்கி நம்ம உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் என்னோட விருப்பப்பாட்டு வரணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 246-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது நேயர்களே உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. 240-102-1 240-01-02-1-0431 அப்படிங்கிற எஸ்டிடி கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்ய மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம கூட பேச போகிற அடுத்த நேர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார், திருச்சி மாவட்டம் நவலூர்லேருந்து சரஸ்வதி பேசுகிறேன் சார்.
0: சரஸ்வதி அம்மா, நீங்கள் உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிடலாம்ல, நீங்கள் பேசுகிறது எனக்கு இன்னொரு தடவை கேட்குது. ஃபோன் ஆஃப் பண்ணு, அதுவும் பாருங்கள் ரெண்டு தடவை கேட்குது. பாஷா பாஷா எங்கே இருக்கு?
1: பக்கத்தில் கேட்டுட்ருக்காங்க சார், பூ ஒருத்தர் இருக்காங்க பக்கத்தில் வச்சுட்டு அவங்களும் கேட்டுட்ருக்காங்க.
0: அப்படியா, அந்த பாஷா படத்தில் வரும்ல, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பாம்பேயில் நீங்கள் என்ன பண்ணி அந்த மாதிரி எனக்கு கேட்குது திருப்பி திருப்பி. ஓகே, என்ன பாட்டு கேட்க போகிறீங்க இன்றைக்கி?
1: வேலடி கண்மலேருந்து மூச்சுடாமல் போடுங்க சார்,
0: என்னென்ன பாட்டு போட போறோமோ எனக்கு தெரியலையே. கஷ்டம். ரைட், உங்களுக்கான பாடலை தான்

0: நேர்களே, அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்ருக்கு மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில். அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. நவீன மாற்றத்தால் காணாமல் போன உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு தோழிகள் தயாராக இருங்க. நேரம் பகல் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிகுசுடன் புதுதில்லியில் தற்போது இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின் நடைபெறும் முதல் அமைச்சரவைக் கூட்டம் இதுவாகும். இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். தமிழகத்தில் முறைகேட்டில்

0: நிறுவனம் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு மின்வாரிய தலைமையக அலுவலகத்தில் முக்கிய கோப்புகள் காணாமல் போயிருப்பதாகவும் ஒப்பந்த தொழிலாளர் நியமன முறைகேடு தொடர்பான ஹார்ட் டிஸ்குகள் இதில் அடங்கும் என்றார். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எல் நினோ தாக்கம் காரணமாக வழக்கத்தை விட இந்த ஆண்டு மழை குறைவாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டிகள் மங்கோலியாவில் இன்று தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் மான்சி அலாவத், பிரியா மாலிக், முகுல் தாகியா, அமன் சுனில்குமார், மீனாட்சி கோயல் உள்ளிட்டோர் இதில் களமிறங்கவுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் ஒரு மணிக்கு.
1: குறளமுதம் பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 5 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: அண்ணி சர்ப்ரைஸ்.
3: ஹே சுஜா, வாமா. என்ன திடீர்னு? எதிர்பார்க்கவே இல்ல. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இப்பதான் வழி தெரிஞ்சதா அண்ணன் வீட்டுக்கு?
2: இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த அண்ணி, எங்க நகர முடியுது? இவரு கனடா, ஜப்பான், US சுத்துறாரு.
3: ஆண்டவா, அலப்பறை தாங்க முடியலையே, ஜாஸ்தியா இருக்கே.
2: பையன் வேற கீபோர்ட் கிளாஸ் போறான், அபாகஸ் போறான், கராத்தே போறான், ஜெர்மன் கிளாஸ்க்கு வேற போறான்.
3: எது, 3 வயசு பிள்ளைக்கு 300 கிளாஸ் சொல்றாளே, பாவம் பச்சை புள்ள.
2: இத்தனை வருஷத்துல வீடே மாறிடுச்சே.
3: ஆஹா, நோட்டை விட ஆரம்பிச்சிட்டாளே.
2: அண்ணி, வீட மாடர்னா கட்டிருக்கீங்க, ஆனா கிச்சன் ஃபுல்லா ஓல்டு மாடல் கண்டெய்னர்ஸ்ல வச்சிருக்கீங்க. என் வீட்டுக்கு வந்து பாருங்க, கலர் கலரா பிளாஸ்டிக் கண்டெய்னரா அடுக்கி வச்சிருக்கேன். நீங்க என்னடானா, கிளாஸும் பீங்கானும் கல்ச்சட்டியும் வச்சிருக்கீங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்க அண்ணி.
3: மாற வேண்டியது நான் இல்லம்மா, நீதான். பருப்பு அரிசிலாம் பிளாஸ்டிக் டப்பால வச்சா ரசாயன மாற்றம் ஏற்பட்டு உணவு பொருள் எல்லாம் நாள்பட விஷமா மாறிடும்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. அதனாலதான் உப்பு, புளி, ஊர்காலாம் பீங்கான் ஜாடிலயும், பருப்பெல்லாம் கண்ணாடி டப்பாலையும் வச்சிருக்கேன்.
2: அட கடவுளே, இது தெரியாம கண்ணுக்கு அழகா இருக்கேன்னு கலர் கலரா இல்ல பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணி, நல்ல விஷயமா சொன்னீங்க. நானும் ஊருக்கு போய் முதல் வேலையா எல்லாத்தையும் மாத்திடுறேன்.
3: சூப்பர் சுஜா. எங்க சுஜாவே மாறிட்டா, நீங்களும் மாறிடுங்க.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 12:10 அம்மன் TRY TMT கம்பைகளின் மங்கையர் உலகம். அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல, இதுதாங்க இன்னைக்கான தலைப்பு. தோழிகள் உரையாட சுழி 4311 சுழி 4311 இந்த எண்களை வரலாம். 1 மணிக்கு வசந்தன் கோவின் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், ஆடு வளர்ப்பு, திருச்சிராப்பள்ளி தொட்டி எம் சிவனேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தில் அர்ஜுனன் தேவப்பட்டம். 3 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 3:30 அம்மன் TRY TMT கம்பிகளின் இசைத்தூரல் கேட்கலாம். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு பொன் மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷ்ணா மரியா ஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 ஓடி விளையாடு, கரூரில் அண்மையில்

நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளில் பங்கு பெற்ற வீரர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்கள். 8 மணிக்கு நினைவெல்லாம் எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 9:05 இனிய ராகம், 10:05 10 மணிக்கு ஞாபகம் வருதி. நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் 12:10 சங்கீத சாரல் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திமடல். 9:30 நாடகமலர் அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி நாட்டுப்புற மெல்லிசை பாடல்கள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம். 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கும் நேயர்களே, உங்களின் ரசனைகளை, உங்களின் கருத்துக்களை, எண்ணங்களை வண்ணமாக்கி இசைத்தூரல் நிகழ்ச்சிக்கு கடிதங்களாக்கி அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. இந்த முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை அனுப்பலாம். மதுரை கீதம் நிகழ்ச்சிக்கு உங்களின் கடிதங்கள் இதே முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். நிலை இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சி 1.

நேரம் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்வி டிஎம் டி கமிகளில் வழங்கும் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் தோழிகள் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா, அப்போ இருந்துச்சு இப்போ இல்லை, என்னங்க அது நவீன மாற்றத்தால் காணாமல் போன உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது இந்த தலைப்பை சொன்ன உடனே எல்லாரும் அவங்களோட பங்குக்கு பெரிய கதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகளில் விளையாடுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், பேனாவில் மை ஊற்றி எழுதுவோம், அது மட்டும் இல்லைங்க ரீஃபில் தீர்ந்து போச்சுன்னா வேறு ரீஃபில் வாங்கி போட்டு எழுதுவோம், இதெல்லாம் இப்போ காணமே அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அதாவது பள்ளிக்கூட இடைவெளியில் தின்பண்டம் வாங்கி சாப்பிடுவோம், டெலிஃபோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கோம், ஓடி போய் பேசுவோம், ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ஊருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரியான அந்த நாட்களெல்லாம் இப்போ நாங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நவீன மாற்றம் அந்தளவுக்கு இருக்குது. அதுபோல் தந்தி கடிதம் இது போன்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து

இப்போ அதிகம், அதாவது தந்தின்றதே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம வேகமான முன்னேற்றம் காரணமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே உடனுக்குடனே நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டதுனால இதெல்லாம் அப்போ இருந்துச்சு இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க வாங்க தோழிகளே. 4311-246-102-1 இது வந்து அறிமுகமாக எப்போவும் உள்ள நேயர்களுக்கானது. அறிமுக தோழிகளுக்கான எண் 4311-240-102-1. நிகழ்ச்சியில் பங்கேற்க தயாராயிருங்க. இது மங்கையர் உலகம்.

0: ஜீவம் ரெயின் 3.1 நாம கேட்டு இருக்கோம். மங்கர் உலகம் மங்கர் உலகம் நிகழ்ச்சியில முதல் நேரா வந்து கலந்துக்க போற தோழி யாருன்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
1: மதிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: திருச்சி ஜீவா நகர்ல இருந்து ஜனதனிஷா பேசுறேன் மேடம்.
0: ஜனதனிஷா சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். நம்ம நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்களா மேடம்? நான் ரொம்ப நாள் ஆகுது மேடம், ஒரு 3-4-5 மாசம் கூட ஆகுதுங்க மேடம் நான் பேசி.
0: இப்ப இன்னைக்கு லைன் கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம தலைப்புக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: கண்டிப்பா மேடம், நீங்க சொல்லவுமே இந்த தலைப்பு சொல்லவுமே என்ன வந்து நீங்க என்ன சொல்றது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்பெல்லாம் வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் மேடம். நாங்க இருந்த காலத்துல அப்பெல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம், அடிபைப்புக்கு தான் அப்பெல்லாம் அடிபைப்பு, தெருவுக்கு தெரிய அடிபைப்பு வரும். நாங்க என்ன செய்வோம், தண்ணி எங்க அம்மா பிடிக்க சொல்லுவோம். அப்பெல்லாம் ஸ்கூல் ஒரு 8வது 7வது 9வது இது மாதிரி ஸ்கூல் லீவ்ல என்ன செய்வோம், விட மாட்டாங்க எங்களை, தண்ணியை பிடிங்கடின்றாங்க. நாங்க என்ன செய்வோம், ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 குடத்தை எடுத்துட்டு போய் போட்டி போட்டுக்கிட்டு யார் சீக்கிரம் பிடிக்கிறாங்க, லைன்ல யார் வைக்கிறாங்கன்னு சொல்லி தண்ணி பிடிப்போம்.
0: அந்த பிடிக்கிறதுங்கிறத விட அதை வந்து அடிக்கிறதுன்னு தான் சொல்லணும். அடி பைப்பு இல்ல, தெரியுமா, 1 கிலோமீட்டருக்குலாம் வச்சிருப்பாங்க.
1: ஆமாங்க மேடம், அப்பெல்லாம் வந்து ரொம்ப லைன் வந்து பெரிய லைனா இருக்கும். என்ன செய்வோம், நான் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டேன், இங்கதான் அவ இந்த குடத்துக்கு அங்கிட்டுதான் அங்க பாரு கயிறு கட்டிருக்கு, குடத்துல வேற நூல் கட்டிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையா இருக்கும் மேடம். ஆனா இப்ப வந்து தண்ணிக்கு வந்து அல்ஹம்துலா ரொம்ப எல்லாமே தண்ணி நல்லா பறக்கத்தான் எல்லா இடத்துலயுமே நல்லா நிறைஞ்சு இருக்கு.
0: அப்பெல்லாம் ஆழ்துளை கிணறுகள் வந்து அதிகமா வந்து ஏற்படுத்தல, இப்ப வந்து நிறைய ஏற்படுத்தி இருக்காங்க.
1: ஆமாங்க மேடம், ஆனா வந்து என்ன செய்யறாங்க, இப்படி திறந்து விட்டு ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சு போகுங்க மேடம்.
0: அப்ப நம்ம பட்ட கஷ்டத்தை யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து தண்ணி எங்க ஒழுகுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோம்.
1: கண்டிப்பா மேடம், நான் இப்ப ஸ்கூல் பாப்பாவை ஸ்கூல் கூப்பிடுற வழியில என்ன செய்வாங்க, அங்க குடி தண்ணி பைப்பு இருக்கும். எப்பவுமே நான் போற நேரம் டெய்லி ஒரு கடமாவது அமர்த்திட்டாவது நான் வந்து போக மாட்டேன் அந்த சைடு. டெய்லி யாராவது அங்க வச்சிருப்பாங்க, தண்ணி நிறைஞ்சிரும் மேடம். அந்த ஒரு பெட்டி கடை கூட இருக்கு, அவங்க சொல்லுவாங்க ஆப்பா நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குடத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிருவீங்களா, உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படிம்பாங்க.
0: இதுதான் சொல்றோம், அப்ப இருந்துச்சு இப்ப இல்லையே, அப்ப இருந்த நம்ம கஷ்டம் இன்னைக்கு தெரியல, அதனால நம்ம என்ன பண்றோம் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறோம்.
1: நல்லா நிறைஞ்சு போயிருக்கு, ஆனா யாருமே வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாதுங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: தண்ணி வந்து நிறைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது.
0: அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த முதல் தோழி அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அப்ப இருந்துச்சு இப்ப இல்லை அப்படின்ற மாதிரியானது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அப்ப இருந்துச்சு அப்ப அது வந்து கடினமான சூழலா இருந்துச்சு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க திறந்தாலும் பைப்ல தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி. ஆனா இது நவீன மாற்றத்தால் நமக்கு கிடைச்ச வரமா இருந்தாலும் அதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது அப்படின்ற அழகான கருத்தை சொன்னாங்க. அடுத்து வரக்கூடிய தோழி வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: நான் புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டாசலம் ரேணுகா தேவி பேசுறேன்.
0: ரேணுகா தேவி, எப்ப பேசுனீங்க இதுக்கு
2: முன்னால? திங்கக்கிழமை.
0: திங்கக்கிழமை, சரி இப்ப தலைப்புக்கு போயிடலாமா? எதை பத்தி பேச போறீங்க, அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல, நீங்க சொல்ல வர கருத்து என்ன? நினைவுல இருக்கக்கூடிய அப்ப இருந்தது இப்ப இல்லாதது என்ன சொல்லுங்க?
2: அப்ப இருந்தது தண்ணி
0: பிரச்சனை, தண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க அடுத்து வாங்க அடுத்து வாங்க, வேற நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இருக்கக்கூடிய இந்த அரை மணி நேரத்துல நம்ம தோழிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி சொல்லணும். போறதுனால நம்ம மெதுவா ஓட்டுற அந்த சைக்கிளை வந்து எங்கயா சந்து மொந்து தேடிதான் ஓட்டணும் போல இருக்கு. அந்த சைக்கிள் ஓட்டின அந்த அனுபவத்தை நீங்க இப்ப மிஸ் பண்றீங்க இல்லையா? அப்புறம் வேற என்னலாம் சொல்லலாம், வேற என்ன சொல்றீங்க? சரிம்மா, அடுத்த நேயருக்கு வழிவிடலாமா? வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப வந்து நாங்க சைக்கிள் ஓட்டணும், ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் வீட்டை விட்டு வெளியில வந்து சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னா நிறைய பேருக்கு

0: சைக்கிளே ஓட்ட தெரியல அப்படின்னே சொல்லலாம். எடுத்த எடுப்பில் நேராக நாங்கள் வந்து ஸ்கூட்டிக்கு போயிடுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதற்கான ஒரு சாலைகள் வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு சில இடங்களில் நல்லாவே இருக்குது, அதாவது கிராம பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சாலையை ஏற்படுத்திக்கிட்டு இல்லை அந்த இடங்களில் பொதுக்குப்புறமாக போய் ஓட்டும்போது அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் பெரும்பாலான சாலைகளில் நம்ம வீட்டு குழந்தைங்களை வந்து வெளில ஓடுறது கஷ்டமாக தான் இருக்குது. நேர்களே, அப்போ இருந்துச்சு இப்போ இல்லை, இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைப்பில் வரலாம் சொல்லி 431-246-1 சொல்லி 431-240-1. இது தோழிகளுக்கான நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி மங்கையர் உலகம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் மங்கையர் உலகம். மங்கர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல, நவீன மாற்றத்தால காணாம போன நமக்கு பிடித்தமான விஷயங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்கு தோழிகள் சொல்லி 4311846021 அறிமுக தோழிகளா இருந்தீங்கன்னா சொல்லி 4311840 101 இந்த எண்கள்ல வரலான்னு சொன்னோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய தோழி யார், எங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: விளையாட்டுகள்
0: இருந்துச்சு, தெருக்கல்ல இறங்கி விளையாடுற மாதிரி எல்லாம் இருந்துச்சுல்ல?
1: இப்பெல்லாம் ஸ்கிப்பிங் எல்லாம் வந்து ஒரு பயிற்சி. அப்பெல்லாம் நாங்க அதை ஒரு விளையாட்டு போட்டியா விளையாடுவோம். நீ எவ்வளவு பிடிக்கிறேன், நான் எவ்வளவு பிடிக்கிறேன், அந்த மாதிரி.
0: அப்படியே விளையாட்டுகளை கொஞ்சம் சொல்லுங்கம்மா வரிசையா, எல்லாம் மறந்து போச்சு பாருங்க.
1: அப்புறம் அந்த கல்வி போட்டுட்டு, நிறைய கல்வி போட்டுட்டு, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பிடிக்கிறோம், எவ்வளவு பிடிச்சு எடுக்கிறோம், கொத்தி எடுக்கிறோம் அப்படின்றது.
0: அதாவது கல்லாங்காயின்னு சொல்லக்கூடிய அப்படி மேல தூக்கி போட்டு விளையாடுற விளையாட்டு ஒண்ணு,
1: அது வந்து போட்டி போட்டு
0: விளையாடுவோம். அதே போல ரோட்ல கட்டம் போட்டு சில்லு விளையாடுவாங்க தெரியுமா?
1: அது வந்து நாங்க கிளிக்கோடுன்னு சொல்லுவோம்.
0: என்ன கோடு?
1: கிளிக்கோடு.
0: கிளிக்கோடு,
1: அந்த மாதிரி கிளிக்கோடு விளையாடுறோம்னு சொல்லி கட்டம் போட்டுட்டு, அது காடு கீழே வச்சாம எல்லா கட்டத்தையும் தாண்டி வெளியில வந்துட்டு அவங்க ஜெயிச்சாங்க.
0: ஓ சூப்பர்ல.
1: அந்த மாதிரி விளையாடுவோம். அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தோம்னா கண் கட்டி விளையாடுவோம்.
0: கண்ணை கட்டி, கண்ணாமூச்சி,
1: கண்ணாமூச்சி விளையாட்டு, கண்ணை கட்டி விட்டுட்டு எல்லாருக்கும் பிடிக்க சொல்றது
0: விளையாடுவோம்.
1: அப்புறம் அதுக்கெல்லாம் வாரத்திலயோ மாதத்திலயோ ஒரு நாள் நாங்க எல்லாம் சொல்லி கூட்டாஞ்சோறு அப்படின்னு ஒண்ணு செய்து, நாங்க அவங்க ஒரு பொருள் என்ன பொருள் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து எங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சு நாங்க கூட்டாஞ்சோறு சமைப்போம்.
0: இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட சொல்லிருக்கீங்களா நீங்க, சின்ன பிள்ளைங்கள்ட்ட எல்லாம்? இந்த மாதிரிலாம் நாங்க விளையாடுவோம், நாங்க கூட்டாஞ்சோறு எல்லாம் ஆக்கி சாப்பிடுவோம். நீங்களா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க பிள்ளைங்களா அப்படின்னு இருக்கீங்களா?
1: ஆமா. ஒரு பதினாலு பேர் சொன்னா சிலம் உட்கார்ந்து கொண்டு இந்த ஓடி கொடுக்காப்புளிய ஆட்டம்னு ஒரு ஆட்டம், யார தொடறாங்க அவங்க நீண்ட எழுந்து மறுபடியும் மற்றவங்களுக்கு ஓடணும், ஒரு விளையாட்டு. அப்புறம் விடுகதை சொல்றது ஒரு விளையாட்டு, சுத்தி உட்காந்துப்போம். ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அடுத்தவங்க இன்னொரு விடுகதை சொல்லணும்.
0: இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான விளையாட்டுகளை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல?
1: கண்டிப்பா. அப்ப அதெல்லாம் இருந்தது, படிப்போட கூட இதெல்லாம் இருந்தது. நாங்க அப்ப படிக்கவும் செய்வோம், பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது கூட, அது போக இவ்வளவு விளையாட்டுகள் இன்னும் அதிகமா விளையாடுவோம். அதே நேரத்துல ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்ற பேதம் கூட கிடையாது எங்களுக்கு.
0: ஆமா, கோலி குண்டு அடிப்போம்ல, போய் பசங்களோட சேர்ந்து டயர் விளையாட்டு விளையாடுறது,
1: கலந்து எல்லாரும் கூட கலந்து விளையாடுவோம். வந்து பகமை இருக்காது, அந்த நட்பு மட்டும்தான் இருக்கும். இப்பவும் அந்த நட்புகள்ல வந்து பகிர்ந்துக்கிறோம்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, அந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து மறுபடியும் வந்து எங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நினைவு

0: படுத்திருக்கீங்க. அதை கேட்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு குழந்தைங்கக்கிட்டேயே நீங்கள் சொல்லி அவங்களும் நாங்களாம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றலாம், கண்டிப்பாக வெறுப்பேற்றலாம். அவங்களும் விளையாட முயற்சி பண்ணட்டும். அதுக்காக தான் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் 101.1, இது மங்கையர் உலகம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24

0: காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
7: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
8: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
7: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் ராஜமால் பேசுறேன், கண்ட்ரோல்மெண்ட்.
0: ராஜமால், அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க எதை பத்தி பேச போறீங்க?
1: நான் சொல்றேன் மேடம். அப்போ வீட்டுக்கு வர்றது வந்துட்டாங்கன்னா ஒரு செம்புல தண்ணி வச்சு அது மேல டம்ளர் வச்சு கொடுப்பாங்க. வர்றவங்களுக்கு வர வந்துட்டு உள்ளார வாசப்பிட்டு வர்ற பேர் தண்ணி செம்பு நிறைய தண்ணியும் மேல ஒரு டம்ளர் போட்டு கொடுப்பாங்க, தண்ணி குடிங்கன்ட்டு. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்போ
0: பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் அப்படிங்கறீங்க
1: மாறிடுச்சு. யாரும் வந்தா சாப்பாடு போடுறது இப்ப தயங்குறாங்க. அப்பெல்லாம் நாங்க சாப்பாடெல்லாம் வருவாங்கன்னே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டே போட்டுட்டே இருப்போம். அவங்க சாப்பாட்டுக்கே அவங்க சாப்பாடு போட முடியாம ஏன்டா வர்றாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு.
0: சில பழக்க வழக்கங்கள் வந்து மாறி இருக்கிறது உண்மைதான். ஆனா எல்லா இடங்கள்லயும் எல்லாமே மாறல. சில பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். ரொம்ப அருமையா உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாக்கலாம். அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த பல நிகழ்வுகள் இப்ப இல்ல, அதுவும் அந்த செயல்பாடுகள். கடிதம் எழுதுற பழக்கமே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நிகழ்ச்சிக்கு அதாவது நம்ம வானொலி நிலையத்துக்கு மட்டும்தான் இப்ப கடிதங்களே அதிகப்படியா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த விஷயத்துல நாம அதை சொல்ல முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம நண்பருக்கோ இல்ல உறவினர்களுக்கோ கடிதம் எழுதுற பழக்கம்ங்கிறது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். இது போல நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இது மங்கையர் உலகம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம் தொடர்வது தமிழில் செய்திகள்
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பீகார் ஒடிஷா தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும் விவசாயிகள் மாணவர்கள் பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார் வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார்போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த GST. அப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. GST 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்ப நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் LNT நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு SN சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு VD சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு VD சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில்

இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்டபோது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நாமக்கேர் இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர்கள் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிட உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. L&T நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம், கோவையில் 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் கப்பல் கட்டும் தள விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேமதுர தமிழோசையை திக்கட்டும் பரவசையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம். காவிய கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து நம் நெஞ்சங்களை குளிர வைக்கும் மதுர கீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் லால்குடி ராஜேந்திரன், நேரு, ராஜசேகர், ஏகாந்தம்.

0: நாணம் அச்சம் நாளையும் நீ உதறிவிட்டாயே.
1: நம்பி வந்த எனக்கு துரோகம் செய்து விட்டாயே.
0: உனக்கு மானம் இருக்குதா?
1: உனக்கு மனசு இருக்குதா?
0: போதும் நடிப்பை காட்டாதே,
1: நாலு பேரை கூட்டாதே,
0: இந்த ஊரே கூடட்டும்.
1: ஐயோ வேண்டாம் ஆர்ப்பாட்டம்,
0: என்னை எதிர்த்து பேசாதே,
1: நிறுத்த வீசாதே.
2: ஒரு மணி ஏழு நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்தன் கோவின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

0: வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: 1:08 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி சூரியகாந்தி என்கிற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி, இக்பால், சித்திக், கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் பாத்திமா.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
2: அம்மன் TRY TMT கம்பிகள்
1: நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் டைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: ஒரு மணி 14 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்தன் கோவின் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி கரூர் தாந்தோன்றிமலை செல்வராஜ், பெரியநாயகி ஜோசப், கிருஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சந்திரோதயம் என்கிற திரைப்படத்திலிருந்து.

படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதி படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசி

0: தெய்வம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதால் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்.
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் தீர்ந்திட தகுமோ? இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
2: அம்மன் TRYTMT கம்பிகள்
1: நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRYTMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரமாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: 1:22 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனி

தீர்க்க சுமங்கலி என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை பாடியிருக்கிறார் வாணி ஜெயராம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் நாச்சிக்குறிச்சி, முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி ஆகியோர்.

0: நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு 70களின் ரேடியோல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்சியோட பிளேலிஸ்ட் வரைக்கும் தலைமுறைகள் மாறினாலும் மாறாத ஒரு குரலா என்னைக்குமே மனசுல நிக்கிற SP பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நினைவெல்லாம் SPB.
1: அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: 1:27 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி செங்கமலத்தீவு என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம் ஷியாத் மேக்னா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்த் தன்கோவின் மதுரகீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோ. புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அன்கோ.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க.

0: ஃபாஸ்ட் ரிகவரி வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
0: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்

0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: 1:33, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி நேற்று இன்று நாளை என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கூகூர் புகழேந்தி, சிவாஜி, பாண்டியன், ராமலிங்கம், சுப்பிரமணியம், விஸ்வலிங்கம், செந்தில், அருள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
0: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: ஒரு மணி 1:39, திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். நேர்களே, உங்களின் அனைவருக்கு அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டத்து செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, ராகுல், ஷாலினி, பெரியசாமி, மணிகண்டன் ஆகியோர். இந்த பாடல் வருகிறது அன்னக்கிளி என்கிற திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிடவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த

12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரிமுறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 அடியாக உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. L&D நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்து வரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை

0: ஓட்டுநர். 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுனதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுக்கிறோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டமுதுறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலா தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: நேரம் 2:15. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய ஆடு வளர்ப்பு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து இருக்காங்க தொட்டியத்தை சார்ந்த ஹச் சிவனேஷ் ஐயா அவர்கள். நேயர்களாகிய உங்களது சார்பும் வானொலி சார்பும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: இளம் விவசாயி ஐயா, நீங்க எங்க படிச்சீங்கன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூட படிப்பெல்லாம்?
2: பள்ளிக்கூடம் வந்து இங்க திருச்சி செயின்ட் ஜான் யூனிவர்சிட்டில படிச்சேங்க சார்.
1: முடிச்ச விருப்பாடுங்க?
2: ஜமால்ல வந்து டிகிரி பண்ணங்க, யூஜி பிசிஏ பண்ணங்க.
1: அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்ச விருப்பாடு, அதாவது ஜமால்ல யூஜி முடிச்ச விருப்பாடு நேரா களத்துக்கு வந்துட்டீங்களா இல்ல வேற எதுவும் பண்ணீங்களா?
2: வேற வந்து கம்ப்யூட்டர் சைடு, அந்த நெட்வொர்க் சைடு, சர்வீஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருந்தாங்க. நெட்வொர்க்
1: எங்க?
2: இங்க திருச்சியில தான் சார் ஒர்க் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு அப்படியே ஊருக்கு போனோம், அப்படியே விவசாயத்து சைடு போயிட்டோம்.
1: நீங்க சொல்ற அந்த 2005 2008 எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வந்து பீக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மென்பொருள் துறையில நல்ல வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏங்க அப்படி விவசாயம்?
2: பேசிக்கா இன்ட்ரெஸ்டட் அதுல தான் சார் இருந்தோம், நெட்வொர்க் சைடு தான் இருந்தோம். அப்போ அந்த சென்னை போய் எனக்கு ஒர்க் பண்ணால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போனால் அப்புறம் நம்மளது விவசாயம் எல்லாம் இருக்கிறனால நம்ம அந்த ஓரியன்டாக அதை அப்படி இறங்கி.
1: அப்பா ஏற்றுக்கிட்டாரா?
2: இது வந்து என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க, ஆனால் எது செஞ்சாலும் ப்ராப்பராக பண்ணுங்க, கடைசி வரைக்கும் அந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கணும்.
1: அப்பா என்னங்க பண்ணுறாரு?
2: அப்பா வந்து எல்ஐயா இருக்கிறாருங்க, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கிற வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேங்க.
1: அப்பா சொன்ன மாதிரி எதை எடுத்தாலும் சரியா செய் அப்படிங்கும்போது ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் அப்பா சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எப்படிங்க ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறத எடுத்தீங்க, இல்லை ஆடு வளர்ப்பு மட்டுமா இப்போ கூட விவசாயமும் சேர்த்து பண்ணுறீங்க?
2: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் தான் சார் ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க. இடையூறுகள் நிறையா இருக்கிறனால லேபர் டிபார்ட்மெண்ட்டு வாட்ரு இது அப்படியே காய்கள் வந்து அந்த டைமுக்கு வந்து மார்க்கெட் இருக்கிறதில்ல, இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த சைடு ஒர்க்கு தெரியும், எல்லாமே நம்மளுக்கு ஆடு வளர்ப்பு இதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா தலைச்சேரி பிரீடு வச்சிருக்காங்க சார். இது வந்து இந்த தலைச்சேரிங்கிறது வந்து கேரளாவை சார்ந்தது. அதாவது நம்ம எப்படி சேலம் கருப்பு நாட்டாடு நம்ம தமிழ்நாடு ஆடு சொல்கிறோங்களோ அது மாதிரி அந்த கேரளாவை சேர்ந்த தலைச்சேரின்ற ஊரில் நேச்சுரலாக நாட்டாடுங்க சார். என்ன ரீசனுக்காக இதை நம்ம இப்போ இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வந்து ஒரு குறிப்பிட்ட 40 கிலோவுக்கு மேலே வெயிட் ஏறாதுங்க சார். இந்த தலைச்சேரி பிரீடு வந்து வெயிட் கெயின் அதிகமாக இருக்குங்க, மில்க் பால் வளம் நல்லா இருக்குங்க சார். பால் வளம் வந்து 2 லிட்டர் 2.5 லிட்டர் வரைக்கும் கூட வருங்க.
1: அப்போ நீங்கள் பாலையும் வந்து கறந்து கொடுக்குறீங்களா?
2: சேல்ஸ் பண்ணலாம் சார், ஐடியா இருக்குங்க, டைம் பீயிங் எதுவும் பண்ணலைங்க. குட்டி வந்து 2 குட்டி 3 குட்டி

0: குட்டி போட்டாலுமே உங்களுக்கு பால் நல்லா இருக்குங்க. இந்த குட்டி வந்து போடும் போதே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து வெயிட் வந்து 2 800ல் வந்து 3 200 வரைக்கும் போடும் சார் வெயிட்.
1: ஒரு ஆடு எத்தனை குட்டிங்க போடும் முதல் ஈட்டுலேயே?
0: முதல் ஈட்டில் வந்து ஒரு சில ஆடு வந்து ஒரு குட்டி தாங்க சார் போடும், மோஸ்ட்லி வந்து 2 போடும். பருவத்துக்கு சேர்க்குற டைமில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபீடு அதுக்கு உள்ளே கொடுக்குறோமோ, சத்தான ஆகாரம் கொடுக்குறது, கருத்தரிக்கிறது, ஆடு ஆரோக்கியம் மற்றும் வேக்சின் பண்ணி ஹெல்த்தாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார்.
1: ஐயா இப்போ நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் வெள்ளாட்டை வளர்க்குறது அது இயல்பாக வளர்ந்துடும். நீங்கள் இந்த மாதிரி தலச்சேரி ஆட்டை கொண்டு வர்றீங்க வேறொரு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து வளர்க்குறதுனாவே அப்புறம் அதுக்கான பராமரிப்பு முறைகள் இதெல்லாமே தேவைப்படும். அதுக்கு நீங்கள் எதுவும் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே எடுத்துக்கிட்டீங்க, இல்லை அப்பா சொல்லி கொடுத்தாரா?
0: அந்த தலைச்சேரி இனங்கிறது வந்து இங்கே நம்ம நாட்டாடுன்ற மாதிரி தான் அங்கேயும் ஒரு ப்ரீடுங்க. அது இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் சைடே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கங்க, அடாப்ட் ஆகி எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கு வெயில் மழை காற்று இது எல்லாத்துக்குமே தாங்கி வளரக்கூடியது. வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, லோன் பண்ணி பண்ணியிருக்காங்க சார். நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷனுங்கிறது அந்த இதில் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கு.
1: பயிற்சி எதுக்கு போனீங்களா?
0: பயிற்சி போனேன் சார்,
1: பயிற்சி
0: கொட்டப்பட்டில் கோழிப்பண்ணருக்கு ட்ரைனிங் சென்டருக்கு ட்ரைனிங் போயிருக்கேன் சார்.
1: லோன் எதுவும் எடுத்திருக்கீங்களா?
0: லோன் எடுத்திருக்கேன் சார்.
1: படித்த இளைஞர்ங்கிறதுனால உடனே கொடுத்துட்டாங்களா? எப்படி நீங்கள் மேனேஜர்லாம் அப்ரோச் பண்ணீங்க?
0: இல்லை சார், இப்போ அது வந்து உடனேலாம் கிடைக்கலங்க சார். இது வந்து ஃபஸ்ட் வந்து பாரத பிரதமர் மந்திரி ஸ்கீம்னு சொல்லி சொல்லுவாங்க, நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வரும்போதே 1 crore தான் அது இதாக இருந்துச்சுங்க. அப்புறம் தான் அது மினிமைஸ் பண்ணி 10 lakhs 20 lakhs கூட தரலாம் அப்படின்னு. இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து 20 lakhs பண்ணியிருக்கேன் சார். அதில் வந்து 50% வந்து சப்சிடிங்க. பேங்க்கில் வந்து நம்ம என்ன நீடுன்றது கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கைட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்க.
1: அது ஏதாவது அடகு நீங்கள் கொடுக்கணும்,
0: எம்ஓடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க சார், லேண்டோ ஏதோ ஒன்று. அது ஒவ்வொரு பேங்கை பொறுத்துங்க சார்.
1: ஆட்டு நீங்கள் பட்டியலில் பராமரிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 to 8:30 ஃபஸ்ட்டு தீனி கொடுத்துருவோம் சார். இப்போ பச்சை தீனி இல்லாட்டி ட்ரை ஃபோட்டர் கொடுப்பாங்க. அடுத்து 11 மணிக்கு ஒரு தடவை தண்ணி வைப்பாங்க. தண்ணி வச்சுட்டு திருப்பி செகண்ட் டைம் ஒரு டைம் தீனி கொடுப்பாங்க. இதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு டைம் தண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு டைம் வந்து தீனி போடுவாங்க. ஒரு டைம் 3 நாளைக்கு 3 டைம் இல்லாட்டி 4 டைம் கொடுக்கணுங்க. ஒரு ஆட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து நல்லா வளர்ந்த ஆடு வந்து 5 கிலோ பில்லு சாப்பிடணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ காஞ்ச பில்லு சாப்பிடணுங்க, 3 கிலோ வந்துட்டு பச்சை பில்லு சாப்பிடணும்.
1: ஐயா இந்த புல்லுக்கு எங்கே போகிறீங்க?
0: ஷெட்டு பக்கத்துலேயே போட்டிருக்குறாங்க எல்லாமே. அதில் வந்து பல வகையான பில்கள் வச்சுருக்குறாங்க. சூப்பர் நெப்பீர் வச்சுருக்காங்க, அகத்தி வச்சுருக்குறாங்க, மல்பரி வச்சுருக்காங்க, ஜிஞ்சிவா வச்சுருக்காங்க, முருங்கை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க.
1: அது பராமரிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வேணுமே?
0: தண்ணி எல்லாமே நம்மகிட்ட வசதி இருக்குங்க சார். போர் இருக்கு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. 2 லேபர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க.
1: 2 பேத்துக்கு வேலையும் கொடுக்குறீங்க?
0: ஆமாம் சார். ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து அப்பாவும் மிஸ்ஸஸும் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க.
1: நீங்கள் மேனேஜர் தான்,
0: டைம் இருந்தால் நம்ம ஒர்க் பண்ணுவோம் சார். ஏன்னா இந்த மாதிரி அவுட் சோர்சிங் நிறையா இருக்கிறனால நம்ம அந்த டைமிங் நைட்டில் மட்டும் போய் விசிட் பண்ணிட்டு இது மட்டும் பண்ணுறோம். ரெஸ்டில் இருக்குமா நான் ஃபுல்லாக அவங்களோட தான் கோஆப்ரேட் பண்ணுவேன் சார்.
1: மேய்ச்சலுக்குலாம் வெளியில் ஓட்டு?
0: மேய்ச்சல் விடுறது இல்லை சார், நம்மளுக்கு இடம் இல்லைங்க. 4 ஏக்கர் தான் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால்
1: இப்போ எத்தனை ஆடுங்க வச்சுருக்கீங்க?
0: இப்போ நான் 100 ஆடு வச்சுருக்கேங்க.
1: சரி, அந்த 100 ஆடு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது அந்த பட்டியில் வைக்கிறதுக்கு?
0: ஒரு ஆட்டுக்கு வந்து 25 ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படுங்க சார். இப்போ நான் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷெட்டு போட்டிருக்கேன் சார். இப்போ அதில் 100 ஆடு தான் சார் வச்சுருக்கேன், இன்னும் 100 ஆடு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க.
1: ஐயா இப்போ நீங்கள் 2600 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 3000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சு, அது போக இப்போ 1.5 ஏக்கரில் மிச்ச இடத்துலலாம் நீங்கள் வந்து பசும்புல் வச்சுருப்பீங்க, அதை எப்படிங்க பிரிச்சிருக்கீங்க? நேப்பியருக்கு அகத்திக்கு
0: ஒரு 20-25 சென்ட்டுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் நேப்பியர் ஒரு 20-25 சென்ட்டுங்க சார். அகத்தி கொஞ்சம், மல்பெரி கொஞ்சங்க.
1: ஏன் வந்து இத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்க
0: சார்? இது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இந்த பல வகையான பில்லுகள் கொடுத்தா தான் அது சாப்பிடும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன தான் பிரியாணி கொடுத்தாலும் டெய்லியுமே நம்ம பிரியாணி சாப்பிட முடியாது. ஒவ்வொரு பில்லுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது சார். நார் சத்து, புரதச்சத்து, காப்பர், சல்பர், போரான், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பில்லுலேயும் ஒன்று ஒன்று இருக்கிறனால நம்ம அதை கொடுக்கணும். மல்பெரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குட்டி போடுறப்ப ஆட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்தீங்கன்னா மில்க் ஈல்டு நல்லாயிருக்கும் சார். குட்டிக்கு வந்து முருங்கைத்தலை குடிச்சிங்கன்னா வைட்டமின் இது இந்த இதாகும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் கொடுக்கணும் சார், ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குங்க.
1: சரி, இதை தாண்டி வேறு ஏதாவது தீவனம்?
0: தீவனம் பண்ணுறேன் சார். தீவனம் நிறையா நாங்களும் கம்பெனிஸ் நிறையா வாங்கி பண்ணி பார்த்தேன். எங்களுக்கு அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் மேனுவலாகவே நாங்களாவே வந்து உளுந்தம் போட்டு, துவரம் போட்டு, கோதுமை தவிடுங்க சார், தாதுப்புகள், காமன் சால்ட்டு, இது எல்லாமே கலந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டுக்கு 250 கிராம் காலையில், 250 கிராம் சாயந்தரம், 250 கிராம் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க.
1: உளுந்து போட்டு துவரம் போட்டுக்கெல்லாம் எங்கெங்கே போய் குழம்பு?
0: இல்லை, லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. நாமக்கல் இருக்கு, இதை விட்டால் சேலம் தான் சார் ஹெட்டு.
1: நம்ம ஊர் வெள்ளையாடு வந்து 10 கிலோ வர குட்டி 1000 ரூபாய்க்கு பக்கமாக, 1 கிலோ 1000 ரூபா அந்த லெவலுக்கு விற்கிறாங்க. தலைச்சேரி ஆடுகள்லாம் எவ்வளோக்குங்க எடுத்து?
0: கிலோ 500 கொடுத்துட்ருக்கோம் சார், 550-500 கொடுத்துட்ருக்காங்க. குட்டி போடும்போதே பார்த்திங்கன்னா 2-800 3-200 வரைக்கும் இருங்க. இப்போ எனக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது, 22 கிலோ வந்திருக்குங்க ஒரு குட்டி எல்லாமே. சராசரி இப்போ 30-40 குட்டி வச்சுருக்குங்க. சீரான பராமரிப்பு இல்லை அப்படின்னா வந்து பண்ணையாளர்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து தோக்குறதுக்கு காரணம் அதுதாங்க. பண்ணைகள் வந்து ஏன் மூடப்பட்டதுன்னு ஃபஸ்ட்

0: பார்த்து பார்க்கணும். என்ன ரீசன்? ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும். முக்கியமான விஷயம், லேபரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. லேபரே இல்லைனாலும் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் சார் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு.
1: ஆடே வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள பால் நிறையவே சுரக்கும், அதனால குட்டிகளை காப்பாற்றிடலாம். நீங்கள் இது தவிர வேறு ஏதாவது தடுப்பூசி போட வேண்டியிருக்குமா? வேறு
0: இல்லை,
1: பராமரிப்பு முறைகள் பற்றி சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக பராமரிக்கும் சார். ஆடு பராமரிப்பு ஒரு முறை இருக்குங்க சார், குட்டி வளர்க்குறதுக்கு ஒரு பராமரிப்பு இருக்குங்க. ஆடு வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு நாலு வந்து தடுப்பூசி போட்டுடணுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மைன்னு சொல்லுவாங்க, துள்ளுமாரி சொல்லுவாங்க, கழிச்சல் வரும், அந்த இந்த மூணு வேக்சின் கம்பல்சரி நம்ம வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன இது வச்சுருக்கோமோ அது கம்பல்சரி போட்டுருந்தாங்க.
1: போட்டுறேன்.
0: இதனால் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா 20 ஆடு இறந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் லாஸ். குட்டி பிறந்தோடனே வந்து ஒரு 1 வீக் கழித்து டிடி போடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கிரேப் வாட்டர் இதெல்லாம் கொடுப்போம். அதாவது அந்த 1 வீக் வந்து டைஜஷன் ஆகிற மாதிரி அதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லைங்க. அதே மாதிரி ஜிங்க் ஒயிட் கொடுப்போம் 1 வீக்கு. 1 வீக்குக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிஸ்டார்னு சொல்லிட்டு இது கொடுப்போம், ஹெல்த் டானிக்கு, இதெல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபீடிங் வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறோங்கிறது 3 to 4 டைம் கொடுக்கணுங்க. ஆடு பராமரிப்பு நான் சொன்னால் பார்த்தீங்களா, வேக்சின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு சார்ட் நம்ம செட்டிலேயே இருக்கணுங்க. இந்தந்த மாதத்துக்கு இந்தந்த தடுப்பூசி போடணுங்கிறது. அதே மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அறை தடுத்து வச்சுருக்கணுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆடு குட்டி போட்டது வந்து வச்சுருக்கணுங்க, செனையாடுக்கு தனியாக வச்சுருக்கணுங்க, குட்டி போட்டோடனே அதுக்கு ஒரு செக்ஷன் வச்சுருக்கணுங்க. அப்புறம் உடல்நிலை சரியில்லைன்னா அதை வந்து அந்த ஒரு 2-3 நாள் இருக்குன்னா அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அதை சர்வீஸ் பண்ணணும். ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக செக்ஷன், அது ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்மளும் ஒரு பண்ணால் தான் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட்டையே வந்து எந்த கெடா வந்து எந்த ஆட்டோட நம்ம மேட் பண்ணுங்கிற ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணணுங்க. இந்த இப்போ ஒரு கெடாவை ஜாயின் பண்ணி இது பண்ணால் அது ஒரு குட்டி போட்டுச்சுன்னா திருப்பி அந்த பிரிவை குட்டியை கொண்டு போய் அந்த கெடா கூட சேர்க்கக்கூடாது. அது நிறைய பேர் தெரியாமல் வந்து என்ன செய்வாங்கன்னா போன டைம் குட்டி போட்டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு, இந்த டைம் வந்து எல்லாம் குட்டையாக போச்சு கட்டையாக போச்சு, வளர்ப்பு எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், வேக்சின் வேக்சின் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணணும் சார்.
1: ஆட்டு பட்டியில் நீங்கள் வந்து வளர்க்கும் போது அது பாட்டுக்கு இப்போ வெள்ளாடுனா கூட்டிட்டு போகிறோம் மேய்ச்சல் நிலத்துக்கு, கெடா வந்து இணையும், இதெல்லாம் எப்படி கணக்கில் வச்சுக்கணும்? ஒரு 100 ஆடு வச்சுருக்கும் போது எப்படி நீங்கள்
0: நம்ம 20+1 தான் சார் நம்ம பண்ணுவோம். 20 ஆடு ஒரு கெடா, அதிகபட்சமாக கெடா திடமாக இருந்துச்சுன்னா 25 ஆடு வரைக்கும் கூட வைக்கலாங்க. அந்த செக்ஷனில் வந்து அந்த ஒரு கெடா தான் இருக்கணுங்க, அதோட தாய் அதாக இருக்கணும், தகப்பனாக தான் இருக்கும். அந்த குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி வந்து பெருசானோடனே அந்த தகப்பன்ட்டு மேட் பண்ணக்கூடாது, வேற ஒரு கெடா கிட்ட தான் மேட் பண்ணணும்.
1: அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கெடாயும் வித்தரணும்.
0: ஆமாம், 1.5 இயர்ஸ் 1 இயர்ஸ் கழிச்சு மாற்றிக்கிட்டே இருக்கணும், கெடா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. வேற ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வேற லைனேஜ் செலக்ட் பண்ணி எடுக்கணும் சார்.
1: நீங்களும் ஆடு வச்சிருந்தாலுமே கெடா வச்சிருந்தாலும்
0: அது 1.5 இயர்ஸ் வேற ஒருத்தர்கிட்ட எடுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட எடுக்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட எடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்து வேற இதில் இருந்தக்கூடிய அதே லைனேஜ் கொடுத்தோம்னா ப்ரொடக்ஷன் இது கெப்பாசிட்டி வந்து குறையும் சார்.
1: மாடுகளுக்கெல்லாம் வந்து டாக்டரே வந்து செனையூசி போடுற மாதிரி ஆடுகளுக்கு உண்டா? அது மாதிரி
0: சார் பண்ணி இருக்கிறோம், பண்ணி குட்டியும் போட்டிருக்குங்க சார்.
1: அது நல்லா வருது,
0: நல்லா இருக்கு. பட் அதில் வந்து என்ன ரிஸ்க்னா இப்போ ஆடு பருவத்துக்கு வந்துச்சுனா நம்ம மேனுவலாக அதை சர்ச் பண்ணிட்டு எடுத்து பண்ணிட்டு அதை இப்போ ஏஐ பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. இது வந்து நம்மளோட ஃபாலோ பண்ண முடியாது ரெகுலராக. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 3 டைம் 2 டைம் கூட பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ அதில் வந்து நம்மளுக்கு சிரமங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால கெடா விட்டு நேச்சுரல் இது வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க.
1: ஆடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, என்ன செய்யணும்? நீங்கள் வளர்ந்த சூழ்நிலையே அப்பா வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சுக்கும், இன்பில்ட்டாக அப்பா என்ன செய்கிறாரு என்னங்கிறதுலாம். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு பொது மனிதன், இதை பற்றி எந்த விவரமும் தெரியாது. அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: இது வந்து மெயினாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க, கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணுங்க. யங்ஸ்டர்ஸில் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரம் ஏர்ன் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ப்ராப்பராக ஸ்கெட்ச் அவுட் பண்ணி நம்மளோட முடியுமா என்ன இதுன்றதை பார்த்துட்டு அப்படியே பண்ணாலும் ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து தான் நான் போக சொல்கிறேன். இப்போ எடுத்தோடனே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 200 நம்பர் போகிறேன், 100 நம்பர் போகிறேன், லோன் போடுறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க. பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிங்க. இப்போ நாங்களுமே பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நிறையா விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். அப்போது வந்து நீங்கள் வந்து அதை பேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து திறமை வேணும். லேபர் ஒரு நாளைக்கு லீவ் போட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் சார். அப்போ அதெல்லாம் நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு 100 ஆடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2500 ரூபா கம்பல்சரி நீங்கள் ஃபார்முக்கு வந்து கையிலேருந்து காசு போடணும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் இது வரும். அதெல்லாம் பேர் பண்ணக்கூடியது. மெடிசின் இருக்குது, டாக்டரோட சப்போர்ட் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி ஷெட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு வந்து நிறையா காஸ்ட் வைஸ் வந்து 10 லேக்ஸ் 15 லேக்ஸ்லாம் நிறையா போட வேணாம்னு சொல்கிறது என்னென்னா சிம்பிளாக போட்டு யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே ரைட்டு ஓகே அப்படின்னா இதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே இப்போ வந்து ஒரு 10 லேக்ஸ் 15 லேக்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ ஷெட்டு போடுறாங்க, போட்டுட்டு அதை அவங்களோட ரன் பண்ண முடியலன்னா ஆடை விற்றுருவாங்க. அந்த ஷெட் எல்லாமே பிளாஸ்டிக் இது இந்த மாதிரி தான் போகும், உங்களுக்கு செகண்ட்ஸ் ரேட்டு கூட போகாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி

0: ரொம்ப ஸ்லோவாக, கொஞ்சம் லேட் ஆகும், அது பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் பண்ண
1: அதாவது
0: சொல்கிறேன்.
1: வேகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மெதுவாக சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க.
0: ஃபஸ்ட்டு ஆமாங்க, பீஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் சார், ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேருந்துலேயும் சரிங்க, தோட்டத்தில் அக்ரிடே சைட்லேருந்து நிறையா வந்து இதுக்காக கேம்ப் இதெல்லாம் நிறையா இது பண்ணி என்னென்ன மானியங்கள் இருக்குது, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா கூட இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்லி நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. வாண்டடும் நிறையா இருக்குங்க.
1: சிறப்புங்க ஐயா. இப்போ நீங்கள் இந்த ஆடு கழிவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன செய்யறீங்க, வித்துறீங்களா இல்லை?
0: கழிவுகள் வந்து வெளியே இப்போ இந்த கேரளா, பெங்களூர், ஹைதராபாத் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 50 கிலோ உள்ள சாக்கு வந்து 120 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மக்கிட்ட எடுத்துக்கிறாங்க. நான் அதுக்கும் கொடுக்குறேன், நம்மளோட பர்சனல் யூஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். விவசாயம் பண்ணுறதுனால நான் தோட்டத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன் சார்.
1: இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய ஆடு வளர்ப்பு அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ஓகே சார், வணக்கம்.
1: இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு சிலருக்கு சந்தேகம் வரலாம், ஆலோசனை பெறணும் உங்கள்கிட்ட நினைப்பாங்க. உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வதற்கு எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க.
0: 98 94 664ங்க, 88 9ங்க.
1: மறுபடியும் ஒரு சொல்லிடுங்க.
0: 98 94 664ங்க சார், 88 9ங்க சார்.
2: அடு அடு அடு அடு செம்மறியாடு, அனுத நம்ம வந்த ஆசையோடு.
3: கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல சிறந்த வாழ்வாதாரமாகவும் அதிக லாபம் தரும் தொழிலாகவும் ஆடு வளர்ப்பு உள்ளது. சரியான திட்டமிடலுடன் கூடிய தீவன மேலாண்மை மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற நவீன யுத்திகளை கையாண்டால் ஆடு வளர்ப்பு என்பது மிகவும் லாபகரமான தொழில்தான் இதுவரைக்கும் தன்னோட அனுபவ கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. திருச்சி மாவட்டம் தொட்டியம் சிவனேஷ் அவங்க. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மண்ணின் மனம்.
4: உலக பாரம்பரிய கலை சின்னமாக யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜேஸ்வரம் வளாகத்தில் சுவைஞர்கள் முன்னிலையில் பண்பாட்டு பலகணி என்னும் சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் சின்ன சீரகாபாடி கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிய அர்ஜுனன் தேவப்பட்டம் என்ற தெருக்கூத்து இடம்பெற்றது. புகழ்மிக்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் திறந்த வெளியில் இயற்கை சூழலில் எண்ணற்ற சுவைஞர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். சுவைஞர்கள் கண்ணுற்று ரசித்த அர்ஜுனன் தேவப்பட்டம் தெருக்கூத்து நிகழ்ச்சியின் ஒலிவடிவினை இப்போது நேயர்களுக்கு வழங்குகிறோம்.

சந்தானத்தை பூசி கொள்ளுங்க.

நம்ம அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரர்களே, எங்களுடைய நாடகத்தில் தாளப்பிள்ளை மேலப்பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் தங்கள் குழந்தை ஒரு தவறு செய்துவிட்டால் எவ்விதம் போல மன்னிக்கிறீர்களோ அதே போல எங்களை மன்னிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரகாரமாக அர்ஜுனன் தேவபட்டம் என்ற நாடகத்தில் தேவேந்திர மன்னன் சபதம் எடுப்பார்.

0: நானுங்க
1: மாதிரிபார்களா
0: மகாராஜா
1: இந்திராணி அமர வைத்து எவ்வளவு சுகமாக இருந்த போதும் இந்த நிலத்தில் என்னுடைய மனநிலை சரியில்லை. ஆகினால் என் தேவையாகிய இந்திராணி அழைத்து வா.
0: ஆகட்டும் அரசே. இந்தபடியாக தேவேந்திர மன்னன் மனைவி அழைக்க இந்திராணி சகோதரப்பா
2: நான் சுவாமி மாதிரி சுவாமி மாதிரி அடைந்தேன்.

0: அம்மா, தன்னுடைய கணவர் அதை சீக்கிரமாக உங்களை அழைத்து வர சொன்னாரம்மா.
1: அப்படி என்றால் புறப்பட போகலாம். சுவாமி, உங்கள் திருவடி பொற்பாதத்தை நல்ல மலர்களை கொண்டு உங்கள் பாதத்தில் வைத்து நான் அனைவரும் நமஸ்காரம் செய்தேன். சுவாமி, நான் அந்த மனம் இருந்தவளே அதே சீக்கிரமாக என்னை அழைத்து வர சொன்னீராமே, என்ன விஷயம், என்ன காரியம்?
2: என்ன தளத்தில் எந்த சமாதானத்தில் அமர்ந்திருக்கும் போது என் மனநிலை சரியில்லாத போல் தெரிகிறது. ஆகினாலே என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு உன்னிடத்தில் ஒரு யோசனை ஏற்கலாம் என்றுதான் உன்னை அழைத்தேன்.
1: அப்படியா
2: தேவி?
1: சுவாமி, மனநிலை சரியில்லை என்றால் உடனே தெய்வ கண்ணிகள் சத்தியால கன்னிமார்கள் இருக்கின்றார்கள்.
2: உண்மை.
1: அந்த தெய்வ கண்ணிகள் அழைத்து 32 படிக்கட்டுள்ள சிமாதனத்தை நாம் அமர்ந்திருப்போம். அப்பொழுது நாட்டை புரிந்தால் அந்த மனநிலை லாபம் சரியாகிவிடும்.
2: அப்படியா? யாருங்க
0: அரசே?
2: எந்திர பகவான் சிமாதனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே ரம்மை ஊரசு துரோதம்மை மேலே என்று சொல்லக்கூடிய அனைத்து நாட்டிய பெண்களையும் இந்திர பகவான் அழைத்தார் என்று சொல்லி உடனே சபை கலைத்து
0: இந்த பிரகாரமாக நாட்டிய மாதர்களை அழைக்க அதே சமயத்தில் மணிபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காலகாய அசுரன் சகோதரப்பா.
3: ஒரு மணிபுரி பட்டணம் விட்டு நடந்தானா காலகாயன்?

0: எப்படியாகத்தானே தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தம்பி அழைக்க அதே சமயத்தில் நிவாத கம்சகன் சகோதரர் பார்வாட்ட வேஷம் என்ன? அண்ணா, தம்பி,
1: இன்றைய நேரத்தில் அழைத்த காரணம் என்ன?
0: மணிபுரி பட்டணத்திலிருந்து கோயமாபுரியிலும் நாமல் 3,60,000 அரக்கர்களும் ஒன்று கூடி,
1: சரி,
0: இப்போது நாம் எங்கே போக வேண்டும் தெரியுமா?
1: எங்கே
0: சொல்லுகிறேன் பா.

0: மகளே, மகாராஜா, என்னுடைய தம்பியாகிய நிபாதவசனை அழைத்து வா. 360,000 அரக்கர்களுக்கு முதல் தலைவன் நான். நாங்கள் எல்லோரும் ஈஸ்வரிடத்தில் வாங்கி வந்த ஆயுதத்தால் தேவர்கள் எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும். நாங்களே தெய்வங்களாக இருக்க வேண்டும். அதனால் பொன்னுலோகம் புறப்படுவோம்.
1: அகட்ட வரசை
0: அழைத்து வா என் தம்பி.

0: இதோ மணிபுரி கோயமாபுரியிலிருந்து தேவலோகத்தில் வந்துவிட்டோம். இந்திரனுடைய சபா மண்டபத்தை பாருடா, எத்தனையோ மாட மாளிகைகளும் கோபுரங்களும் அனைத்தும் இருக்கிறது. இப்பேற்பட்ட மாட மாளிகை எல்லாம் நமை வசப்படுத்த வேண்டும். அதனால் ஆளுக்கு ஒருபுறமா நிற்போம், இந்த தேவலோகத்தை அதமாக்குவோம்.
1: ஆகட்டும்.
2: இப்படியாகத்தானே தேவேந்திர மன்னன் நாட்டி மாதர்கள் அழைக்க அதே சமயத்தில் ரம்பை ஊர்வசி சபதர்பார்.

0: என்ன
1: உன்னுடைய பெயரோ ரம்பை?
0: என் பெயர் ரம்பை. என் தங்கையோட பேரோ ஒரு விசிறி அடிச்சாலாம்.
1: சரியம்மா,
0: தேவலோகம் போக வேண்டும்.
1: அப்படியாக
0: தங்கையை சீக்கிரம் அழைத்தோமா?
1: இப்படியாகத்தானே ரம்பையானவள் தன்னுடைய தங்கை அழைக்க அதே சமயத்தில் ஊர்வசி சகோதரப்பா

0: நாட்டியம் செய்து வழக்கமாகும். அதனால இன்றைய தினத்தில் என்னை தேடி வந்தா என்னமா காரணம்?
1: அம்மா ஊர்வசியம்மா.
0: தாதிமாரலா,
1: தன்னுடைய அக்கால் அதி சீக்கிரமாக தங்களை அழைத்து வர சொன்னார்.
0: அக்கா அதி சீக்கிரமாக என்ன அழைத்ததா?
1: ஆமாமா.
0: என்ன காரணம்னு தெரியல, அக்காவை சந்திப்போமே.
1: ஆகட்டுமா.
2: தங்கா, அக்கா என்ன காணவே தெரியவில்லை.
0: சரி,
2: மனநாயகியே தேவேந்திர வண்ணன் அவர்களை தாராம்.
0: அக்கா,
2: தங்கா,
0: தேவேந்திர மன்னன் நம்மளை அதிசீக்கிரமா அழைத்தாரா?
2: ஆமா.
0: அதனால தேவேந்திர மன்னனை பார்க்கலாம், வாருங்கள், போகலாம்.
2: வாமா, போவோம்.
3: ஊர்வசி, இந்த தினத்தில் என்னுடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது. ஆகினாலே உங்களுடைய நாட்டியத்தை பார்த்தால் என் மனது சந்தோஷப்படும் என்று நினைத்து உங்களை இந்த சபைக்கு அழைத்தேன்.
0: அப்படியா சுவாமி? உங்களுடைய மனநிலை சரியில்லாத காரணத்திற்காக நாட்டி மாத நாட்டியத்தை பார்த்தால் கண்டு மனமையில் இருக்கலாம் என்று உங்களுடைய முடிவோடு எங்களை அழைத்து வர சொன்னீர்களா? அப்படி ஆகட்டும். 32 படிகள் சிம்மாதனத்தில் அமர்ந்திருங்கள். உங்கள் முன்னிலையிலே நாங்கள் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளன்று தேவர சபை முன்னிலையில் நாங்கள் நாட்டியம் ஆடுவது போல

0: உனக்கு இவ்வளவு அகங்கார கர்வத்தோடு பெண்களை வைத்து நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறாய்.
1: அசுரர்களே, யார் அது?
0: நான் காளகையா நிவாத கௌசன் என்று சொல்லக்கூடிய அசுரேஸ்வரர்கள். நாங்கள்
1: அசுராதிகள் இருந்த போதிலும் எங்க தேவர் சபையில் உங்களுக்கு என்ன வரை?
0: தேவர்களை எல்லாம் கொள்ளடிக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமையாக வேண்டும், நானே தேவலோகத்தில் தெய்வமாயிருக்க வேண்டும்.
1: தேவர்களை எதிர்த்த அசுரர்கள் எத்தனை பேர் அழிந்திருக்கார் என்று தெரியுமா?
0: எத்தனை பேர் அழிந்தாலும் பரவாயில்லை, இப்போது உங்களை நான் அழித்து நானே வல்லவனாய் வாழ வேண்டும். டேய், என்னடா பேசிக் கொண்டிருக்கிறாய்?
1: யார் அசுரர்களே?
0: உன்னை விட வந்ததடா, சண்டல போய் உன்னை விட வந்ததடா. ஏய் கிரா, வரடுத்து படிப்பன் வரடா, சண்டல போய் அடுத்து படிப்பேன் வரடா. இவனை பிடித்து கட்டலா இந்த வச்சிர தூணிலே கட்டிவிட்டாயா தம்பி? அப்படி என்றால் தயந்திரா 32 வடிகட்டு சுமாதனம் இணைக்க வேண்டும். இந்த ரம்பை ஊர்வசி நாட்டிய மாதிரி இணைக்க வேண்டும்.
1: அசுரர்களே, வீணாக அழுத்து விட வேண்டாம், இந்த பொண்ணை எடுத்து விட்டு ஓடிவிடுங்கள்.
0: நாங்கள் விட மாட்டோம். கத்தி வைத்து விட்டு தம்பி, அந்த பெண்களை எல்லாம் நாட்டியம் ஆட சொல்ல வேண்டும். தம்பி
2: அண்ணா,
0: அந்த நாட்டிய மாதங்களை எங்கடா சென்று விட்டார்கள்? இழுத்து வாய் எல்லோரையும்.
2: நான் இப்போதான் இழுத்து வருகிறேன்.
0: உங்களை எல்லாம் ஆட்டி படைப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் முன்னால் நாட்டியம் ஆடுங்கடி.
3: சூராதி சூரர்களே,
0: ஓம்
3: அசுராதி மன்னர்களே, இவனுடைய மகாராஜா உங்களுக்கு என்ன பாவத்தை செய்தா, என்ன குற்றத்தை செய்தா, எங்களையே தேவலோகத்தை அறிவுப்படுத்துறீங்க?
0: அடியாய், உங்களுக்கெல்லாம் வண்ண வண்ண கோலங்களும், இப்படிப்பட்ட சுகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் அனுபவித்து ஆள வேண்டும் என்று தாண்டி உங்களை கொள்ளையடிக்க வந்து என்னடி சொல்றேன் தம்பி? நிவாத கௌசகா
2: அண்ணா,
0: நாட்டியமாக என் முன்னால் நாட்டியமாட சொல்றான். நான் கண்டு மகிழ்ந்து இந்திரனை போல் மகிழ்ந்திருப்போம்.
2: இப்போதே நான் கொண்டு வருகிறேன்.
0: ஊர்வசி, என் முன்னால் நாட்டியம் ஆட வேண்டும்.
3: சுவாமி, அப்படி உங்க முன்னால் நாட்டியம் ஆடுவதா இருந்தாலும்
0: ஓம்
3: எங்களுக்காக ஒரு நிமிஷம் வாசம் கொடுங்கள் சுவாமி.
0: தம்பி
2: அண்ணா,
0: தம்பி நிவாத கௌசகா
2: அண்ணா,
0: நம் முன்னால் நாட்டியம் ஆடுவதற்கு ஒரு நிமிஷம் ஆகுவாசம் வைக்கிறார்கள், என்ன செய்வார்களோ பார்ப்போம்.
3: தேவேந்திரம் அண்ணா.
1: என்ன ஊர்வசி? ரொம்ப
3: அசுராதி முன்னிலையில் நாங்கள் நாட்டியம் செய்து கொண்டிருக்கோம். அந்த நாட்டியத்தை பார்த்து மனமகிழ்ந்து இருப்பாங்க. அந்த சமயத்திலே தப்பி சென்று விடுங்கள் சுவாமி.
1: ஆகட்டும்.
3: அசுரர்களே, உங்கள் முன்னிலையில் நாங்கள் நாட்டியம் ஆட வேண்டும் என்று சொன்னீர்களவா? அதே போல் நாங்கள் இப்பொழுது நாட்டியம் ஆடுகிறோம்.
0: ஆடுங்கள் எல்லோரும்
2: ஆடுங்கள்.

0: நன்றாக இருக்கிறார்கள் நாடுகளை எல்லோரும் நாடுங்கள். தம்பி
1: அண்ணா
0: எப்படி இருக்கிறோம் பார்த்தாயா?
1: நமக்கெல்லாம் பொருத்தம்
0: ஊர்வசால், நீங்கள் எல்லோரும் நாட்டியம் ஆடிவிட்டீர்கள். இப்போது என் மணிபுரி மட்டணம் போக வேண்டும். தம்பி நிவாத கவசகா,
1: அண்ணா
0: அந்த இந்திரனை வச்சத துணியிலே கட்டி வைத்தோம் அல்லவா, அந்த வச்சத துணியில் இருக்கும் இந்திரனை பிடித்து இழுத்துமாடா.
1: இப்பதான் இழுத்து வருகிறேன் அண்ணா.
0: தம்பி
1: தப்பித்து போய்விட்டான்,
0: தப்பித்து போய்விட்டான்.

0: சந்திரன் எவ்வளவு தூரம் சண்டை செய்து வஜ்ர துளையை கட்டி வைத்தோம், அவன் தப்பித்து போய்விட்டு தம்பி
1: அண்ணா
0: அந்த வெண்களை இளத்திரமும் மணிவரி பட்டம் கொண்டு போவோம். நாளை மதுபானங்களை அறிந்தி இந்திரனை பிடித்து எப்படியும் சிறச்சேதம் செய்தே விடுவோம். அப்புறம்
1: போகலாம்.

0: தம்பி
1: அண்ணா,
0: இந்த பெண்களை எல்லாம் சிறையில் அடையடா. நம்முடைய பட்டணத்திலே ஒரே குதுக்கலமாக கோலாகலமாக நாம் இருக்க வேண்டும்.
1: அப்படியாகட்டும்
0: தம்பி.
1: அண்ணா,
0: பெண்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டாயா?
1: அடைத்து விட்டேன்.
0: அதனால நாளைய தினம் மறுபானங்கள் அழிந்து இந்திரனை எப்படி பிடித்து விடுவோம்? வா, போகலாம்.
2: என்ன செய்வது? 32 பேர் எத்தனை சமாதானத்தில் அமர்ந்திருந்த இந்த இந்திரனையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டான். அதுவும் தவிர ரம்மை ஊர்வசி ஆகிய நடின பெண்கள் அனைத்தையும் அசுரர்களில் கடத்தி சென்று விட்டான். இந்த நேரத்திலே நான் யார் நினைப்பது? என்னை யார் வந்து காப்பாது என்று எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய அமைச்சியால் பிறந்தவன், பூலோகத்திலே பாண்டவர் இடத்திலே சேர்ந்தவன், அழகிலே சேர்ந்தவன் அர்ஜுனன், அவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்று நான் நினைத்து அந்த அர்ஜுனன் நினைத்து நான் இப்பொழுது புலம்பிக் கொண்டு போகிறேன்.
3: இந்த பிரகாரமாக தேவேந்திர மன்னன் அர்ஜுனன் நினைத்து அழுக, அதே சமயத்தில் அர்ஜுனன் சகோதரப்பார்
4: மறுபடியும் பங்குள்ளபடி 16 தருகிறேன் என்று பாராசபையிலே குருவேலருடைய முன்னணியிலே கட்டளையிட்டான் துரியன். துரியனுடைய கட்டளை கிணங்கி 9 வனங்களை கடந்து ரோமரிசி வனம் புகுந்தோம். எங்களுடைய திருமுகத்தை கண்ட ரோமரிசியானவர் எங்களை யாரப்பா என்று கேட்டார். அத்திமா நகரை அரசாள வேண்டிய ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் என்று அந்த ரோமரிசியிடம் சொன்னோம். அந்த முற்றிலும் திறந்த மகாமணிவர் நாளை பகையாளி வென்று நீங்கள் பார்வையை ஆழ்வதாக இருந்தார், முக்கன்பழித பரமேஸ்வரனும் சென்று பாசுபதாரசரை கனை பெற்று வந்தால் நிச்சயம் பங்குள்ளபடி 14 ஆளலாம் என்று ரோமரிசியானவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த குருபெரியோடைய முன்னணியில் சொன்னதனால் அச்சுதன் ஸ்ரீவந்த எம்பெருமானை அழைத்து அன்னருடைய அனுமதி பெற்று அன்னாசியும் அன்னாசியும் அனையாசியும் 5 மறந்து நான் ஆண்டிவோல் சுரூபம் கொண்டு முக்கன்பழித பரமேஸ்வரனை நாடி வந்தேன். வந்த இடத்தில் சிவபெருமான் சாஸ்திராங்கமாக எழுந்தருளி, அர்ஜுனா, உனக்கு பாசுபதாரசரை கனி தருகிறேன். இருந்தாலும் உனக்கு எப்போது ஆபத்து என்று கேட்கிறாயோ அர்ச்சனம் கொடுத்து அனுப்புகிறேன் என்று எனக்கு மறுவரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதனால் சிவலோகம் சென்ற தேர்விஜி அர்ஜுனன் வருவேன் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களும். இந்த ஆரணியமெல்லாம் கடந்து உடனே ஐவர் பஞ்ச பாண்டவர்களை நான் சந்திக்க புறப்பட வேண்டும்.
3: ஆகட்டும்,
4: வாருங்கள் நண்பார், புறப்படுவோம்.

அமராவதி பொன்னுலையில் 32 படிக்கடி சிம்மாதனத்திலே அமர்ந்து பட்டத்து இந்திராணியை பக்கத்தில் அருகே வைத்து அரசாளக்கூடிய தாங்கள் தலையிலே முத்து மணிமகுடம் இல்லாமல் இந்த தரணியிலே காலியிலே முள்பட்டு பூமியிலே ரத்தம் சொட்ட அர்ஜுனா

0: அர்ஜுனா என்ற ஆபத்தி என்று அலறி வருகிறீர்கள் சுவாமி. நீங்க யாருக்கு அடிபட்டு இவ்வளவு அவதியோடு வருகிறீர்கள்?
1: அர்ஜுனா, மணிபுரி தோயபாபு ஆகக்கூடிய கலகை நிமோதம் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் அரக்கர்கள் பொண்ணு லோகத்தில் சென்று சிம்மாலோகத்தில் அமர்ந்திருக்கும் என்னை இழுத்து இந்த பொண்ணு லோகத்தால் தகுதி கிடையாது என்று சொல்லி அடித்து உதைத்து என்னை சித்தவதை செய்து.
0: அப்பா, பகையாளி ஆகிய துரியோதனாதிகளை கொள்வதற்காக பாசுபதாராசரை கணம் பெற்று வந்திருக்கிறேன் பரமேஸ்வரனா.
1: அர்ஜுனா,
0: அந்த பாசுபதாராசரை கணையால் அந்த அசுராதிகளை கொன்று மடித்து அமராவதி பொன்னுலகம் இழந்த மணிமகனத்தை திரும்பி பெற்றுக் கொண்டு வருகிறேன்.
1: வெற்றி முரசு வெட்டி அந்த அசுரர்களை மடித்து
0: அனுப்பி வையுங்கள். புறப்படுகிறேன் மணிபுரி நாடு. மணிபுரி தோயமாபுரி நாட்டை ஆளக்கூடிய காலகாய நவாச மன்னர்களோ இந்த லோகத்திலே இருந்து கொள்ளையடித்து வந்த பொன்பொருள் நவரத்னங்கள் பெற்று போக அடியேன் அர்ஜுன மகாராஜன் வந்திருக்கிறேன். என்னுடைய சொல்லுக்கிணங்கி அமராவதி பொன்பொருள் திறமையங்களா என் கையிலே ஒப்படைத்து விட்டீர்களானால் காலமெல்லாம் நீங்க கவலையின்றி மணிமுறி நாட்டில் வாழ்ந்து விடலாம். ஒரு கால் கொடுக்க தவணீர்களானால் எடுங்கள் பானத்தை தொடுப்போம். போர் போர் முனையிலே யார் ஜெயம் பெற்றாலும் இந்த பொன்பொருள் எல்லாம் நாமளே அடைந்து விடுவோம். எடுபானத்தை
2: அடித்து பறக்க செய்வேன்.
0: மாதிரி மணிபுரி நாட்டில் ஆளக்கூடிய 3,60,000 மாமன்னர்களை கொன்று மடித்து விட்டோம். இந்த பாதாள சிறையில் தான் என் தாயாராகிய இந்திராணி முதல் கொண்டு 7 கன்னிவாளை அழைத்து வைத்திருப்பான் போல இருக்கு. சிறையில் இருக்க என்னுடைய தாய் அனைவர்களையும் அழைத்து வாருங்கள். அப்பா, தந்தையே.
1: மகனே அர்ஜுனா.
0: தந்தையே, இந்த லோகத்திலே இருந்து கொள்ளை எடுத்து சென்ற பொன்பொருள் திரவியங்களும் என் தாயார் இந்திராணி 7 கன்னிவாள் அனைவரையும் இதோ மணிபுரி நாட்டில இருந்து அழைத்து வந்திருக்கிறேன். இழந்த மணிமகுடத்தை மறுபடியும் நீங்க சிறசிலே அமர்த்தி இந்த இந்திரலோகத்தை அரசாண்டு கொண்டிருங்கள். கைலமலை சென்ற காண்டிபர் வரவேன் என்று அண்ணாவாகிய தர்மர் முதல் கொண்டு என் அருங்கிலியான திராவிதால் வரை என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் சென்று வருகிறேன் தந்தையே.
1: மகனே அர்ஜுனா.
0: சொல்லுங்கள் தந்தையே.
1: நான் அழிந்திருந்த இந்த தேவ பட்டத்தை மீண்டும் அந்த இழந்த மணிமகுடத்தை பெற்று வந்திருக்கிறாய். அந்த மணிமகுடத்தை உன் சிறசில் சூடி இந்த பொன்னிலோகத்தை நீயே ஆள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்.
0: கானகத்திலே வாழக்கூடிய இந்த காண்டீவன் நான் காலமெல்லாம் இந்திரலோகத்தை அரசாள முடியாது. அதனால் தந்தையினுடைய ஆசைக்கிணங்க 32 படி சிம்மாதனத்தில் அமர்கிறேன். எனக்கு முடிசூட்டுங்கள்.
1: ஆகட்டும் மகனே. யாருங்க
3: அரசே?
1: என் மகனாய் அர்ஜுனுக்கு தேவப்பட்டம் சூட வேண்டும். கொண்டு வாருங்கள்
4: தேவப்பட்டத்தை.
5: இதுவரை சேலம் சின்ன சீரகாபாடி கே ஜெகநாதன் குழுவினர் நிகழ்த்திய அர்ஜுனன் தேவப்பட்டம் தெருக்கூத்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கு பெற்றோர் பி. சுப்பிரமணியம் கட்டியங்காரன், கே. குருசாமி தேவேந்திரன், கே. ராமசாமி இந்திராணி, பி. மெய்யழகன் காளகையாசுரன், சி. இருசா கவுண்டர் நிவாத கௌசகன், எம். செங்கோடன் ரம்பை, பி. செல்வராஜி ஊர்வசி, எம். பெரியசாமி மேனகை, கே. ஜெகநாதன் அர்ஜுனன். இசைக்கருவி வாசித்தவர்கள் ஆர். பொன்னுசாமி முகவீணை, சி. பழனிசாமி ஹார்மோனியம், ஏ. குமரன் மத்தளம், பி. ஆறுமுகம் ஜால்ரா. இந்த நிகழ்ச்சி உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜேஸ்வரம் வளாகத்தில் சுவைஞர்கள் முன்னிலையில் நமது நிலையம் ஏற்பாடு செய்து நடத்திய நிகழ்ச்சியின் ஒலி வடிவம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலுமிருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் பிரதமர் சமூக வலைதளப் பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகாரப் பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அவர், விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 அடியாக உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் வடக்கு கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 10 தேதி நடைபெறுவதால் சுற்றுவட்டார கிராமப்பகுதி மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை இதில் அளிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. திருச்சி அம்பிகாபுரம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் அரியமங்கலம், காட்டூர், SIT, பாப்பாக்குறிச்சி, மேல கல்கண்டார்கோட்டை, கீழ கல்கண்டார்கோட்டை, கைலாஷ் நகர், செந்தண்ணீர்புரம், பொன்மலை, சங்கிலியாண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் சனிக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களின் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூர்.

0: நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: இனிமையான பாடல்கள், சுவையான செய்திகள், உங்களின் விமர்சன மடல்கள், மின்னஞ்சல் செய்திகளோட நாம கேட்க போறோம் இசை தூறல். உலக அளவில் மிகவும் வியக்கத்தக்க வகையில் பேசக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பறக்க முடியாத உயிரினமான பெண்குயின் பறவை ஒன்று கடலில் சுமார் 7000 மைல்கள், அதாவது 11000 கிலோமீட்டர் நீந்தி அண்டார்டிகாவிலிருந்து ஆஸ்திரேலியா கடற்கரைக்கு தனியாக வந்து சாதனை படைச்சிருக்குதாங்க. பிங்கி அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த அடலி பெண்குயின் இதுவரை இல்லாத அளவுக்கு தனது வழக்கமான வாழ்விடத்தை விட்டு ரொம்ப தூரம் பயணித்து கண்டம் விட்டு கண்டம் நீந்தி வந்திருக்கிறது தான் வியப்பான செய்தி. இந்த வியப்பான தகவலோட உங்களோட கடிதங்களும் மின்னஞ்சல் செய்திகளும் காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள் இசைத்தூரலோடு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: இசைத்துறை நிகழ்ச்சியில் நாம் கையில் இருக்கக்கூடிய கடிதங்களை இப்போ படிக்க போகிறோம். இந்த கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் ஜெகநாதன். இவங்க வந்து அள்ளித்துறையிலிருந்து எழுதியிருக்காங்க. இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். முயல் வளர்ப்பு பற்றி பேசிய அதாவது வீடியோவை பார்த்தேன். முயல் வளர்க்க ஆர்வத்துடன் இருக்கிறேன். வானொலியில் முயலை பற்றி மீண்டும் பேசுவார்கள் என்று ஆர்வமுடன் இருக்கிறோம்னு சொல்லி முயல் வளர்ப்பு பற்றின அந்த நிகழ்ச்சிக்காக, ஆனால் தேதி போடலை, அந்த நிகழ்ச்சிக்காக சொல்லியிருக்காங்க. அதே போல் சுலக்ஷனா அவங்களும் முயல் பற்றி பேசிய ரத்னகுமார் வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முயல் வளர்ப்பு கவனிக்க வேண்டியவை மிகவும் அருமையாக இருந்தது. நாங்களும் முயல் வளர்க்கிறோம். மீண்டும் எப்போது பேசுவார்கள் என்று ஆர்வமாக இருக்கிறோம்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கான, அதாவது முயல் வளர்ப்பு நிகழ்ச்சி வேளாண் அரங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதுக்காக எழுதியிருக்காங்க. அதே போல் இந்த கடிதம் மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி இவங்க எல்லோரும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. பண்பலைக்கு கனிவான வணக்கம். 23ஆம் தேதி அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி செவி வழியே செவி மடுத்தோம். இதில் உலகில் இல்லாத பல பொது அறிவு தகவல்கள் புதிதாக இருந்தது. தெருநாய்கள் இல்லாத நாடு நெதர்லாந்து என்பதை அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்து நம்ம கையில் இருக்கக்கூடிய மின்னஞ்சல் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா, திருச்சி பண்பலை 102.1. நேற்று முன்தினம் 8 மணிக்கு ராஜாவின் ராஜ்யங்கள் இளையராஜா ஐயாவை பற்றிய தகவல்கள், அவர் இசை அமைத்த படங்கள், எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கூறினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய நமது பண்பலைக்கும் அறிவிப்பு

0: பலருக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் சென்னையிலேருந்து அந்தோனிராஜ் அனுப்பியிருக்கிறாங்க இந்த மின்னஞ்சல். பண்பலைக்கு வணக்கம். நேற்று முன்தினம் இரவு இசை இனிமையில் இசைஞானி அவர்களை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியில் பாடல்களும் தகவல்களும் அருமை. அன்றைய ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களும் சிறப்பு. நிலையத்தார் அனைவருக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த மின்னஞ்சல் செய்தியை லட்சுமி தஞ்சாவூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அன்று காலை, அதாவது 22ஆம் தேதி, நேற்று முன்தினம் தான் சொல்லியிருக்காங்க, காலை 9 மணி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் திருவாரூர் பூதமங்கலம் ஏஎம் ஜியாவுதீன் ஐயா அவர்கள், ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்போதும் நமக்கு நல்ல கை கொடுக்கும், இழப்புகள் வந்தாலுமே சரி ஈடுகட்டி லாபத்தை கொடுக்கும் என்ற நிறைய தகவல்களை கூறியது பயனுள்ளதாக இருந்தது. 2:30 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முனைவரிய ஸ்ராதிகா அவர்கள் மண்புழு உரத்தை எப்படி தயாரிக்கலாம் என்று கூறியது பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த அடைக்கலராஜ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். திருச்சி வானொலிக்கும் பாராட்டுக்கள். 5 மணிக்கு ஒலிபரப்பான பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் சூப்பராக இருந்தது. 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பற்றியும் அவர்கள் இசையமைத்த பாடல்களை வழங்கியும் நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய சரவணன் மற்றும் அபிராமி நீலவணன் இருவருக்கும் பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வழங்கிய நமது வானொலிக்கும் பாராட்டுக்கள். புதன்கிழமை, அதாவது நேற்று சொல்லியிருக்காங்க, காலை 7 மணிக்கு ஒலிபரப்பான காலை மலர் நிகழ்ச்சியில் தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் பேராசிரியர் காசி மாரியப்பன் ஐயா அவர்கள் புத்தரை பற்றி கூறிய தகவல்கள் சிறப்பாக இருந்தது. 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மிதிவண்டி வீரர் உமாசங்கர் அவர்கள் மிதிவண்டியில் அவருக்கு இருந்த அனுபவத்தை பற்றி கூறியது சிறப்பாக இருந்தது. நேர்காணல் செய்த பிரிசி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர், இருபட பாடல்களும் சூப்பராகவே இருந்தது. 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் நிருப்ப பாடல்கள் அருமையோ அருமை இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அப்பாஸ் கான் அவர்களுக்கு நன்றி. நமது பண்பலைக்கும் பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களின் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசைத்தூரல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRYTM திக்கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் DRYTM திக்கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
6: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
7: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் DRY TM திக்கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் எடுத்து வரக்கூடிய கடிதம் கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 25ஆம் தேதி அன்று மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அனைத்தும் தேனாக இனித்தது. பகல் உணவை மறந்துவிட்டோம். நல்ல பாடல்களை கேட்ட அன்பு நேயர்களுக்கும் ஒலிபரப்பிய நமது அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 26ஆம் தேதி அன்றைய நிகழ்ச்சிக்கான கடிதம் ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் அருமை, மிக அருமையாக இருந்தது. அந்த பாடல்களையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இந்த பாடலெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். வசந்த மாளிகை படத்திலிருந்து அடியம்மா ராசாத்தி சங்கதி என்ன என்ற பாடல் ஒளிபரப்பானதை கேட்டு மகிழ்ந்தோம். அதிகம் வராத பாடல்கள் பார்க்க நானும் பல கடிதம் எழுதியிருந்தேன். ஆனால் வந்து இந்த பாடல் வந்து இப்போதான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்ட அன்பு நேயருக்கும் ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். 1 முதல் 5 வரை சொல்ல வேண்டும் அறிவிப்பாளர்களுக்கு. 2 அப்பாஸ்கான் சபீனா இருவரும் நேயர்களிடம் உரையாடிய விதம் அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, சுவையாக இருந்தது. சிரித்த முகத்தோடு நேயர்களை அழைத்து மகிழ்வித்தார்கள். மிக அருமையான நிகழ்ச்சியாக இருந்தது. பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அன்று இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் எழுதிய கடிதம் இடம்பெற்றது. மிக சந்தோஷமாக இருந்தது. எழுதிய நேயர்களுக்கும் உற்சாகம் கொடுக்கும். மீண்டும் கடிதம் எழுத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நேயர்களின் கடிதங்கள் வாசித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு இவங்க உங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. எங்கள் கடிதம் வந்தது ஒரே சந்தோஷம்தான் எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. 29ஆம் தேதி அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவ குறிப்பு நிகழ்ச்சியில் தோல் பற்றி பராமரிப்பு பற்றியும் தெரிந்து கொண்டோம். நம்ம ரத்தத்தை வைத்து என்னது குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்கள்லாம் அருமையாக இருந்தது. காய்கறி விலை நிலவரம், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் கேட்டோம். நீர்மட்டம் பற்றிய தகவல்கள் பெரிதும் கேட்டு பயனடைந்தோம். நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உரிமை குரல் படத்திலிருந்து விழியே கதை எழுது பாடல் கேட்டோம். படத்தை நேராக பார்ப்பது போல இருந்துதான். எம்ஜிஆர் லதா இவங்களும் பாடி நடித்த அந்த படத்தை மறக்கவே முடியாது. பாடல் கேட்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இத்தனை கடிதங்களும் அவங்களே தான் எழுதியிருக்காங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரல். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 3:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் இசைத்தூரல். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: இசைத்துறை நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகள் இப்ப நம்ம கையில இருக்கு. இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி திருவானை கோயில் கீழே கொண்டையம்பட்டியிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சதீஷ்குமார் அவர்கள், உழைப்போம் வாழ்க்கையில் உயர்வோம் என்ற உழைப்பின் பெருமையை பற்றி பேசியது அருமை. தமிழமுதம் நிகழ்ச்சியில் காசி மாரியப்பன் அவர்கள் கூறிய புத்தர் கதை அருமை. பால்காரர் ஆட்டோக்காரர் போன்றவர்களை குழந்தைகள் மாமா என்று அன்புடன் அழைத்து அந்த நாட்கள் திரும்பவும் வருமா என்று கூறியது யோசிக்க வைத்தது. மதியம் கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் செல்வமணி அவர்கள் 40 ஏக்கரில் வேளாண் காடுகள் வளர்ப்பு பற்றி பேசியது மிகவும் சிறப்பாக இருந்தது. உடன் உரையாடிய அறிவிப்பாளர் கோகிலா அவர்களுக்கு பாராட்டுக்கள். இரவு இசை இனிமை சூப்பர் வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி. மதுரகீதம், அதாவது நேற்று மதுரகீதம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய அப்பாஸ்கானுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடலை பற்றியும் அறிவிப்பாளர் கொடுத்த விளக்கம் சிறப்பு. படகோட்டி பட பாடல், தொட்டால் பூமலரம், சுத்ததன் சுத்ததன் யாசிரா.

ரகத்தில் அமைந்தது என்ற தகவல் அருமை. தொடர்ந்து வானொலிக்கு 90 கேட்டு ரசித்தேன். வாழ்த்துக்கள். இசைத்துறலில் பாடல்கள் தெரிவு அருமை. பாடல்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர் பொன்மாலை நிகழ்ச்சியில் அலைகள் படத்திலிருந்து பொன்னென்ன பூவென்ன பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்தது. இந்த பாடல் ஒரு மொத்த நிகழ்ச்சிக்குமே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கோபாலுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னும் ஒரு கடிதம், அதாவது மின்னஞ்சல் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காக கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம். இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சதீஷ்குமார் அவர்கள் உழைப்பின் சிறப்புகளை அழகாக எடுத்து கூறினார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய கடிதங்களை படிக்கிறதுக்கு முன்னால் நாம் ஒரு

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹே சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹே.
3: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது என்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இசைத்தூரல் இசைத்தூரலில் வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. 2 அன்று பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனிமை இனிமை, அதாவது இரவு இசை இனிமை, 8 மிக அருமை. இசைஞானி அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் ரசிக்கும்படி இருந்தன. 10 வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் அற்புதமான பழைய பாடல்கள் கேட்டது சிறப்பு. நாங்களும் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். நிகழ்ச்சிகளை மிக சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அபிராமி அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இன்று 4 காலை 8 இதே ராகம் கேட்டோம். புத்தம் புதிய பாடல்கள் சிறப்புடன் வழங்கினார் நக்கீரன். 9 நோய் நாடி நோய் முதல் நாடி சித்த மருத்துவர் காமராஜ் அவர்கள் சிறப்பான மருந்துகள் பற்றி, மருந்துகள் நோய்கள் பற்றிய விளக்கங்களையும் அது செயல்படும் விதம் பற்றியும் சிறப்புடன் விளக்கினார்கள். மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. நேர்முகம் கண்ட சகோதரருக்கும் நன்றிகள். மருத்துவருக்கு வாழ்த்துக்கள், பண்பலைக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க அதே நேர்கள். அடுத்து வரக்கூடிய இந்த மின்னஞ்சல் செய்தி கும்பகோணம், பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி நேதாஜி நகர் அனுப்பியிருக்காங்க. வியாழக்கிழமை அன்று, அதாவது இன்று காலை மலரில், இதய காலை மலர் மற்றும் இதய ராகத்தில் பாடல்கள் கேட்டு ரசித்தோம். 12 கலையரசி கொடுத்த தலைப்பில் சிறப்புடன் சகோதரிகள் பேசியது மிக சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள்.

0: ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் இசைத்தூரல்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இசைத்துறை நிகழ்ச்சியில நேயர்களோட கடிதங்கள் இப்போ நம்ம படிக்க போறோம். இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க குமாரமங்கலம் லோகநாதன், அழகு, புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலா, சிறுகழி, கோகுல், பாக்யா, ரிதன்யஸ்ரீ, மித்ரன். இவங்களோட கடிதங்கள் ஒரு 5 கடிதங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 4 கடிதங்கள் இருக்கிறது. இந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு வரிசையாக போயிட்டே இருக்கு. 22ஆம் தேதி அன்று நிகழ்ச்சி மிக 9 மணிக்கு, அதாவது இரவு 9 மணிக்கு ஊர் உறங்கும் வேளையில் உறங்காத நினைவுகளை தந்த ஞாபகம் வருதே, நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் தோழி அறிவிப்பாளர் தோழி அவர்கள் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. நேரலையில் நேயர்களை அழைத்து பொற்கால காவிய காதல் கானங்களை காது குளிர நம்ம நேயர்கள்லாம் கேட்டாங்க. அதில் வந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாடல், புதிய பறவை படத்தில் உன்னை ஒன்று கேட்பேன் பாடல் மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணிக்கு வந்த ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான இரவு பொழுதில் எங்கள் இல்லங்களை நோக்கி இன்ப உலா வந்த இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். மிக சிறப்பாக இருந்தது. கௌதமன் அவர்கள் நேயர்களை அலைபேசி மூலம் அன்பாக அழைத்து பேசினார்கள். இனிய பாடல்களை ஒலிக்க விட்டார்கள். பாடிய பாடல்கள் அனைத்தும் அருமை. அதுவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, என் ராசாவின் மனசில் பாடிய அந்த பாடல் ஸ்வரலதா குரலில் கேட்டு ரொம்பவே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கடிதம் 24ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு வந்த வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி.

0: மிக அருமை. அன்றைய நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் லோகநாதன், யோகேஸ்வரி குறுக்கெழுத்து போட்டி பற்றி சிறப்பாக நடத்தினார்கள். கட்டங்களுக்கான குறிப்புகளை தந்து பதிலை கண்டுபிடிக்க சொன்னார்கள். ஒவ்வொரு குறிப்புகளையும் கேட்டு பதிலை டான் டான் என்று நேயர்கள் கூறிவிட்டார்கள்னு சொல்லி இவரும் ஒரு கட்டம் போட்டு அதில் வந்து பதிலெல்லாம் எழுதியிருக்கிறாரு. 28ஆம் தேதி அன்று எங்கள் இதய மேடையில் இன்னிசை ராகம் படிக்கும் நமது 102.1 வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. 5 மணிக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சி. மிக அருமையாக இசைவானில் இன்னிசை ஊர்வலமாக எங்கள் இல்லம் நோக்கி புறப்பட்ட பொன்னான பொன்னந்தி பொழுது பொன்னூஞ்சல் ஆட வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையோடு இசைந்தோம். நிகழ்ச்சியில் மிக அருமையான பாடல்களாக ஒளிபரப்பினார்கள் லோகநாதன் அவர்களின் கவிமிகு தொகுப்பில் கவிச்சரமாய் காற்றலையில் கலந்து வந்து இடைக்கால காதல் கீதங்கள் ஒவ்வொன்றும் காதோரம் செல்லமாய் சினுங்கி சென்றன. அதாவது கரும்புவில் படத்தில் MC வல்லவன் வரிகளுக்கு KJ ஜேசுதாஸ், ஜென்சி ஹம்மிங், மீன் கொடி தேரில் மன்மதராஜன் பாடல் மிக அருமை. வேண்டும் கோகிலா படத்தில் சின்னஞ்சிறு கிளியே வயதில் அந்த பாடலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அத்தனை கடிதங்களும் குமாரமங்கலம் நேயர்களோட கடிதங்கள். இணைந்திருங்கள் நேயர்களே இசைத்துறலோடு திருச்சி FM ரெயின்போ 102.1.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இசைத்துறை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய கடிதம் ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. 25ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டோம். பாடல்கள் அருமை, மதுரை கீதம் சிறப்பாக இருந்தது, வண்ணக்கோலங்கள் சிறப்பு, பொன்மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை, ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இதயத்தை தொட்டு சென்றது பாடல்கள் அனைத்தும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 26ஆம் தேதி பொன்மாலை நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை, 27ஆம் தேதி மிக அருமையான பாடல்களாகவே வந்தது வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் கறவை மாடுகளை பாதுகாப்பது எப்படி பற்றிய தகவல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 27ஆம் தேதி அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இசைத்துறை நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் கடிதங்கள், சுவையான செய்திகள் மற்றும் உங்களுடைய கடிதங்களும் ரொம்ப நிறைவா வாசிச்சாச்சு. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வருவது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், டெல்லி அஞ்சல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். உலகளாவிய நெருக்கடி மற்றும் நிலையற்ற பொருளாதார சூழலிலும் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வர்த்தக சந்தைகளில் இந்தியா சிறந்த நிலையில் இருப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி கூட்டத்தின் துவக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பல்வேறு நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் நம் நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளை உலகம் முழுவதும் காட்சிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடு மற்றும் குழந்தைகள் மையத்தின் செயல்பாடுகளை மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்குட்பட்ட பள்ளிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாணாக்கருடன் கலந்துரையாடிய அவர் உணவு வகைகளை தரமாகவும் சுவையாகவும் மாணாக்கருக்கு வழங்க அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று தொடங்கிய நிலையில் காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார், திரு தென்னரசு ஆகியோர் மாணாக்கருக்கு விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை, காலணி, புத்தகப்பை போன்றவற்றை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் பணியை ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் வழங்கி பேசிய ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க், மாணவிகள் உயர்ந்த லட்சியத்துடன் படித்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நாகை காடம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் மாணாக்கருக்கு ரோஜாப்பூ இனிப்புடன் கல்வி உபகரணங்களை வழங்கினார். மாவட்டத்தில் 68,000 மேற்பட்ட மாணாக்கருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளிகளில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ சார்பில் அழகு கலை உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். 45 நாட்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் இப்பயிற்சிக்கு தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது. இதனிடையே நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை மலேசிய இணையை 16-21, 21-15, 21-19 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேகமூட்டத்துடன் வானம் கூடு திரும்பும் பறவைகள் சுட சுட தேரீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: GRK ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRK ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டறிஞ்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை.

இருண்ட நெரிசலில் நடத்துனர் கேட்கும் பயணச்சீட்டு சத்தம். இருக்கைகள் மாறினாலும் நம் பார்வை மாறவில்லை. நீ இறங்கும் நிறுத்தமே என் பயணத்தின் முடிவு. நாளைய பயணமும் உன்னோடு அமைய வேண்டும். இந்த பேருந்து காதல் என்றும் தொடர வேண்டும்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கிறோம் பொன் மாலையோடு திருச்சி FM ரெயின்போ 102.1. நீ பேசும் அழகில் இயற்கையே வாய்மூடி மௌனமாகும். நீ பார்க்கும் பார்வையில் என் இதயமே உனக்கு சொந்தமாகும்.

துணையா வந்த ஒரு குரல், காதலோட சேர்த்து வாழ்ந்த ஒரு குரல். எஸ்பி பாலசுப்ரமணியம். எத்தனை ஹீரோ மாறினாலோ அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்த ஒரே குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: காலையில ரேடியோல கேட்ட ஒரு குரல், பேருந்து பயணத்துல

0: கொடுத்தது பலித்தது.
1: அந்த மந்திர குரலை அன்போட நினைக்க நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு நினைவெல்லாம் எஸ்பிபி.

5:25 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. இவர்களுக்கு வம்புதான் மொழி, சண்டைதான் தினசரி. ஆனால் அந்த சண்டைக்குள் ஒளிந்திருக்கும் காதலே தனி அழகு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க, இது பொன் மாலை. வானில் நீ சிறகடிக்கும் மின்னல் பறவையோ, பூமியில் உன்னை தொடரும் காதல் நிழல் நானோ, பிறர் கையில் தராமல் நெஞ்சில் பூட்டி வைப்பேன், விதி வழி வந்த உறவை உயிருக்குள் வைப்பேன்.

தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும் அதை நாளும் தரும் இது திருச்சி FM Rainbow 102.1 பொன் மாலை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. கண்ணாடி வளையல் கூட உன் கைகளை பற்றி இருக்கும்போதுதான் உயிர் பெறுகிறது, சில ரகசியங்களும் உரைக்கிறது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டறிஞ்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை. காதல் தவத்தில் வரமாய் கிடைத்த தேவதை அவள்,

நிறைவு பெற்றது இன்றைய பொன் மாலை. நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு ஓடி விளையாடு. கரூரில் அண்மையில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளில் பங்கு பெற்ற வீரர்களுடன் ஒரு சந்திப்பு. தொடர்ந்து 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள் மற்றும் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மோட்டார் வாகனத்துறையில் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிமுறைகள் குறித்து இடம்பெற்றதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆளுமையை மேம்படுத்துவதிலும் நலத்திட்டங்கள் சிறப்பாக சென்றடைவதை உறுதி செய்வதிலும் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகளின் வாழ்வில் மாற்றங்கள் கொண்டுவர முடிந்ததாக குறிப்பிட்டார். இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கனிம வள மேலாண்மையில் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக மாற்றும் வகையிலான செயல்முறைகள், சட்டவிரோத கனிமங்கள் கடத்தல் தடுப்பு, கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அரியலூர் வாலாஜா நகரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து மாணாக்கருக்கு பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நவீன உள்கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகளை மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், பழனியிலிருந்து திருச்சிக்கு ரயில்களை இயக்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் இப்பகுதியில் போக்குவரத்து சீராகும் என்றும், ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி, திண்டுக்கல், கரூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கோவை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் தேசிய அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டி வரும் 9ஆம் தேதி துவங்கவுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் 6 அணிகளும் பெண்கள் பிரிவில் 4 அணிகளும் பங்கேற்கின்றன. ஜக்கார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்று கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது.

நம்ம வாழ்க்கையும் புத்தகம் மாதிரி தான். ஏன்னா பல பேருக்கு நம்மளோட அட்டைப்படம் தான் தெரியும். சில பேருக்கு முன்னுரையோட அவங்களே முடிவு செஞ்சுக்குவாங்க. இன்னும் சிலர் மற்றவங்க சொல்ற விமர்சனத்தை மட்டும்தான் நம்புவாங்க. ஆனா சிலருக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கிற கதையோட ஆழமும் அழகும் உண்மையான கதையும். நம்மள முழுசா புரிஞ்சுக்கிறவங்க குறைவாவே இருந்தா கூட உண்மையா புரிஞ்சுக்கிற சிலர் தான் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா ஆக்குறாங்க. சிந்திங்க, செயல்படுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்லயும் கேக்குறீங்க. இது ஆரவாரம்.

ஆறு மணி 10 நிமிடம் கேட்டிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது ஆரவாரம். தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிக்கும் மாணவர்களுக்காக இலவச மாநில அளவிலான வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாடு நடைபெற இருக்குது. இந்த மாநாட்டை தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் கழகம் நடத்துறாங்க. வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். பதிவு செய்யும் மாணவர்களுக்காக பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் அதிகபட்சம் ரெண்டு நிகழ்வுகளில் மட்டும்தான் பங்கேற்க முடியும். பதிவு செய்ய கடைசி தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதி. பதிவு செய்யறதுக்கான இணையதள முகவரி tas.co.in.

0: நம்ம உடலுக்கு ஏத்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சனாலே நோய்கள் நம்மள நெருங்காதாங்க. கண்ணில பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷனா மரிய ஷோலி அவர்கள்.
1: நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். அந்த சரி செஞ்சுக்கிற முறையதான் வந்து நம்ம உடல் சுய குணமடைதல் சக்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம்னா காயமாகறப்போ காயம் வந்து தானாவே ஒரு வாரத்திலயோ இல்ல இரண்டு வாரத்திலயோ சரியாகிறது. வைரஸ்கள்லாம் உள்ள நுழையிறப்போ தன்னைத்தானே எதிர்த்து சண்டை போடுறது. சமநிலை சீர்குலைவு ஏற்படுறப்போ அந்த சமநிலை வந்து சரி செய்யறது. இது எல்லாமே பாடியோட செல்ஃப் ஹீலிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல மூணு விதமா இந்த குணமடைதல் வந்து நடக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு மூலியமா, அதாவது பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்ல இம்யூனிட்டி மெக்கானிசம்னு சொல்லுவோம், அதோட மூலியமா. இல்ல வந்து செல் வந்து தன்னைத்தானே

0: புதுப்பிச்சுக்கிறது மூலியமா, செல் வந்து ரெஜூனேஷன் இல்லாட்டி ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது மூலியமா பாடியோட சமநிலை வந்து சமசீரா வச்சுக்கிறது மூலியமா, அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம். இந்த மூலியமாலாம் நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளுது. உடம்புல இந்த செல்ஃப் ஹீலிங் பவரை தடுக்கிற பழக்கங்கள் என்னென்ன, ஜங்க் ஃபுட் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறனால, ஆயில்கள் நிறைந்த ஃபுட்டு இல்ல ரீஃபைன்டு சுகர் சர்க்கரை அதிகம் உள்ள உணவு எடுத்துக்கிறனால செல்ஃப் ஹீலிங் பவரை வந்து இதெல்லாம் குறைக்கும். சரியான தூக்கம் இல்லாதனால, மன அழுத்தம் அதிகமா இருக்கனால, இல்ல மொபைல் அடிக்ஷன், இதெல்லாம் கூட நம்மளோட உடம்போட சுயகுணமடைதலை வந்து குறைக்குது. என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம சுய குணமடைதலை அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்கள், எல்லா விதமான பழங்களும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா விதமான பழங்களுமே நம்ம உடம்போட சுய குணமடைதலை வந்து அதிகரிக்கும். காய்கறிகளில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா கேரட், பீட்ரூட், சுரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறப்போ உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்ணுற சக்தியை வந்து அதிகரிச்சுக்குது. கீரை வகைகளில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, முருங்கைக்கீரை, பசலக்கீரை, சிறுகீரை, முளைக்கட்டின கீரை, பொன்னாங்கண்ணி, கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். முளைக்கட்டிய பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, அந்த மாதிரி உணவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம். தேநீரில் பார்த்தோம்னா துளசி டீ, இஞ்சி டீ, புதினா டீ, இந்த மாதிரி டீகளை நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறப்போ நம்மளோட பாடியோட செல்ஃப் ஹீலிங் பவர் அதிகமாகி நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குது. நம்ம தினசரி வாழ்க்கையில இயற்கையான வழியில நம்ம உடம்பு எப்படி சரி பண்ணிக்கலாம், சூரிய உதயம் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காலையில எந்திரிக்கணும். எழுந்ததுக்கு அப்புறமா 1-2 கிளாஸ் வெந்நீர் நம்ம வந்து குடிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து சூரிய குளியல் வந்து எடுத்துக்கலாம். இந்த சூரிய குளியல் வந்து 1-10 to 1.5 hours வந்து நம்ம எடுத்துக்கலாம். 10-20 minutes வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும். இது நம்மளோட உடம்புல இருக்க கழிவு நீக்கத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த உடற்பயிற்சி செய்யறப்போ 10-15 minutes வந்து மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் செய்யலாம். அப்படி மூச்சு பயிற்சி தியானம் செய்ய முடியல அப்படின்றப்போ இயற்கையான சூழல்ல, அதாவது எந்த நச்சும் எந்த மாசும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நார்மலா இருக்கிற இடத்துல போயிட்டு மூச்சை நம்ம இழுத்து விட்டாலே போதுமானதுதான். இயற்கையான உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளணும். 7-8 hours தூக்கம் வந்து நம்மளுக்கு அவசியமா தேவை. அப்போதான் நம்மளோட உடம்புல இருக்க குணமடைதல் சக்தி வந்து சீரா நம்மளுக்கு வேலை செய்யும்.
1: உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற கூடிய சக்தியை அதிகப்படுத்தணும்னா எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய ஷேர்லி அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள் கேட்டிணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் ஆர்விஎஸ் வேளாண்மை கல்லூரி இணைந்து நடத்தும் வானொலிக்கு 90 கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி நாளை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.
1: மஞ்சக்குள்

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இனி தொடர்வது மாநில செய்திகள். மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம்

0: செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள. ஒரே பணியிடத்திற்கு இரண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து இரண்டுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கள யார் நியர் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியாகும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும்

0: என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 அடுக்கு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
3: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 அடி பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: 6:40 இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது ஆரவாரம்.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

6:45 நிமிஷம் கிட்ட இணைஞ்சிருக்கிறீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 980 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதுனால வர

ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி ஆகிய இந்த மூன்று நாட்களுக்கு வேதாரண்யம் நகராட்சி, கீழ்வேலூர் மற்றும் தலைஞாயிறு பேரூராட்சிகள் மற்றும் கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் ஆகிய ஒன்றிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட இருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் விடுதியில் சேர்றதுக்கு தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமா பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளியை பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளறையும், கல்லூரியை பொறுத்தவரைக்கும் ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்குள்ளையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த்

0: வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலரா பணிபுரிய விருப்பம் இருக்கக்கூடிய MBBS பட்டப்படிப்பு முடிச்சவங்கள்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிமுன் அனுபவம் உள்ளவர்களாகவும் இல்ல அரசு மருத்துவ அலுவலராக பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். காசநோய் மருத்துவத்தில் சிறப்பு படிப்பு படித்தவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகக்குழு தலைவர், மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை, செங்கிப்பட்டி தஞ்சாவூர் அப்படின்ற இந்த முகவரிக்கு வர 20ஆம் தேதிக்குள்ள கிடைக்குமாறு அனுப்பணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. உலக சுற்றுச்சூழல் தினமான நாளைக்கு காலையில 11 மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 589 கிராம ஊராட்சிகள்லையும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறதுனால பொதுமக்கள் கலந்துகிட்டு பயன்பெறலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
4: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கண்ணு மூடினாலே ஒரு பாடல் நினைவுக்கு வருதா? அந்த பாடலோட சேர்த்து ஒரு முகமும் ஒரு நினைவும் ஒரு உணர்வும் உங்களுக்கு வருதா? அப்போ அது கண்டிப்பா SP பாலசுப்ரமணியம் அவர்களோட பாட்டாதான் இருக்க முடியும்.
6: உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே, நாடு கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே.
5: நினைவுகளை மீண்டும் திறக்க வருது நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு நினைவெல்லாம் SPB.

வார வாரம் நிகழ்ச்சியோட நிறைவா வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்றதுனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: இணைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். அரசு அலுவலக மேற்கூரைகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவும் பணியின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக்கூட்டம் மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தலைமையில் இன்று நடைபெற்றது. சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இப்பணிகளில் 80% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாகவும் 53,000 அதிகமான அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடு மற்றும் குழந்தைகள் மையத்தின் செயல்பாடுகளை மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்குட்பட்ட பள்ளிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மேம்படுத்தப்பட்ட தாய்சேய் நல மையம் மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை ஒருங்கிணைந்த புறநோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மருத்துவமனை பகுதிகள் முழுவதும் தூய்மையாக பராமரித்திட அறிவுறுத்தினார். விழுப்புரம் அரசு மாதிரி மகளிர்

0: மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான விலையில்லா பாடப்புத்தகங்கள், குறிப்பேடுகள் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் மாணவிகளுக்கு வழங்கினார். திருவள்ளூர் அருகே கரிவலவாக்கம் பகுதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய கட்டிடப் பணிகளுக்கான பூமி பூஜையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா துவக்கி வைத்தார். வேலூரில் உள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு குளுந்தாளம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் சாம்பியன் பட்ட இறுதி ஆட்டத்தில் இந்தியா நாளை மறுநாள் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா இணை பிரான்ஸ் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் கரூரில் நடைபெற்ற கூடைப்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்ற தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் கூடைப்பந்தாட்ட வீரர் நாகராஜ் மற்றும் கூடைப்பந்தாட்ட வீராங்கனை சூரியதர்ஷினி ஆகியோர்.
2: கூடைப்பந்து விளையாட்டு வீரர் வந்து நாகராஜ் அவர்களை சந்திக்கிறோம்.
3: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: சார், உங்களை பதில் சொல்லுங்களேன்.
3: தமிழ்நாடு கொடைக்கானல்ல தான் படிச்சேன். அது முடிச்சுட்டு சென்னை SDIT காலேஜ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் அங்க முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ல பெங்களூர்ல ஜாப்ல ஜாயின் பண்ணது.
2: என்னவா இருக்கீங்க?
3: பேங்க் ஆஃப் பரோடால பிசினஸ் அசிஸ்டன்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்.
2: பாஸ்கெட்பால் விளையாட வந்திருக்கீங்க. இந்த போட்டிகள் வந்து எத்தனை வருஷமா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க?
3: 15 வருஷமா. ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் விளையாண்டுட்டு
2: இருக்கேன். குறிப்பா அந்த கரூர்ல நடக்கிற போட்டிகளுக்கு எத்தனாவது வருஷமா நீங்க கலந்து கொடுக்கீங்க?
3: இது நான் வந்து 9வது வருஷமா வந்துட்டு கண்டினியூஸா.
2: சரி, இந்த கரூர் மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் நீங்க வந்து இந்த போட்டிகள் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க? எங்கெல்லாம் வந்து பரிசுகள் எல்லாம் வென்று இருக்கீங்க?
3: நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்லயுமே போவோம். எல்லா ஸ்டேட்லயுமே போயிருக்கோம். லாஸ்டா மலேசியா போயிட்டு வந்திருக்கோம். அதர் கண்ட்ரீஸும் போயிட்டு வரோம். அது இல்லாம ஜெய்ப்பூர், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா பக்கமே போயிட்டு விளையாண்டு வந்துட்டு இருக்கோம். ரீசெண்டா நாங்க வின் பண்ணது லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் நாச்சிமுத்து டோர்னமெண்ட் கோயம்புத்தூர்ல வின் பண்ணோம். ரன்னர்ஸ் அப் வந்து பெரியகுளம் சில்வர் ஜூபி டோர்னமெண்ட்ல ரன்னர்ஸ் அப் வந்திருந்தோம்.
2: இந்த கூடைப்பந்து போட்டியில பத்தி சொல்லுங்க.
3: கூடைப்பந்து வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைய விட்டுறணும். அவங்க என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அவங்க தேடி பிடிச்சி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப எல்லாம் ஸ்டடிஸ் தான் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்டடிஸ் இருக்கணும், இல்ல இல்ல ஸ்டடிஸ் எவ்வளவு கொடுக்கணுமோ அதே தகுந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு நல்ல கோச்சுக்கிட்டயோ அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை காமிச்சு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வளர்த்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அது மூலயமா தான் லைஃப் எனக்கு கொடுத்துருக்கு. சோ
2: கூடைப்பந்து போட்டிகளுக்கு உடற்தகுதிகள் எப்படி இருக்கணும்?
3: ரொம்ப வலுவா இருக்கணும் சார். நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம், பேஸ்பால் கூடக்குள்ள பால் போட்டா விளாண்டுலாம் அப்படின்னு. அதுக்கு தேவையான ஃபிட்னஸ், மார்னிங் ஃபிட்னஸ் பண்ணணும், ஈவினிங் ஜிம் பண்ணணும், ஷூட்டிங் ரொம்ப கடுமையா உழைச்சா மட்டும்தான் இதுல வந்து முன்னேறி வர முடியும்.
2: கிரிக்கெட்னு வைங்களா, 11 பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து பால் போடுவாங்க, ஃபீல்டிங் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுவும் ரெஸ்ட் நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். பட் இங்க இந்த பேஸ்கெட் பால்ல எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்களே, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஓடிட்டே இருக்காங்க, நிக்கவே மாட்டேங்கிறாங்களே. இது எப்படி, எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும்னு சொல்லுங்களே.
3: அந்த 5 பேர் உள்ள விளாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ஃபவுல் இருக்கு. அவங்க பேஸ்கெட் போட விடாம நம்ம அடிச்சு நிப்பாட்டிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பிளேயருக்கு 12 பேர் இருக்காங்கன்னா மீதி 7 பேர் சும்மா தான் இருப்பாங்க. அடிச்சு வெளியே வந்தாலும் நெக்ஸ்ட் 5 பேர் போய் விளாடலாம். சோ இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேம். சோ நிறைய ஃபவுல் ஆகும். நல்ல ஒரு சில பேருக்கு நல்ல ஷூட்டிங் வெளியில இருந்து விழுகும். அவங்களுக்கு பால் கிடைச்சு ஓகே, ஷூட்டிங் அட்டெம்ப்ட் கன்வர்ஷன் ஆயிடுச்சு, அவங்கள வச்சுப்பாங்க. இல்ல கொஞ்சம் அவங்களுக்கு ஃபம்பிள் ஆனா நெக்ஸ்ட் பிளேயர் இப்படி ஆல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
2: பாஸ்கெட் பால்ல நீங்க எப்படி வந்து பிளேயர்ஸ் வந்து வகைப்படுத்துவீங்க? பிளேயர்ஸ் எல்லாம் செட் பண்றது எல்லாம் எப்படி இருக்கணும்?
3: சில பேர் ஹைட்டா இருப்பாங்க சார், சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க. ஷார்ட்டா இருக்கவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, ஹைட்டா இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஹைட் அட்வான்டேஜ். அந்த ஹைட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பாஸ்கெட் போடுறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் ஷார்ட்டா இருக்கவங்க ஃபாஸ்டா ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து பாசிங் கேம் மேக்கர் சொல்லுவாங்க. ஷார்ட்டா கேம் மேக்கர் நல்லா வந்து டீம்ல இருக்க யார் யார் எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லி அவங்க தான் வந்து கைட் பண்ணி கூட்டு போய் விளையாட வைப்பாங்க. அதான் பால் கண்ட்ரோலர். ஒரு பக்கம் வந்து ஷூட்டிங் கார்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பவர் ஃபார்வர்டு, பாடி கொடுத்து இடிச்சு விளாண்டு அவங்க மேல மோதி போற மாதிரி இருப்பாங்க. ஒரு 5 பொசிஷன் இருக்கு. இந்த 5 பொசிஷனுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கும். அதை பொறுத்துதான் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி உள்ள விளையாடுவாங்க.
2: பாஸ்கெட் பால் விளையாடும் வீரர்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் அவசியம்?
3: மினிமம் அதுல 150 to 200 grams புரோட்டீன் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 முட்டையாவது சாப்பிடணும் மார்னிங் மட்டும். ஒயிட் கவ் அது கூட நம்ம நைட்ல சுண்டல் எல்லாம் ஊற வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம எனர்ஜி கொடுத்து கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும், அதுக்கு தக்கன எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். சோ மதிய சாப்பாடு எடுக்கிறோமா, நல்லா ரைஸ் அது கூட வெஜிடபிள். வெஜிடபிள்ஸ் நிறைய

0: வெஜிடபிள்ஸ் அது கூட சிக்கன் அந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி தேவைப்படும். ஏன்னா ஃபுல் ஃபாஸ்டா விளையாடுற மசில் லாஸ் ஆகும். சோ அதனால என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கணும், நிறைய வாட்டர் இன்டேக் எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வரணும் சார்.
1: இந்த மேட்ச் மட்டும் இல்ல, நிறைய மேட்ச்ல வந்து நீங்க வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
1: சூரியதர்ஷினி, அதாவது ஒரு பாஸ்கெட் பால் வீராங்கனையை வந்து நம்ம சந்திக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பத்தி சொல்லுங்களே.
2: நான் சூரியதர்ஷினி, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல சூப்பரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ்கெட் பால் பிளேயர், சீனியர் நேஷனல்ஸ் எல்லாம் விளையாண்டு இருக்கோம். மோர் தென் 20 இயர்ஸ் நான் பேஸ்கெட் பால் விளையாண்டு இருக்கேன் சார். நாங்க ஒரு 4 இயர்ஸா விளையாண்டு இருக்கோம் கண்டினியூஸா. வந்ததுல இருந்தே நாங்க ரன்னர்ஸ், வின்னர்ஸ், அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூரியதர்ஷினி அம்மா, நீங்க வந்து இந்த பிளேயரா எத்தனை வருடமா வந்து இதுல விளையாடுறீங்க? கரூர்ல நடைபெறக்கூடிய போட்டி மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து நீங்க விளையாண்டுருக்கீங்க? என்ன மாதிரியான பரிசுகள் வாங்கிருக்கீங்க?
2: செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நேஷனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். 14 நேஷனல்ஸ் விளையாண்டுருக்கேன். ஆல் ஓவர் இந்தியால எல்லா ஊருக்கும் போய் விளையாண்டுருக்கோம். மோர் தென் 500 ஸ்டேட்ஸ் விளையாண்டுருக்கோம். ஆல் இண்டியா லெவல் வந்து 78 கேம்ஸ் வரை விளையாண்டுருக்கோம். இங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் 16-17 கேம்ஸ் விளையாண்டுருக்கோம். சோ ஆஸ் பர் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஆல் ஓவரா ஒரு 700 மேட்சஸ் நான் விளையாண்டுருக்கோம் சார்.
1: பெண்கள் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறது எப்படி நீங்க உணர்றீங்க? விளையாடுற மற்றவங்களுக்கு நீங்க வந்து என்ன மாதிரி என்ன சொல்ல?
2: விமன்ஸ் பாஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து விமன்ஸ் லெவல்ல வந்து ஸ்கூல் லெவல்லே முடிச்சிடறாங்க, காலேஜ் லெவல் கூட தாண்டது கிடையாது. என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பேஷனாவோ இல்ல வந்து ஒரு கேமா பாக்காம ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு லைஃபா பாத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும். அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க தேவையில்ல, இண்டிபெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் லைஃப்ல கத்துப்பாங்க. சோ டு பி ஹானஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு நிறைய கான்பிடன்ஸ் குடுக்கறதே வந்து ஸ்போர்ட்ஸ் தான். பத்தி கம்பேர் பண்ணும் போது மத்த லைஃப்ல நிறைய பொண்ணு கஷ்டப்படும் போது பார்க்கும் போது எங்களுக்கு நிறைய நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுனால இது ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா பொண்ணுங்களா வரணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்.
1: நிறைய பேர் வந்து இப்ப நிகழ்ச்சி கேட்டு பாஸ்கெட் பால் என்ன, அதாவது கூடை பந்து என்னன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன?
2: பாஸ்கெட் பால் வந்து எங்களுக்கு ஒரு லைஃப் தான். அது சின்ன வயசுல இருந்து விளையாடுறதுனால அது எங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஷூல இருந்து கிரவுண்டுக்கு உள்ள போற வரைக்கும் அது எங்களுக்கு கடவுள் தான். சோ ஒரு கோயிலுக்கு போனா எப்படி ஃபீல் ஆகுமோ அதே தான் நாங்க பாஸ்கெட் பால பாக்குறோம். சோ பாஸ்கெட் பால் தான் எங்களுக்கு எல்லாமே.
1: அந்த போட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: விளையாட்டு வந்து ஒரு இது 40 மினிட்ஸ் கேம். எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட்டோ இல்ல வாலிபாலோ எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா பாஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கா இருக்கட்டும், ஜம்பிங்கா இருக்கட்டும், கார்டியோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்றது ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து டாப் செகண்ட்ல இருக்கு பாஸ்கெட் பால். சோ இது ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லாம மென்டலி பிசிக்கலி எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ணுது பாஸ்கெட் பால். பாஸ்கெட் இஸ் மோர் தென் எனி திங். இது கடல் அளவுலன்னா எங்களுக்கு ஒரு டிராப் அளவுதான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி
1: நீங்க ஒரு அலுவலகத்துல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த டைம் கிடைக்குது இந்த மாதிரி பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு?
2: நாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்பாயின்மெண்ட் ஆனதுனால எங்களுக்கு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங், மார்னிங் ஒரு 5:30 இருந்து 8:00 வரை பிராக்டிஸ் இருக்கும். அண்ட் ஈவினிங் 4:00 இருந்து 8:00 வரை பிராக்டிஸ் இருக்கும். பிட்வீன் தட் எங்களுக்கு 10:00 இருந்து 2:00 வரைக்கும் ஆபீஸ் டைமிங்ஸ் இருக்கும். சோ கொஞ்சம் கஷ்டமான ஸ்கெட்யூல் தான், இருந்தாலும் பாஸ்கெட் பால் லவ் பண்றதுனால நாங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபேமிலியும் ஈக்குவலா நாங்க டாலி பண்ணிட்டு இருக்கோம்.
1: உங்களுடைய நேட்டிவ் எது, என்ன மாதிரியான ஜாப் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து எந்த அளவுக்கு உதவியா?
2: நான் வந்து என்னோட பேஸ் வந்து நேட்டிவ் மதுரைங்க சார். காரைக்குடியில இருந்து வளர்ந்த பொண்ணு, அங்க காரைக்குடில இருந்து ஸ்டார்ட் பண்ண பொண்ணு இப்ப சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல மைசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: உங்களுடைய இந்த சவுத் வெஸ்டர்ன் சோன்ல இருந்து எத்தனை போட்டிகள் நீங்க வந்து பங்கேற்றிருக்கீங்க, எந்த மாதிரியான போட்டிகள் வின் பண்ணிருக்கீங்க, பரிசீலம் பெற்றிருக்கீங்க
2: சார்? இயர்லி மோர் தென் 8-9 டோர்னமெண்ட்ஸ் வரும் சார். அதுல வந்து ஒரு ஒரு மேட்சஸும் ஒரு டோர்னமெண்ட்ல வந்து 6-7 மேட்சஸ் இருக்கும். அதுல வந்து எல்லாத்திலயும் வின் பண்ணி போறதா வின்னர்ஸா வருவாங்க. அந்த மாதிரி டோர்னமெண்ட்ல வந்து நாங்க மோர் தென் ஒரு இயர் வந்து எப்படியும் 8-9 டோர்னமெண்ட்ஸ்ல வின் பண்ணிடுவோம். நாங்க டாப்ல செகண்ட் பிளேஸா இருக்கிறதுனால இன்னும் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கு. அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ் என்ன போகணும்னு இருக்கு.
1: பாஸ்கெட் பால் வீரரா ஒரு கிரவுண்ட்ல எவ்வளவு நேரம் நீங்க வந்து பயிற்சி மேற்கொள்வீங்க?
2: எங்களுக்கு வந்து காலையில 4 மணி நேரம் சார், ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ். டோட்டலா இதேதான் எங்களுக்கு சண்டே தவிர்த்து 365 டேஸும் நாங்க வந்து இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் அ ஹேபிட் மாதிரி எப்படி நாங்க சாப்பாடு சாப்பிடறோமோ அதே தான் எங்களுக்கு பிராக்டிஸும்.
1: சரி, ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், அதே மாதிரி உணவு முறைகள் எப்படி இருக்கணும்?
2: ஃபுட் கண்ட்ரோல்னா வந்து ஆயில் தொடக்கூடாது, ஜாஸ்தி சால்ட் மசாலாஸ் எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எஸ்பெஷலி பாடி ஹைட்ரேட்டடா வச்சுப்போம். பிஃபோர் மேட்சா இருக்கட்டும் இல்ல நார்மல் டேஸா இருக்கட்டும் பிரியாணிஸ் கண்டிப்பா தொடமாட்டோம், பரோட்டாஸ் தொடமாட்டோம், வீட்ஸ் ஐட்டம் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் ரைஸ் ஜாஸ்தி, வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துப்போம். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். தேங்க்யூ சார்.
3: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இதுவரை கரூரில் நடைபெற்ற கூடைப்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்ற தங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டனர் கூடைப்பந்தாட்ட வீரர் நாகராஜ் மற்றும் கூடைப்பந்தாட்ட வீராங்கனை சூரியதர்ஷினி ஆகியோர்.

0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 8 மணிக்கு 70களின் ரேடியோல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்சியோட பிளேலிஸ்ட் வரைக்கும் தலைமுறைகள் மாறினாலும் மாறாத ஒரு குரலா என்னைக்குமே மனசுல நிக்கிற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நினைவெல்லாம் எஸ்பிபி.
1: அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இனி தொடர்வது செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத் துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள்

0: விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும், சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும், அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி

0: உழவர் உலகம்
1: பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவர்கள்.

0: கால்நடைகளை வளர்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் தீவனத்துல அதிக முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் காட்டுவீங்க. அடுத்தது கொட்டகை பராமரிப்பு, சுகாதார மேலாண்மை, இப்படி ஒவ்வொன்றிலையும் அதிகமான முக்கியத்துவம் செலுத்திட்டு வருவீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வருமுன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தடுப்பூசியின் பங்குதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பொருளாதார இழப்பை நம்ம தடுக்கணும் அப்படின்னா தடுப்பூசிய கட்டாயம் கால்நடைகளுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதாங்க, தடுப்பூசிய ஏன் நம்ம கால்நடைகளுக்கு கட்டாயம் போடணும், போடுறதுனால என்னென்ன பாதிப்புல இருந்து நம்மளுடைய கால்நடைகளை பாதுகாத்துக்கலாம், ஒருவேளை கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடாம விட்டுட்டா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும், முக்கியமா கால்நடைகள் மூலமா நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில இந்த நேர்முகம் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து விளக்கம் தர இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவங்க.
1: ஐயா, இப்ப மனுஷங்களுக்கு பிறந்ததுல இருந்து ஒரு வாரம் 15வது நாள் அப்புறம் ஒரு மாசம் அப்படி ஒரு வருஷத்துக்கு டேப்லெட் கால மாதிரி போட்டு தடுப்பூசி போடணும், அதெல்லாம் போட்டாதான் குழந்தை நல்லா இருக்கும், இந்த சின்னம்மை நோய்கள் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகளுக்கும் தடுப்பூசி போடணுமா என்னங்க?
2: அதாவது என்னன்னா, தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து தேவைப்பட்டா போட்டுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எப்படி உணவு எடுத்துக்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி, ஒரு தண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறமோ, தடுப்பூசியும் ஒரு அடிப்படை தேவையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, வளர்ச்சிக்கு தேவையான புரதங்கள் எல்லாம் எப்படி உற்பத்தி ஆகுதோ அது மாதிரி தடுப்பூசிங்கிறது ஒரு உடம்புல போய் ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மருந்து, அவ்வளோதான். இப்போ உயிர் வாழ்றதுக்கு உணவு முக்கியங்கிற மாதிரி தடுப்பூசி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதை வந்து நம்ம வந்து தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதுவே கிடையாது. இது கண்டிப்பாக போட்டுக்க வேண்டிய ஒன்று தான்,
1: தேவைப்படும்.
2: நம்ம உணவு எப்படி சாப்பிட்டா முக்கியம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையோ, தடுப்பூசி நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு தேவை தான் அது.
1: சிறப்புங்க ஐயா, இந்த தடுப்பூசினா என்னங்க, ஆக்சுவலாக என்ன வேலை செய்யுது? நம்ம
2: பொதுவாக தடுப்பூசி அப்படிங்கறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கால்நடைகளுக்கு நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த நோய் கிருமிகளை நாம வந்து ஆய்வகத்தில் அதை வந்து நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த திறமையை செயலுக்க வச்சு அதை நிறைய உற்பத்தி பண்ணி திரும்ப நம்ம கால்நடைகளுக்கு அதை போடுறதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நோய்க்கு எதிரான புரதம் வந்து கால்நடைகளோட உடம்புல உற்பத்தி ஆகுது. ஸோ எப்பெல்லாம் திரும்ப அந்த மாட்டுக்கோ அல்லது ஆட்டுக்கோ ஏதாவது ஒரு கால்நடைகளுக்கு அந்த நோய்க்கிருமி திரும்ப உடம்புக்குள்ள வருதோ, ஏற்கனவே உடம்புல உற்பத்தி ஆகியிருக்கிற அந்த எதிர்புரதம் வந்து அதை தடுத்து நிறுத்திடும், நோய் தாக்கம் ஏற்படுத்தாம பண்ணிடும். ஸோ அதுதான் தடுப்பூசி.
1: இந்த மாதிரியான தடுப்பூசி நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளை செயலிழக்க வச்சு கால்நடைகளுக்கு செலுத்தும் போது ஏற்கனவே அதுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாகிறது.
2: நம்ம முன்னெச்சரிக்கையா இது வந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழிவகை, வந்ததுக்கு அப்புறம் என்ன உடம்பு செய்யுமோ முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது திரும்ப உடனே வந்த உடனே அதை அழிச்சிடும்.
1: இப்ப ஒரு கால்நடை ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், எந்தெந்த காலத்துல எல்லாம் அதுக்கு தடுப்பூசி போடணும் இது சொல்ல முடியுமாங்கய்யா?
2: நோய் கிருமிகள் வந்து அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இப்ப ஒரு சில கிருமிகள்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம போடணும். இப்ப பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், அப்புறம் பேச்சுரல்லா மல்டோசைட், அதெல்லாம் அடைப்பான் நோய், தொண்டை அடைப்பான் நோய், நச்சுயிரிகள் தடுப்பூசி வந்து வருடத்திற்கு இரண்டு முறை போடுற மாதிரி இருக்கும், ஒரு சில தடுப்பூசி வந்து வருடத்திற்கு ஒரு முறை போட்டா போதும், ஆனா ஒவ்வொரு வருடமும் திரும்ப மறுபடியும் போடுற மாதிரி தான் இருக்கும்.
1: ஐயா, இப்ப நான் தடுப்பூசி போடாம விட்டுட்டா கால்நடைகளுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும்?
2: தடுப்பூசி அப்படிங்கிறது இது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தடுப்பூசி போடல அப்படின்னா நோய் தாக்கம் வந்துடும், தவிர்க்க முடியாத ஒன்று, ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் நோய் தாக்கம் வந்துடும். நோய் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆடு வளர்க்குறதோ அது மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது அதோட பால் உற்பத்திக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் நம்ம வளர்க்குறோம். பட் நோய் தாக்கம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நமக்குமே நோய் தாக்கம் வந்தது அப்படின்னா நம்ம உணவு சாப்பிட முடியாமல் போகும், தண்ணி கொடுக்க முடியாது, கறவை மாடாக இருந்தால் பால் குறைஞ்சிரும், ஆடாக இருந்ததுன்னா வெயிட்டு போடாது. அப்போ நம்ம வந்து அடிப்படையாக நம்ம வந்து ஒரு பண்ணை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு இழப்பாக ஏறிடும். இப்போ ஒரு சில வீரியமிக்க கிருமிகள் எல்லாம் இருக்குது, இப்ப அடைப்பான் நோய் ஆந்த்ராக்ஸ்னு சொல்லுவாங்க, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ங்கற ஒரு கிருமினால வர்றது, அதெல்லாம் நம்ம வந்து தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படினா அதல இருந்து கண்டிப்பா நம்மளால மாட்டை காப்பாத்திர முடியும். ஒருவேளை நம்ம தடுப்பூசி போடல அப்படினா வந்து சில

0: மணி நேரங்களிலேயே அந்த கால்நடை இறப்பதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாடு செனை பிடிச்சிருக்குது, கருவுற்று இருக்குது அப்படின்னா பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது ஒரு கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இப்போ நம்ம அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கருவை காப்பாற்றிடலாம். தடுப்பூசி போடலை அப்படின்னா கருச்சிதைவை ஏற்பட்டுரும், அல்லது குறைபாடான ஒரு கன்று இயன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த சத்தம் போடாது, இல்லைனா மறுபடியும் பருவம் வராது, பருவம் வராமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தடுப்பூசி போட்டிருக்கணும்.
1: இந்த அடைப்பான் நோய்னா என்னன்னு சொல்லுங்க.
0: அடைப்பான் நோய் அப்படிங்கிறதுங்க அது வந்து ஒரு நுண்ணுயிரியால ஆடுக்கும் வரும், மாட்டுக்கும் வரும், தாக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி, பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினால வர ஒரு, அது வந்து ரொம்ப சிவியரான அதி வீரியமிக்க ஒரு நுண்ணுயிரி. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ தண்ணி மூலமாகவும் வேகமாக பரவிடும், காத்து மூலமாகவும் வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய் அது, நுண்ணுயிரி அது. அது ஒரு கால்நடைக்கு பாதிப்பு ஏற்படுது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அப்படின்னா ரொம்ப வேகமாக அது வந்து நிறைய உற்பத்தி ஆகிடும் உடம்புக்குள்ளே போயிட்டு. இப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாட்டுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புலாம் வீக், இப்படி உப்பி இருக்கிற மாதிரி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், முக்கியமாக வாயிலிருந்து, மூக்கிலிருந்து, ஆசன வாயிலிருந்து ரத்த ரத்தமாக ரத்தம் உறையாது. வழக்கமாக ரத்தம் நம்ம உடம்பு விட்டு வெளியில் வந்திருக்கு அப்படின்னா உறைஞ்சிரும் சில வினாடிகள்லேயே. பட் அந்த மாதிரி நோய் பாதிக்கப்பட்ட ஆடு மாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய ஆசன வாயிலையோ அல்லது வாயிலையோ மூக்கிலிருந்தோ அல்லது காதில் இருந்து எந்தெந்த துவாரங்கள்ல இருக்கும் எல்லா துவாரத்துல இருந்து ரத்தம் வரும், அது உறையாம இருக்கும், வயிறு உப்பசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, அந்த மாதிரி நம்ம யூகிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரேத பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம இருக்குது அப்படின்னா அந்த மாட்டை வந்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஏன் அப்படின்னா நம்ம பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திட்டோம் அப்படின்னா அதுல இருந்து பல மடங்கு கிருமிகள் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இம்மிடியேட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு கால்நடை மருத்துவருக்கு அணுகி அதை எப்படி வந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கறத முறையா அப்புறப்படுத்தணும். சோ அது வந்து ஒரு வீரியமிக்க ஒரு கிருமி, அதுக்கு கண்டிப்பா தடுப்பூசி போடணும்.
1: இது எந்த காலத்துல வரும்?
0: மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுதான் இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா தண்ணி மூலமா காத்து மூலமா பரவக்கூடிய ஒண்ணுதான். சோ அதனால ஏப்ரல் மே அந்த மாதிரி சமயத்துல நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மே மந்த்துக்கு அப்புறம் வர அந்த மழை காலத்துல அதிகமா ஒரு இருக்கிறத நம்ம தடுத்துட முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா இது எந்த இடத்துலலாம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே பரவுதா அப்படிங்கிறத விட அந்த நோய் கிளர்ச்சி எந்த மாவட்டத்துல அல்லது எந்த பேரூராட்சிலையோ நகராட்சி எந்த இடத்துல ஜோன்ல வந்து அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பா போட்டுக்கணும். நோய் கிளர்ச்சி இல்லாத இடத்துல போடாம கூட விடலாம். ஒருவேளை மாட்டுக்கோ ஆட்டுக்கோ அந்த மாதிரி இருக்கிறத தெரியப்படுச்சு அப்படிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம்.
1: சரி, அந்த மாதிரி தெரிய வர்ற நேரத்துல அந்த தடுப்பூசி போட்டாலும் பலன் இருக்குமா?
0: இல்ல, இப்ப அந்த நோய் பாதிக்கப்பட்ட மாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது இறக்கிறது உறுதி. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட ஜோன் இது மாதிரி நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா அந்த நோய் தாக்கப்பட்ட இடத்துல இருந்து சரௌண்டிங்ஸ் வந்து ஒரு ரேடியஸ் எமர்ஜென்சி வேக்சின்னு சொல்லுவாங்க, ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல அவுட்டர்ல இருந்து அதுக்கு வந்து நம்ம வந்து தடுப்பூசி போட்டு கவர் பண்ணு. அதாவது நோய் தாக்கம் இல்லாத மாட்டுக்கு நம்ம தடுப்பூசி போட்டா நம்மளால காப்பாத்திட முடியுங்க.
1: சிறப்புங்க ஐயா. இப்ப நான் தடுப்பூசி போடாம விட்டேன் என்னோட கால்நடைக்கு அப்படின்னா எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா?
0: கண்டிப்பா இருக்குதுங்க. இப்ப என்னன்னா மாட்டுக்கு அல்லது கால்நடைகளுக்கு மட்டும்தான் தடுப்பூசி முக்கியத்துவம் அல்லது தடுப்பூசி போடலைன்னா அதுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம், வெறிநாய் தடுப்பியும் வெறிநாய் கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி ஆர்ஃப்னு ஒண்ணு இருக்குது, அம்மை நோய்னு ஒண்ணு இருக்குது, அதே மாதிரி கருச்சிதைவு நோய் ஏற்படுத்தக்கூடிய புருசல்லா, இதெல்லாம் வந்து கால்நடைகளை மட்டும் பாதிக்கிறது கிடையாது. கால்நடைகள்ல இருந்து கால்நடைகள் மூலமா மனிதர்களுக்கும் பரவும். அது யார் பண்ணை பராமரிக்கிறாங்களோ அல்லது அந்த பால் கறக்கிறவங்களுக்கோ அல்லது பண்ணையை சுத்தம் பண்றவங்களுக்கோ அந்த கால்நடைகள் இருந்து மனிதர்களுக்கு பரவுவதோட இல்லாம மனிதர்களையும் ஒரு சில நோய்கள்லாம் வந்து இப்ப வெறிநாயெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா பாதிக்க இறப்பை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நோய்கள். அதனால நம்ம முறையா விலங்குகளுக்கு கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து மனிதர்களையும் இதுல இருந்து நம்ம காப்பாத்திட முடியும்.
1: இப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு திறன், அது ஒரு புரதம் உருவாகுது அப்படின்னு சொல்றீங்க, அந்த புரதம் வந்து கால்நடையில தொடர்ந்து தானங்க இருக்கும், ஆனால் நீங்கள் வருடம் வருடம் போட சொல்கிறீங்களே, அந்த ஆன்டிபயோட்டிக்கு அந்த எதிர்ப்பு தன்னுடைய என்ன என்ன தான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள செய்யும் அந்த மாதிரி ஏதாவது?
0: வழக்கமாக நோய் எதிர்ப்பு புரதம் வந்து எல்லா கால்நடைகளோட உடம்புலையும் வழக்கமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஒன்று தான், அதுவும் நார்மலாக இருக்கிற ஒரு புரதம் தான். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம தடுப்பூசி போடும்போது அந்த தடுப்பூசி நோய் கிருமிக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு எதிரான புரதம் உற்பத்தி ஆகும், அதுதான் முக்கியமே. இப்போ வந்து நோயை தடுக்கணும் அப்படின்னா பல நோய்கள் இருக்குது, ஒவ்வொரு நோய் கிருமிக்குமே ஒரு தனிப்பட்ட எதிர் புரதம் இருக்குது, அந்த எதிர்ப்புரதம் வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் உற்பத்தி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நோய் எதிர்ப்புரதத்தை

0: முதல்லயே தடுப்பூசி போட்டு நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த நோய் கிருமிக்கான எதிர்ப்புரதம். இது ஒரு புரதம் அப்படிங்கறதுனால வந்து உடம்புல வந்து பல வருடங்களுக்கு நிலையா இருக்காது. ஒரு கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், ஒரு புரதமா இருக்கட்டும், அல்லது ஒரு கொழுப்பு சத்தா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிதைவடைஞ்சு போகும். மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, சிதைவடைஞ்சு போயிட்டு இருக்கும். அதனால அந்த புரதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உடம்புல வந்து ஒரு முழுத்தன்மையோட இருக்கும். அதுக்கப்புறம் அதை சிதைவடைறதுனால திரும்ப நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் அந்த எதிர்ப்புரதம் வந்து மறுபடியும் நிலையா உடம்புல இருக்கிறதுக்கான.
1: சரிங்க, நம்மளுடைய மனிதர்களுக்கு வந்து இந்த மெமரி செல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணிக்கும், நம்மளுக்கு வந்து காலத்துக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து இளம்பிள்ளை வாதம், சின்னம்மை, இதெல்லாம் வந்து காலத்துக்கும் வராது. ஏன்னா அந்த தடுப்பூசி போட்டோம்னா அந்த மெமரி செல் வந்து இருக்கும், அந்த புரதம் காலத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கால்நடைகள்ல இல்லைங்களா?
0: இல்லை, கால்நடைகளுக்குள்ளுமே வந்து இப்போ பொதுவாகவே உயிரினங்களுக்கு வந்து இருக்குது அந்த மெமரி.

0: இதனால திரும்ப நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் அந்த எதிர்ப்புறதம் வந்து மறுபடியும் நிலையா உடம்புல இருக்கிறதுக்கான.
1: சரிங்க, நம்மளுடைய மனிதர்களுக்கு வந்து இந்த மெமரி செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணிக்கும், நம்மளுக்கு வந்து காலத்துக்கும், இப்ப நம்மளுக்கு எல்லாம் வந்து இளம்பிள்ளை வாதம் சின்னம்மை இதெல்லாம் வந்து காலத்துக்கும் வராது. ஏன்னா அந்த தடுப்பூசி போட்டோம்னா அந்த மெமரி செல் வந்து இருக்கும், அந்த புரதம் காலத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கால்நடைகள்ல இல்லைங்களா?
0: இல்லை, கால்நடைகளுக்குமே வந்து இப்போ பொதுவாகவே உயிரினங்களுக்கு வந்து இருக்குது அந்த மெமரி செல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு இருக்கிற அந்த எவல்யூஷன் வந்து ரொம்ப டிஸ்டண்டாக ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு வந்துருக்கிறதுனால அந்த மெமரி செல் வந்து மனிதர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8-10 வருஷமாவது குறைஞ்சது அந்த மெமரி செல்ஸ் வந்து நம்மளோட நிணநீர் சுரப்பிக்குள்ளே இருக்கும். திரும்ப எப்பெல்லாம் அந்த எதிர்கிருமி அந்த நோய் கிருமி உள்ள வருதோ அப்பெல்லாம் திரும்ப அது வந்து உண்டு பண்ணும் அதுக்கு தேவையான எதிர்ப்புறத்தை. பட் விலங்குகளுக்கு வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது எவல்யூஷன்ல வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் அந்த அளவுக்கு
1: முழுமையாக
0: இன்னும் மனிதர்களுக்கு வந்த அளவுக்கு இன்னும் வரல. ஏன் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, இப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கிறவங்க ஒண்ணு கிடையாது, எல்லா இடத்துக்குமே போய்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நாளுக்கு நாள் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தேவைக்கு அதிகமா போகுது. நிறைய கிருமிகளுக்கு உண்டாக்கப்படுறாங்க.
1: பதில் சொல்ல வேண்டியிருக்கு.
0: ஆமா ஆமா. ஆனா கால்நடைகளை பார்த்தோம்னா நம்ம வீட்டிலேயே அடைச்சு வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு இடத்துலயே இருக்கிறதுனால அதுக்கான அந்த இது வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரல அப்படின்னு சொல்லலாம்.
1: சரிங்க ஐயா, இப்போ இந்த கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய்களை பற்றிலாம் சொல்லுங்க, என்னென்ன நோய்கள்லாம் வரும் அந்த விவரங்களை சொல்லுங்க.
0: இப்போ நிறைய நோய் கிருமிகள் வந்து இருக்குது கால்நடைகளுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் ஒரு 4 அல்லது 5 நோய்கள் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து அதனுடைய தற்சார்பு நோய் எதிர்ப்பு சக்தியாலே ஓரளவுக்கு அதை தடுத்துட முடியும். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு நச்சுயிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வாய்க்கால் புண் நோய்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வைரஸ், அதாவது வாய்க்கால் நோய் நச்சுயிரினால வரக்கூடிய ஒரு வைரஸ் டிசீஸ். இது நம்ம அந்த போலியோ வைரஸ்னு மனிதர்களை சொல்லுவோம், அந்த குழுமத்தை சேர்ந்து அந்த வைரஸ் தான். பட் இதுல என்ன பிரச்சனை, இதுதான் முதல்ல கால்நடைகளுக்கு தாக்கக்கூடிய நச்சுயிரி நோயாக கண்டுபிடிக்கப்பட்டது. பட் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து நம்மளால தடுக்க முடியல. ஆனா இதே குழுமத்தை சேர்ந்த மனிதர்களை தாக்கக்கூடிய நோயை நம்ம தடுத்துட்டோம். அப்ப என்ன அப்படின்னா, அங்க வந்து முறையா தடுப்பூசி வந்து எல்லாத்துக்கும் போட்டதனால மனிதர்களுக்கு இனிமேல் அதை வராம நம்மளால தடுக்க முடிஞ்சது. ஆனா கால்நடைகளுக்கு நம்மளால தடுப்பூசி வந்து முறையா எல்லாத்துக்கும் போட முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, பண்ணையாளர்கள் எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, தடுப்பூசி போட்டுட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, மாட்டை கூட்டிட்டு வந்து போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம, சரி யார் அதை போய் போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த நோய் வந்து, இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நச்சுயிரியா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டிப்பா
1: தடுப்பூசினா
0: மாட்டுக்கு போட்டுக்கணும், வந்ததுன்னா கண்டிப்பா நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நோய். இது வந்து நச்சுயிரியில ஒரு வகை. அடுத்தது நீங்க நுண்ணுயிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடைப்பான் நோய்னு சொல்லுவோம், பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியால வர்றது. அப்புறம் தொண்டை அடைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேச்சுரலா மல்டோசைடா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினால தொண்டை அடைப்பான் நோய். அதுக்கப்புறம் கிளாஸ்டிடியம் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சப்பை நோய், அதாவது எங்கெல்லாம் சதைப்பகுதி அதிகமாக இருக்குதோ, கழுத்து பகுதியிலையோ அல்லது தொடைப்பகுதியிலையோ, அந்த இடத்துல சதைப்பகுதி அதிகமாக இருக்கிற இடத்துல தாக்கி நோய் தாக்கத்தை உண்டாக பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, புருசல்லாசிஸ் அபாட்டஸ் அப்படிங்கிறது ஒரு கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இந்த மாதிரி 5 நோய்கள் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கால்நடைகளை பொறுத்தவரைக்கும். நம்ம அந்த 5 நோய்களுக்கு நம்ம தடுப்பூசி முறையாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால மாட்டினங்களை நம்மளால நோய் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றிட முடியும்.
1: இந்த 5 நோய்களுக்கும் ஒரு தடுப்பூசி ஆகிய இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடணும்?
0: இல்லை, ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போடுற மாதிரி இருக்குங்க. பொதுவாக நம்ம வந்து வாய்க்கால் புண் நோய் அப்படிங்கிறது அதோட அந்த தடுப்பூசியோட செயல்படக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 6 மாசத்துக்கு தான் அதோட செயல்படும். 6 மாசத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு முழுவதுமாக செயலிழக்கப்பட்ட ஒரு நச்சுயிரி நம்ம உடம்புல கொடுக்கும்போது அது உடம்புல இருக்கிற வரையிலும் தான் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும். 6 மாசத்துக்குள்ள அது மெட்டபாலிசம் சிதஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப மறுபடியும் உடம்புக்குள்ள போட்டுக்கணும். அதனால ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த தடுப்பூசி போடுற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் இலவசமாகவே எல்லா அரசு கால்நடை மருத்துவமனையிலையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஸ்பெஷல் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு முகாம்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு முகாம் நடக்குது, இலவசமான தடுப்பூசி தான் போடுறாங்க. ஒன்று வழக்கமாக ஜனவரி பிப்ரவரி மந்த் ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவாங்க, முகாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் அடுத்த தடுப்பூசி முகாம் போடுவாங்க. ஸோ வருடத்திற்கு இரண்டு முறை இது வந்து கால்நடை மருத்துவமனையில் பண்ணுறது. இதே மாதிரி தான் கருச்சிதைவு நோய் அப்படிங்கிறதும் வந்து புருசலாசிஸ் அபாட்டஸும் இதுக்குமே

தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாம இந்திய அரசும் ரெண்டும் சேர்ந்துதான் வந்து இலவசமா தடுப்பூசி போடுறாங்க. இந்த வாய்க்கால் புண்ணோய்க்கும் புருசெல்லா அபாட்டஸ் கருச்சிதவி நோய்க்கும் இலவசமா போடுற தடுப்பூசி தான். இப்ப வந்து புருசெல்லா அபாட்டஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மாசத்துல தடுப்பூசி போடுறாங்க ஒவ்வொரு வருடமும். அந்த டைம்ல நம்ம போட்டுக்கலாம். பொதுவா அந்த கருச்சிதவி நோய் அப்படிங்கறத வந்து கிடேரி கண்ணை அதிகமா பாதிக்கும். அதனால ஒரு 3-4 மாசம் ஆகும் போதே அதுக்கு நம்ம ஒரு தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு செனை உற்று கண்ணு போடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால முதல் கண்ணு போடக்கூடிய அந்த மாட்டினங்களை தான் பெரும்பாலும் தாக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வர வர சினை பருவங்கள் ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. அதுக்கடுத்தது அடைப்பான் நோய் அப்படிங்கிற அந்த ஆந்த்ராக்ஸ் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அதுக்கு வந்து நம்ம ஏப்ரல் மே மந்தில் நம்ம போடுவோம். அதுக்கடுத்தது ஜூன் ஜூலையில் கோமாரி நோயோட 2வது தடுப்பூசி. அப்புறம் சப்பை நோய் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லா மண்டலங்கள்லேயுமே இருக்கிறதில்ல. எந்த மண்டலத்தில் அதோட நோய் தாக்கம் இருக்குதோ அந்த மண்டலத்தில் மட்டும் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் மாதம், அதே மாதிரி தொண்டை அடைப்பானுங்கிறதும் வந்து செப்டம்பர் மாதத்தில் அந்த மழைக்காலம் நெருங்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நீர் காற்று மூலமாக அதிகமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு எதிர்புறத்தை நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய் கிருமி வரும்போது நம்மளால் முழுவதும் தடுத்துட முடியுங்க. இது வந்து கறவை மாடுகளுக்கான 5 வகையான நோய்கள்.

நச்சுயிரி நுண்ணுயிரி போன்ற நோய் தாக்கத்திலிருந்து நம்மளுடைய கால்நடைகளை காப்பாற்றணும் அப்படின்னா தகுந்த நேரத்துல தடுப்பூசிகளை போடணும். முக்கியமா எந்த நோய்க்கான தடுப்பூசிகளை எந்த மாதத்துல போடணும் அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.

இன்னும் ஆட்டு இனங்களை தாக்கக்கூடிய நுண்ணுயிரி நச்சுயிரி நோய்கள்லாம் எது எது, இது தடுக்க நாம என்ன செய்யணும், முக்கியமா இளம் ஆடுகளை பாதிக்கக்கூடிய துள்ளுமாறி நோய் வர காரணம் என்ன அப்படின்னு பல தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவங்க.

இதே நீங்கள் ஆட்டு இனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு வந்து நுண்ணுயிரினால் தாக்கக்கூடிய நோய்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி நாலு நச்சுயிரினால் தாக்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ நுண்ணுயிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே மாட்டில் சொன்ன மாதிரி தான் அந்த ஆந்த்ராக்ஸு, தொண்டை அடைப்பான் அப்படிங்கிற நோய், அப்புறம் கருச்சிதைவு நோய், இதில் மாட்டுக்கும் வரும் ஆட்டுக்கும் வரும். அது இல்லாமல் ஆட்டு அம்மை அப்படிங்கிறது ஆட்டுக்கு தனிப்பட்ட முறையில் வருது. அப்புறம் நச்சுயிரி வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது ஆட்டு அம்மை நோய் ஒன்று, அதுக்கடுத்தது நீல நாக்கு நோய் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு நச்சுயிரினால் வர்றது. நாக்கு நீல கலரில் பிளட் சர்க்குலேஷன், அதுக்கு ரத்த ஓட்டம் நின்று போகிறதுனால நாக்கு நீல நிறத்தில் மாறிடும், அதனால் அதுக்கு பேர் நீல நாக்கு நோய் அப்படின்னு பேரு. அப்புறம் அந்த வாய்க்கால் புண்ணோய், அதாவது கோமாரி நோய், இது நாலுமே நச்சுயிரி வகையில ஆட்டினங்களை தாக்கக்கூடியதுங்க. நுண்ணுயிரியில வந்து அடைப்பான் நோய் சொன்ன, தொண்டை அடைப்பான் நோய் சொன்ன, கருச்சிதைவு நோய் சொன்ன, இன்னொன்று துள்ளுமாரி நோய்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து மழைக்காலத்துக்கு முன்னாடி நோய் தாக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு நோயா இருக்குதுங்க. இப்ப இதுல வந்து ஆட்டினங்களுக்கு பொறுத்த வரையிலும் எல்லா தடுப்பூசியுமே வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை போடுற மாதிரி இருக்கும். அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம வந்து பாக்குறது வந்து அந்த துள்ளுமாரி நோய் அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை, ஆடு வந்து வழக்கத்தை விட அதிகமாக தீனி எடுத்துக்கிறதுனால அஜீரண கோளாறாக ஏற்படுறதுனால அந்த கிருமி நார்மலாகவே ஆட்டோட குடலில் இருக்கக்கூடிய ஒரு கிருமிகள் தான். நார்மலாக இருக்கிறவர்களும் அந்த கிருமி ஒன்றும் பண்ணாது. எப்போ மழைக்காலங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பசும்புல் நிறைய இருக்கும்போது அதை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரமாக சரியாக ஜீரணமாகாது, ரொம்ப நேரம் வந்து அந்த குடல்லையே வந்து தங்கியிருந்து ஒரு அஜீரண கோளாறு ஏற்படுத்தும் போது அந்த கிருமி அதிகமான ஒரு டாக்ஸின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டது. ஸோ அதுதான் வந்து துள்ளுமாரி நோய் அப்படிங்கிறது. இளம் குட்டிகளை அதிகமாக பாதிக்கும், பெரிய ஆட்டுகளையும் பாதிக்கும், பட் இளம் குட்டிகளை அதிகமாக பாதிக்கிறதுனால அதாவது 1.5 மாதத்துலேயே அந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்கலாம். அதே மாதிரி தொண்டை அடைப்பான் நோயும் வந்து எங்கே நோய் கிளர்ச்சி இருக்கோ அல்லது எங்கே நோய் தாக்கம் இருக்குதோ அந்த இடத்துல போட்டுக்கிட்டால் போதும். அடைப்பான் நோயாகட்டும், தொண்டை அடைப்பான் நோயாகட்டும், இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மண்டலத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். பட் ஆனால் இந்த கருச்சிதைவு நோயும் துள்ளுமாரி நோயும் கண்டிப்பாக போட்டுக்கிறது பரவாயில்ல. நுண்ணுயிரிகளை பொறுத்தவரைக்கும், நச்சுயிரியை பொறுத்தவரைக்கும் கோமாரி நோய் வாய்

0: வாய்க்கால் புண்ணோய் அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா அது ஆட்டுக்கு வந்துச்சுன்னா ஆட்டிலிருந்து மாட்டுக்கும் போவோம், மாட்டிலிருந்து பன்னிக்கும் போவோம். அப்படி போகிறதுனால நம்ம மாட்டில் இருந்தாலும் ஆட்டுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அந்த தடுப்பூசி போட்டுறதுங்கிறத பரவாயில்ல, 6 மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுக்கணும். ஆட்டுக்கொல்லி நோய்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நச்சுயிரி ஆட்டை பொறுத்த வரைக்கும். அது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒவ்வொரு வருஷமும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது, எவ்வளோதான் நம்ம தடுப்பூசி போட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும். அதனால் அதுக்கும் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். 3 to 4 மாதம் அந்த இடைவெளியில் ஒரு தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வருஷம் 1 முறை போடுற மாதிரி இருக்குங்க. அம்மை நோயும் அதே மாதிரி 3 to 6 மாதத்தில் போட்டுட்டு வருஷத்துக்கு 1 முறை போடுற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இது வரைக்கும் மாடு ஆடு அதுக்கு எந்தெந்த நேரத்தில் நச்சுயிரி நுண்ணுயிரி இப்போ போடணும் எல்லா விவரங்களும் சொல்லிட்டீங்க. இதை தாண்டி விவசாயிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வாய்ப்புண் நோய் வந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் மிளகு சீரகம் வெத்தலை முட்டையை சேர்த்துக்கிறாங்க கொடுக்குறாங்க. அது சரியா? அது ஓரளவு குணப்படுத்துமா? அது அறிவியல் முறையில் அது எப்படி பலனளிக்குது? ஏன்னா களத்தில் நீங்கள் வேலை செய்கிறோம், அதை சொல்லுங்க.
0: இல்லை இப்போ அது வந்து நாட்டு மருந்து முறையில் அது வந்து கொடுக்குறாங்க தான். என்ன சொல்கிறதுன்னா அது வந்து இந்த நச்சுயிரிக்கு தான் கொடுக்கணும் அல்லது இந்த நுண்ணுயிரிக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் அது. நம்ம கொடுக்கறது எடுத்துக்கிறது எல்லாமே இப்போ நம்ம தடுப்பூசி அப்படின்னு போடுறது வந்து அந்த தனிப்பட்ட முறையில் அந்த கிருமிக்கு எதிராக நம்ம வேலை செய்யறதுக்காக போடுறக்கூடிய தடுப்பூசி. அது கண்டிப்பாக போனால் அந்த நோய் கிருமியை அழிச்சிரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்த நாட்டு மருந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போடுறது வந்து இப்போ அந்த தனிப்பட்ட முறையில் கிருமியை தான் அழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஒன்று. தூண்டக்கூடிய ஒன்றுனா இப்போ நோய் கிருமி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட அந்த நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து அதை போய் தாக்கி பிடிச்சி அழிக்கணும். இது போய் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி மஞ்சளோ
1: முட்டை மிளகு அப்புறம் இதுவும் சேர்த்துக்கோங்க வெத்தலையும்
0: வெத்தலை எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள். இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட செல்களை வந்து தூண்டக்கூடிய பொருள்கள். இது கண்டிப்பாக இந்த தூண்டுதல் இருக்கும்போது அந்த செல்கள் வேகமாக நிறையா வளர்ச்சி அடையும், நோய் கிருமிகளை வந்து பிடிச்சி அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்துறதுனால தப்பு கிடையாது, அது முறையாக கரெக்டாக பயன்படுத்தி
1: தடுப்பூசியும் போட்டுக்குங்க.
0: தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதுதான் தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து அந்த நோய் கிருமிக்கான தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி, அது கண்டிப்பாக அழிச்சிரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது அந்த நோய் கிருமிக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது, வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டாக நமக்கு வேலை செய்யும் ஒழிய முழுவதுமாக நிரந்தரமாக இது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை மாட்டுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது அதனோட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். அது ஆனா முழுவதுமா கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க.
1: அதே போல நீ கால்ல கால் புண்ணெல்லாம் வருது இல்லைங்க கால்நடைகளுக்கு, அதுக்கெல்லாம் ஊர்ல வந்து இந்த மஞ்சள் எல்லாம் வச்சு
0: வைக்கிறாங்க.
1: ஐயா அப்புறம் நீங்க சொன்னீங்க அட்டவணை போட்டு இது வந்து ஜனவரி பிப்ரவரி அப்புறம் ஜூன் ஜூலை இதுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் போடுவாங்க, இங்கே மழைக்கு முன்னாடியே அக்டோபர் மாதத்தில் நீங்கள் கொடுக்கலாம்னு பல்வேறு நோய்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. நிறைய வச்சிருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு இரண்டு கால்நடைகளை வச்சுருக்கவங்க இது அவங்களுக்கெல்லாம் இது எப்படிங்க, அவங்க யாரை அணுகணும், எப்படி இதெல்லாம் போட்டுக்க முடியும்?
0: இல்லை இப்போ வந்து நிறைய கால்நடை மருத்துவமனைகள் நிறைய இடத்துல இருக்குது, கால்நடை மருத்துவர்களும் நிறையா இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பண்ணை வச்சுருக்கிறோம் அப்படி அல்லது ஒரு மாடு ஆடு வச்சுருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கான முறையா ஒரு பதிவேடு போட்டு நம்ம வந்து அதுக்கு என்ன செனவூசி எப்போ போட்டிருக்குது அல்லது தடுப்பூசி எப்போ போட்டிருக்குது எப்போ கண்ணு போட்டிருக்குது இதெல்லாம் நம்ம முறையா அந்த பதிவேட்டில் பதிவிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணையை வந்து மேற்கொண்டு வளர்த்துட்டு போறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களை அணுகி நீங்க ஒரு முறை இந்த மாதிரி தடுப்பூசி வந்து போடணும் அப்படின்னுட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர்றதுக்கு வந்து அவங்களே வந்து தடுப்பூசி வந்து போட்டுருவாங்க.
1: சரிங்க ஐயா, அப்புறம் தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் விவசாயிகள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: இப்போ தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கே தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து சளி பிடிச்சிருக்கக்கூடாது, வேறு எந்த நோய் தாக்கமும் இருக்கக்கூடாது, காய்ச்சல் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நல்லா உடம்பு வந்து நல்லா சத்தான உணவை தின்னு நல்லா நார்மலாக இருக்குது அப்படின்னா தான் அந்த எதிர்புரதம் உற்பத்தி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் மாடு ஆடு வந்து நல்லா உடல்நிலை எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் நல்லா அசைப்போட்டு நல்லா தேனி சாப்பிட்டு நல்லா இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா டிவார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குடற்புழு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம தடுப்பூசிக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த தடுப்பூசியோட செயல்படக்கூடிய தன்மை இன்னும் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த குடற்புழுக்களே வந்து பெரும்பாலான புரதத்தை வந்து எடுத்துக்கிறதுனால தடுப்பூசி உள்ள போய் செய்ய வேண்டிய அந்த நோய் எதிர்ப்பு புரதத்தை உற்பத்தி பண்றது அது தடுக்குது. அதனால ஒரு மாசத்துக்கு முன்னாடியாவது நீங்க குடற்புழு நீக்கம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா தடுப்பூசியோட செயல்பாடு கூடிய திறன் வந்து இன்னும் அதிகமா இருக்கும், அந்த புரதம் வந்து எதிர்ப்புறதும் நிறைய.

0: இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் காலையில் டைமில் தடுப்பூசி போட்டுக்கிறது பரவாயில்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அனிமல்களுக்கு. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கெட்ட கெட்ட நெருக்கம், இப்போ என்னென்னா அனிமலோட பாப்புலேஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதனால் ரொம்ப நெருக்கி நெருக்கி இது பண்ணாமல் நல்லா காற்றோட்டமாக இருக்கணும், நல்லா சத்தான ஒரு தீவனங்களை வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் பால் கறவை மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா, மடி காம்பை வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து பொதுவாக வந்து கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்திக்கணும். பால் கறவையாளராக இருந்தாலும் அவருடைய கைகளையும் வந்து கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணிக்கணும், தரைகளை சுத்தம் பண்ணிக்கணும். ரெண்டாவது, தீவனம் போடுற இடத்தையோ அல்லது அந்த தட்டு அல்லது அந்த தண்ணி கொடுக்கறதுலாம் வந்து சுண்ணாம்படிச்சு அப்பப்போ மாதத்துக்கு ஒரு முறை சுத்தம். இதெல்லாம் வந்து ஒரு பொது சுகாதாரமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒன்று. பட் இந்த பொது சுகாதாரம் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தடுப்பூசியோட செயல்படக்கூடிய திறனும் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான்.
1: சரி, தடுப்பூசி போட்ட பிற்பாடு எதுவும் கவனிச்சு பார்த்துக்கணும், என்ன பண்ணணும் ஏதாவது?
0: தடுப்பூசி போட்ட அன்னைக்கே வந்து மாட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாட்டுக்கு கொண்டுட்டு போறதோ அது வந்து வகையான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அது இப்படி இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு தடுப்பூசி வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரோம், நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 10 மாட்டுக்கு தான் இருக்குது, அந்த தடுப்பூசியோட அளவு வந்து ஒரு 50 மாட்டுக்கு போடக்கூடிய பாட்டிலா இருக்கு அப்படின்னா, சரி 10 ஊசி நம்ம போட்டுட்டோம், 10 மாட்டுக்கு போட்டுட்டோம் அப்படின்னு மீதி இருக்கக்கூடிய தடுப்பூசியை வச்சு அடுத்த தடவை 6 மாசம் கழிச்சு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு தடவை அந்த தடுப்பூசியை மிக்ஸ் பண்ணி ஓபன் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதோட அதை எடுத்துடணும், அது திரும்ப மறுபடியும் உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றுங்க.
1: ஐயா, இந்த தடுப்பூசி போடுறதுனால பால் உற்பத்தி எதுவும் குறையுமா, இல்லை அதே போல் ஆடுகளில் இறைச்சியான கூடுதல் திறன் குறையறதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டா?
0: என்னன்னா, இது பொதுவாகவே தடுப்பூசி போட்டுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறது பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சந்தேகம்.
1: நம்மளுக்கே இப்போ தடுப்பூசி போட்டால் அன்னைக்கு காய்ச்சல்,
0: அன்னைக்கு காய்ச்சல் இருக்கும். ஏன்னா அது தடுப்பூசி தடுப்பூசியை பொறுத்து இது மாறுங்க. அதாவது என்னன்னா, ஒரு சில தடுப்பூசி அந்த காய்ச்சல் வரும், ஒரு சில தடுப்பூசி வீக்கத்தை கொடுக்கும். இது என்னன்னா, தடுப்பூசி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான். நீங்க போட்டிருக்கிற தடுப்பூசி வேலை செய்யணும். ரெண்டாவது, நான் என்னன்னா, ஒரு தடுப்பூசி உள்ள போனதுக்கு அப்புறம் புரதத்தை உண்டு பண்ணுதுன்னு நான் சொன்னேன். இப்ப அந்த புரதத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப வேற வகையில இருக்கிற அந்த புரதத்தை இது எடுத்துக்குது. அதனால பால் உற்பத்திக்கான அந்த புரதம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுவதுமே குறையாதுன்னு சொல்லல, ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சிறிதளவே குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதோட இனப்பெருக்க இதுலயும் ஒரு சிறிதளவு குறைப்பு வாய்ப்பு இருக்குது. ஆனா இது வந்து குறிப்பிட்ட ஒரு 4-5 நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள சரியாகக்கூடிய ஒண்ணுதான். நம்ம அதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து தடுப்பூசி நம்ம போட்டுக்க மாட்டோம், பால் குறைஞ்சிருது அப்படின்னா, ஒருவேளை தடுப்பூசி போடாததால வர நோய் தாக்கத்தால வர அந்த இழப்புகளை நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இழப்பா இருக்கும். முழுவதுமே பால் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோய் தாக்கம் வந்தது. அதனால ஒரு சிறிதளவு ஒரு இழப்பு வர்றது அப்படிங்கறத வந்து நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க தடுப்பூசி போடும் போதே இந்த வைட்டமின் சி, செலினியம், அப்புறம் அதிகமாக புரதம் இருக்கக்கூடிய தீவனம் போடுறது, அப்புறம் லிவாமிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதிகமாக சேர்த்து நம்ம தடுப்பூசி கூட நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த புரத உற்பத்தி வந்து இன்னும் துரிதப்படுத்தப்படுகிறது. இன்னும் அதிகமாக புரத உற்பத்தி துரிதப்படுத்தப்படும் போது அந்த பால் உற்பத்தி குறையிறது நம்மளால தடுத்துட முடியும். ஸோ அதுக்காக தடுப்பூசி போடுறத நம்ம நிறுத்தக்கூடாது.
1: சரி ஐயா, இப்போ இது வரைக்கும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த தடுப்பூசியோட முக்கியத்துவம் என்ன, தடுப்பூசி ஏன் போடணும், அதனுடைய அட்டவணை, தடுப்பூசி போடாததுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு, கால்நடைகள்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் பரவும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இந்த நேரத்தில் தடுப்பூசியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லி.
0: 2019-20-21 காலகட்டத்தில இருந்து பக்கமா தான் பார்த்துட்டு கோவிட் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். நம்ம அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க, வந்தப்ப லாக்டவுன் போட்டாங்க, அதாவது யாரும் வெளியில போகக்கூடாது, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. நம்மளும் பார்த்துருக்கோம், வந்திருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, நீங்க கடந்த கால ஒரு 40-50 காலத்துக்கு முன்னாடியும் இப்பவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மனிதர்களுடைய தொகையா இருக்கட்டும் அல்லது விலங்கினங்களுடைய தொகையாக இருக்கட்டும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டோட நிலத்தோட பரப்பளவு அதே அளவு தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகையும் வந்து பல கோடி அதிகமாகிடுச்சு, அனிமல் கால்நடைகளோட எண்ணிக்கையும் பல கோடி அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கோ அல்லது கால்நடைகளுக்கு இருக்கிற அந்த நெருக்கம் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் தடுப்பூசியினோட முக்கியத்துவம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த மக்கள் நெருக்கமோ அல்லது கால்நடைகளோட நெருக்கமோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, ஒரு கால்நடைகளுக்கு நோய் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கால்நடைகளுக்கு நோய் தாக்கம் ஏற்படுது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதனால தான் இப்போ மனிதர்களுக்கு எப்படி நம்ம வந்து எல்லா வயதினரும் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி விலங்குகளுக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி 1 மாடு 2 மாடு இப்போலாம் நிறைய பேர் வந்து நிறைய பண்ணையாளர்கள் வந்து குறைஞ்சது 10 மாடு, ஒரு 10 ஆடு எல்லாமே ஒரு மிக்சடு ஃபார்மிங் தான் வச்சிருக்கிறாங்க, கலப்பு ஃபார்மிங் தான் வச்சிருக்கிறாங்க.

0: அதனால் நீ ஒரு மாட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பண்ணையில் இருக்கிற எல்லா மாட்டுக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்திய அரசில் வந்து இப்போ இந்த நோய் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகள் எல்லாம் வருஷ வருஷம் கணக்கிடுவாங்க. அப்படி கணக்கிடும் போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 10 to 20 விழுக்காடு வந்து இறப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நோய் தாக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 மாடு வச்சுருக்கிறீங்க, அதில் 2 மாடு இறந்து போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு,
1: வர்ற லாபம் எல்லாம் அதில் போயிடும்.
0: அதில் ஒரு மிகப்பெரிய இழப்பாயிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த ஆனால் தடுப்பூசிக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுறது, நம்ம தடுப்பூசியை பொதுவாக பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பார்க்குறோம். மொத்தமாக ஒரு 5 தடுப்பூசி போடுறீங்க ஒரு மாட்டுக்கு அப்படின்னா ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு மேலே செலவாகாது. ஒரு தடுப்பூசியினோட விலை 50 ரூபாய்க்கு மேலே போகாது. நீங்கள் 5 தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னா ஒரு 200 to 250 ரூபா ஆக போகுது. ஸோ நீங்கள் 10 மாட்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு 2000 ரூபா ஆக போகுது. அவ்வளோதான், வருஷத்துக்கு இவ்வளோ தான் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம். ஆனால் நோய் தாக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் மருத்துவ செலவு பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு நோய் தாக்கம் வந்திருக்கிறதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு மருந்து கொடுக்குறாங்க. அது நிறையா நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுத்து கொடுத்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நோய் கிருமி வந்து ஆன்டிபயாட்டிக்கு எதிராக வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்குது. நீங்கள் அதனால் அந்த ஆன்டிபயாட்டிக்கே வேலை செய்யாத போயிடுது. இப்போ பெரும்பாலுமே வந்து மடி நோய்க்கெல்லாம் இப்போலாம் வந்து எந்த மருந்து கொடுத்தாலும் வேலை செய்ய மாதிரியும் போயிடுது. ஏன்னா அந்த கிருமி வந்து எல்லா எதிர் அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துக்குமே எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்குச்சு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம தடுப்பூசியை முன்னாடியே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராமல் நம்ம தடுத்துட முடியுங்க.
1: சிறப்புங்க, நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப அழகாக விவரமாக சொன்னீங்க, நன்றி. இது குறித்து மேலும் ஏதாவது தடுப்பூசி போடணும், எந்த நேரத்தில் போடலாம் போட வேண்டாம் அப்படின்னு ஏதாவது நேயர்களுக்கு ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் ஆலோசனை பெறலாங்க?
0: 80 72 00 1491. திரும்ப சொல்கிறேங்க, 80 72 00 1491 அப்படிங்கிற தொலைபேசி எனக்கு கூப்பிடுங்க. நன்றி.

கால்நடை வளர்ப்புல பதிவேட்டின் அவசியம். கொட்டகை அமைப்பு நல்ல காற்றோட்டம் நிறைந்ததா இருக்கணும். சத்து மிகுந்த தீவனங்களை கொடுக்கணும். பொது சுகாதார முறைகளை சரியா கையாளணும். முக்கியமா நோய் வருவதற்கு முன் தடுப்பதே சிறந்த வழி அப்படிங்கிற அடிப்படையில தடுப்பூசி தான் ஒரே வழி அப்படின்னு தடுப்பூசியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி இதுவரைக்கும் பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள். நேரம் 8:00. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகுடன் புதுதில்லியில் இன்று விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தைகளில் இருதரப்பு உறவுகள் மற்றும் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மோட்டார் வாகனத்துறையில் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிமுறைகள் குறித்து இடம்பெற்றதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆளுமையை மேம்படுத்துவதிலும் நலத்திட்டங்கள் சிறப்பாக சென்றடைவதை உறுதி செய்வதிலும் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகளின் வாழ்வில் மாற்றங்கள் கொண்டுவர முடிந்ததாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் வலுவான நிதி மேலாண்மை பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் அதேவேளையில் விவசாயிகள், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வணிகர்கள், சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு ஆதரவு வழங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகின் மிக நம்பகத்தன்மை வாய்ந்த முதலீட்டு மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். அரசு அலுவலக மேற்கூரைகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகள் நிறுவும் பணிகளில் 80% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்விற்கு பின் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட பதிவில், 53,000-க்கும் அதிகமான அரசு அலுவலகங்களில்

சூரிய மின்சக்தி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகளாவிய நெருக்கடி மற்றும் நிலையற்ற பொருளாதார சூழலிலும் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வர்த்தக சந்தைகளில் இந்தியா சிறந்த நிலையில் இருப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி கூட்டத்தின் துவக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நம் நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளை உலகம் முழுதும் காட்சிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கனிம வள மேலாண்மையில் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக மாற்றும் வகையிலான செயல்முறைகள், சட்டவிரோத கனிமங்கள் கடத்தல் தடுப்பு, கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், வாடிப்பட்டி, ஒத்தக்கடை, திருமங்கலம் உள்ளிட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அலுவலக அடிப்படை வசதிகளை பார்வையிட்ட அவர் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். பத்திரப்பதிவிற்கு லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்று கூறினார். ஆவணப்பதிவுகளை உடனடியாக முடித்து அன்றைய தினமே உரிய நபர்களிடம் பத்திரங்களை ஒப்படைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வேலூர், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, தஞ்சாவூர் மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது குறித்து நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதேபோல் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், வனம், தொல்லியல் துறைகள் சார்ந்த பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களும் இன்று நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் நல மாணாக்கருக்கான விடுதிகளில் சேர பள்ளி மாணாக்கர் வரும் 18ஆம் தேதி வரையிலும், கல்லூரி மாணாக்கர் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் குறும்பேரி ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நாற்றங்கால் பண்ணை வளர்த்தல் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிநவீன தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நவீன உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், பழனியிலிருந்து திருச்சிக்கு ரயில்களை இயக்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் இப்பகுதியில் போக்குவரத்து சீராகும் என்றும், ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று முன்னேறியது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மகளிர் அரையிறுதியில் இந்தியா நாளை சீனாவுடன் மோதுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இசைக்கு வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க. சில குரல்களுக்கு மறைவும் கிடையாது. காலம் கடந்து போனாலும் காத்துல இன்னமும் இனிமையா ஒழிச்சிட்டு இருக்கிற அந்த மாய குரல்

0: ஒரு பாடகரோட குரல் மட்டும் இல்லாம கோடான கோடி இதயங்களோட உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த ஒரு இசை மூச்சு, காதல சொல்ல தெரியாதவங்களுக்கு கூட காதல கத்து கொடுத்த ஒரு குரல், சோகம் தாங்க முடியாத மனங்களுக்கு ஆறுதலா மாறிய ஒரு குரல், சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் போது புன்னகையா ஒளிச்ச ஒரு குரல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: நிச்சயமா அபி, சினிமாவில் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய்னு வரிசையாக மூன்று எழுத்து பேர் கொண்ட சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் சினிமா பாட்டு உலகம்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு மூன்று எழுத்து சூப்பர் ஸ்டார் தான், அது இன்றும் என்றும் என்றென்றும் நம்ம எஸ்பிபி சார் தான்.
0: ஓகே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியா இது, நினைவெல்லாம் எஸ்பிபி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறோம். இது நினைவெல்லாம் எஸ்பிபி, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம.
1: அதாவது கேஜிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா தனக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்து முகமது ராஃபி, பிரபல ஹிந்தி திரைப்பாடுகிறவர் முகமது ராஃபிங்கிறவர், அவரை வந்து தனக்கு ரோல் மாடலாக வந்து சொல்லுவார் ஜெயஸ்தாஸ். ஆனால் எஸ்பிபி பார்த்தீங்கன்னா முகமது ராஃபி மட்டும் இல்லாமல் கண்டசாலா, அந்த பழம்பெரும் திரைப்பட பாடகர் இருக்கார் இல்லையா, தெலுங்கு பாடகர், அவரை வந்து தன்னோட இன்ஸ்பிரேஷனாக சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் அதாவது எஸ்பிபியோட அந்த ஆரம்ப கால தொடக்க கால தமிழ் பாடல்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கண்டசாலோட தாக்கம் தெரியும். இந்த 1000 நிலவேவா, அவள் ஒரு நவரச நாடகம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்,
0: பாட போறீங்கன்னு நினைச்சேன் இல்லையா.
1: இல்ல இல்ல, அப்புறம் பார்த்தோம்னா அன்பு வந்தது என்னை ஆள வந்தது அப்படின்னு ஒரு பாட்டுக்கும், இதுலாம் பாத்தீங்கன்னா கண்டசாலா அப்படியே கொஞ்சம் சின்ன பையனா மாறி பாடினாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும். அது எஸ்பிபி வந்தா அப்படி நினைப்போம். அது பாத்தீங்கன்னா எஸ்பிபியும் தன்னோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி.
0: இப்ப நீங்க அடிமை பெண் பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, என்னன்னா அடிமை பெண் திரைப்படத்துல முதல்ல வந்து அவருக்கு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை பாடல் தான் வந்து முதல்ல பாடி இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டா வேற ஒரு பாடல் தான் இருந்திருக்கு. தாய் இல்லாமல் நான் இல்லையே வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்லோ வெர்ஷன்ல வேற ஒரு பாடலா இருந்திருக்கு. இது வந்து எம்ஜிஆரோட அந்த ஸ்பீடுக்கு இந்த பாட்டு பத்தல அப்படின்னு சொல்லிதான் தாய் இல்லாமல் நாளே வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. அதையும் வந்து எஸ்பிபி தான் முதல்ல பாடி இருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமும் என்னன்னா இது வந்து அவரோட பிச்சுக்கு வந்து சரியா வரல அப்படின்றதுக்காக, ஏன்னா டிஎம்எஸ் சாரோட பிச் வந்து வேற லெவல்ல இருக்கும், ஹை லெவல்ல இருக்கும், அதனால அந்த பாட்டை மாத்தி இருக்கிறாங்க. ஆனா இது ரெண்டையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு வந்து கிடைச்ச ஒரு பாடல் தான் வந்து அடிமை பெண்ல 1000 நிலவேவா திரைப்பாடல் பாடல். அவருக்கு வந்து அந்த ஒரு பாடல் போதும் இல்லையா, அவர் எந்த நேரத்துல அதை ஆரம்பிச்சாரோ தெரியல, அவருக்காகவே நிலவு பாடல்கள்லாம் வரிசை கட்டி
1: பாடும் பாலுன்னு கூட அவரை சொல்ற மாதிரி நிலவு பாட்டுக்கு பாலுதான்
0: அப்படி வந்து கோடி கணக்குல அப்படி ஆணி வகுத்து நின்றுச்சு. நேர்களே, நீங்களுமே கூட வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை நீங்க வந்து சொல்லலாம். ஏன் அந்த பாடல் பிடிக்கும், எந்த எந்த ஒரு காரணம் இருக்கும்ல, அதையும் சேர்த்து வந்து நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். 938 546 102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு.

0: நட்சத்திரங்கள் வானத்துல மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல மனிதரா கூட வந்து உருப்பெற்று வரும். அது இசையா வாழ்ந்து நினைவா நிலைத்த ஒரு நட்சத்திரம் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல.
1: அதாவது அபி, டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி, சிவாஜிக்கு ஒரு மாதிரி, ஜெய்சங்கருக்கு ஒரு மாதிரி, ஏன் நாகேஷ்க்கு கூட அந்த குரல் பாவங்களை எல்லாம் மாற்றி பாடுவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்பிபியும் ரஜினிக்கு ஸ்டைலாக, கமலுக்கு அப்படி, கமலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ரொமான்டிக்காக, விஜயகாந்துக்கு அப்படி மிடுக்காக பாடுவார், கொஞ்சம் அலட்டலாகவும் இருக்கும். அதே மாதிரி ரஜினியோ இல்லை விஜயகாந்தோ கமலே அப்படியே சொந்தமாக பாடுற மாதிரி நமக்கு தோணும். அந்த இடத்துல எஸ்பிபி இருக்க மாட்டார், அவரே கதாநாயகனோட கதாநாயகனா மாறிடுவாரு. அந்த காலத்துல அவர் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன், தேங்காய் ஸ்ரீனிவாசன் இவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணியும் பாடியிருக்காரு. அந்த பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே ஒரு பாட்டு
0: நல்லா இருக்கும்,
1: எஸ்பிபி தானா அப்படின்னு நமக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகி பாடுற ஒரு திறமைசாலி தான் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
0: நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒருவேளை அந்த ஆன் ஸ்கிரீன்ல பாத்துட்டே பாடும்போது எஸ்பிபி தெரிய மாட்டாரு, அந்த சிங்கர் தான் தெரிவாங்க. அது ஒருவேளை நீங்க ஆன் ஸ்கிரீன் இல்லாம நீங்க ரேடியோல கேக்குறீங்க இல்ல ஒரு ஹெட்செட்ல கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா யாருக்காக அவர் இந்த பாட்டு பாடி இருப்பாரு அப்படின்றத கண்டிப்பா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அப்படிதான் இப்ப வந்து ஒரு நேயர் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு பாடல் விரும்பிகள் அனைவரும் ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குகிறார்கள் என்றால் அது எஸ்பிபி மற்றும் இளையராஜா அவர்களால் தான் அப்படின்னு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே வந்து அவருக்கு பிடிச்ச பாடல் என்னன்னா, கேளடி கண்மணி படத்துலேருந்து மூச்சு விடாமல் பாடுவார்ல அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரம்பலூர்லேருந்து யூஜின் அவங்க வந்து,
1: அதாவது யூஜின் சொல்லியிருக்காரு மூச்சு விடாமல் பாடுறாருன்னு. அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக பாட்டு அந்த மூச்சு விடாமல் பாடி நிறுத்திட்டு பெரிய மூச்சு விடுவார் பாருங்க, அதையே நம்ம ரசிச்சிருக்கோம்.
0: கண்டிப்பாக அந்த பாட்டோட ரெக்கார்டிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வசந்த் சார் வந்து எப்படி பிளான் பண்ணாருன்னா, முழுசாக முழு ஒரு பாடலுமே வந்து மூச்சு விடாமல் பாட வைக்கலாமான்னு சொன்னாராம். அப்ப வந்து நம்ம எஸ்பிபி சார் தான் வந்து எப்பயுமே ஜாலியா வேடிக்கையா பேசக்கூடிய ஒருத்தர்ல, மூச்சு விடாம 4 நிமிஷம் பாடிடுவேன், ஆனா படத்தை யார வச்சு முடிப்பேன், அப்புறம் நான் என்ன மூச்சு விடுறதுக்கு இருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாராம். ஆனா அது மட்டும் இல்ல, அவரே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ஒத்துப்பாங்க. நான் வந்து முழுசா மூச்சு விடாம அப்படிலாம் நான் பாடல, டெக்னிக்கல் டீம் தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துதான் பாடினேன், அது வந்து நம்ம இன்ஜினியர்ஸோட வேலைதான் அது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு.
1: தன்னடக்கமா அப்படி சொல்றாரு. அந்த பாட்டு உண்மையிலே லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண பாட்டு மாதிரி இருக்காது, நிறைய செந்தமிழ் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த முத்து மணி ரத்தினங்களும் அதெல்லாம் தமிழை சரியாவும் உச்சரிக்கணும், அப்படியே அந்த உணர்ச்சியாவும் பாடணும். இதெல்லாம் எஸ்பிபிக்கு சாதாரண வேலை தானே.
0: ஆமா, அது மட்டுமா, இந்த ஒரு பாட்டு மட்டுமா? அமர்கலத்திலயும் வந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டனும் அதே மாதிரிதான், மூச்சு விடாம தான் அந்த அளவுக்கு பாடியிருப்பாரு. நேர்களே, இப்ப யூஜன் சொன்ன மாதிரி நீங்களுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்

0: என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்க அனுப்பலாம்.
1: 9385461 இது திருச்சி வானொலியோட வாட்ஸ்அப் ஏன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் அப்படியே அழகாக தட்டி விடுங்க.

0: எஸ்பிபி அவர்கள் வந்து எவ்வளோ எளிமையானவர் அப்படின்றதுக்கு, எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு பாடல் வாய்ப்பு வருதுன்னா, இப்போ தான் முதல் முதல்ல ஒரு பாடகர் பாடப்போனால் எப்படி பாடுவாரோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த மரியாதையும் பணிவோடையும் வந்து போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கும் எல்லாத்தோட இதயங்கள்லையும் அவர் நிறைஞ்சு இருக்கிறாரு இல்லையா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நினைவெல்லாம் எஸ்பிபி.
1: எல்லா பிளேபேக் சிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மேடை பாடல்களும் பாடி ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இதுலேயும் எஸ்பிபி கொஞ்சம் வித்தியாசமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க.

0: எப்படின்னா லைவ்ல பாடுறப்ப பார்த்தீங்கன்னா பாட்டோட அந்த ஒரிஜினல் சங்கதிகளை கொஞ்சம் லைட்டாக மாற்றி மாற்றி பாடுவார். அதுவே கேட்க நல்லா தான்
1: நல்லா
0: இருக்கும்.
1: இருக்கும்.
0: ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நேர்முகத்தில் கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் லைவாக தான் இருக்கணும், ஏற்கனவே செட் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா வாய் அசைக்கிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லக்கூடாது
1: நினைச்சிடக்கூடாது
0: அப்படின்னு சொல்லுவாரா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டை அப்படி தான் பாடணும்னு இல்லை, இப்படியும் பாடலாம்ல அப்படின்னு அந்த நிமிஷத்தில் தனக்கு எப்படி தோணுதோ அப்படி பாடி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறதா அவர் ஒரு நேர்முகத்தில் சொல்லியிருக்காரு.
1: அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேயர்கள் வந்து நிறைய பேர் அனுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. இனிய இரவு வணக்கம், எஸ்பிபி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆரம்பித்து, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து இந்த சந்தோஷம் சந்தோஷம் யூத் படத்தில் உள்ள அந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளாக இருக்கும். அது அது அவர் குரலில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமும் எங்களுக்கு வந்து கொடுக்குது.
0: ஒவ்வொரு தடவை கேட்குறப்பையும் ஒவ்வொரு விதமான உற்சாகம் வரும்
1: அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படிங்கிறத குறிப்பிட மறந்துட்டாங்க.
0: அது இப்போ திருச்சி ராம்ஜி நகர்லேருந்து கூட ஸ்ரீனிவாசன் அவர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இசையமைப்பாளர், தட்சிணாமூர்த்தி இசையமைப்பில் அந்த நந்தா எண்ணிலா நம்ம வானொலியில் திருச்சி வானொலியில் பொன்மாலைகளில் பல நேரங்களில் அந்த பாடல்கள் இருக்கும்.
1: காலை மலர்லையும் அந்த பாடல் வந்து
0: இருக்கும், இருக்கும் எல்லா நேரத்துக்கும் உகந்த பாடல் போல இருக்கு. நிலா காலையிலயும் இருக்கு இல்லையா?
1: இருக்கலாம், தப்பு இல்லையே. அவர் பாடும்போது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம், மத்தியானத்துல கூட வரலாம், தப்பு இல்லை.
0: அது வந்து நந்தா நிலா, அது பாத்தீங்கன்னா அந்த குரல்ல ஒரு குழைவு, அந்த உருக்கம், அந்த மேல் ஸ்தாயி போறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கீழ்ஸ்தாயில் இறங்கி பாடுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதுனா எஸ்பிபியோட குரலில் பார்த்தோம்னா ஜென்ரலாக பாட்டு அப்படியே அந்த பாட்டில் அவர் குரல் அப்படியே நின்று அப்படியே சதிராடும்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த கர்நாடிக் ஸ்வரங்கள்லாம் பாடுறப்ப அப்படியே தெரிக்கும். அப்படியே தெலுங்கில் சங்கராபரணம்லாம் பாடினீங்கன்னா, அப்புறம் நம்ம இங்கே நம்ம காதல் ஓவியத்தில் இளையராஜா நிறைய பாடல்கள் கொடுத்துருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்தாள் மகாலட்சுமி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வரங்கள்லாம் அப்படியே ஜதிகள்லாம் அப்படியே சும்மா அப்படியே பயங்கரமாக தெரிக்கும்.
1: முறையாக இசை கத்துக்காதப்பவே வந்து இந்த அளவுக்கு, அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க
0: ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கூட தன்னடக்கம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜானகி அம்மா கூட அது மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கல, எங்கள் வீட்டில் அக்கா வந்து கற்றுக்க போகிறப்ப தான் நான் போனேன் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க தன்னடக்கத்துக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு அந்த நாலேஜ் இல்லாமல் எப்படி இப்படிலாம் பாட முடியும்?
1: ஆனால் அவர் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கும் போது, யாராவது ஒருத்தர் புதுசாக புது பாடகராக இருப்பாங்கல்ல, புது பாடகர் பாடும்போது கூட நான் சில நேரம் இது என்ன ராகத்தில் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, உடனே பார்த்தியா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் எப்படி என்ன கேட்குறாரு அப்படின்னு அவங்க நினச்சிக்கலாம். ஆனால் நிஜமாக அப்படி கிடையாது, எனக்கு உண்மையிலேயே அந்த ராகம் தெரியலனா தான் நான் அதை கேட்பேன். என்னால் வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீ இப்படி கொஞ்சம் உணர்வு கொடுத்து பாடியிருக்கலாம், இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலான்றது தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர, கொஞ்சம் மேலே போயிருக்கலாம், கீழே இறங்கியிருக்கலாம், இந்த ராகத்தில் போய் அந்த ராகத்தில் வந்து அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது அப்படின்றது வந்து ஒரு இன்டர்வியூவில்
0: எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கவிஞர் வாலி கூட எஸ்பிபி பற்றி சொல்வாரு, எஸ்பிபியோட இசையில கனம் உண்டு, ஏன் அவரோட உடல்ல கூட கனம் உண்டு, அவர் தலையில கனவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு.
1: குழந்தை மாதிரி இல்ல, ஒரு குழந்தைய பார்த்தாலும் குழந்தையா தான் இருப்பாரு, வயசானவங்களை பார்த்தாலும் குழந்தையா தான் இருப்பாரு, எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த அளவுக்கு இனிமையா பழகக்கூடியவர். நந்தா என்னிலா நீங்க சொல்லும் போது, ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு குட்டி பாப்பா வந்து அந்த பாட்டு பாடினாங்க. அப்போ வந்து அவர் சொன்னாரு, அந்த குட்டி பாப்பான்லாம் கூட பாக்கல, அதை வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சி அவர் சொன்னாரு, ஏ இந்த பாட்டு வந்து எங்க போச்சுன்னு நான் மறந்திருந்தேன், இனிமே நான் என்னோட கான்செர்ட்ல கண்டிப்பா இந்த பாடலை வந்து நான் பாடுவேன் அப்படின்னு அந்த பாப்பா கிட்டே சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வந்து அதை பண்ணாரு. ஸோ நேர்களே, இதே மாதிரி உங்களோட மனசுக்கு நெருக்கமான எஸ்பிபி அவர்களுடைய பாடலை நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சேர்த்து 9038 546 102 1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு

0: நடக்கும் குயில் சின்ன சின்ன சந்தத்தில் அந்தி போர் நடத்தும் செங்கமலம் சிரிக்குது சங்கமத்தை நினைக்குது
1: செங்கமலம் மட்டுமா சிரிக்குது கேட்டுட்டு இருக்கிற நம்மளாமும் சிரிக்கதான் செய்யறோம்
2: நிச்சயமா. அதாவது பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம சிரிக்கிறதுலயும் போட்டி ரெண்டு பேருக்கும்.
1: அப்படிதான் எனக்கு சில பேரு இந்த பாடலை கேட்கும் போது இந்த சிரிக்கிற போர்ஷன் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு அந்த பழக்கம் உண்டு, எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த சிரிக்கிற போர்ஷன் அவரு கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ் அதிகமா பண்ணிருக்கிறதெல்லாம் வந்து ரீவைண்ட் பண்ணி கேட்போம் தெரியுமா. திரும்ப திரும்ப 10 செகண்ட் ஓட்டி ஓட்டி திரும்ப ஐயோ அழகா இருக்கு அவர் சிரிக்கிறது அப்படின்ற
2: மாதிரி சிரிக்கணுமே சிரிக்காம இயல்பா சிரிப்பாரு. அந்த சிறிய பறவை அந்த பாட்டுல கூட கடைசியா சிரிப்பாரு பாருங்க, அது பயங்கர ரொமான்டிக் சிரிப்புல கமலஹாசனுக்காக அவர் சிரிச்சது. கமலஹாசனே இப்படி இப்படி அவரு தாடையில இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படி சிரிப்பாரு அந்த பாட்டுல. இது யாரு, இது எஸ்பிபியா இல்ல கமல்ஹாசனா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டோட அந்த ஒரு ரெண்டு பேருமே அழகு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸ் அந்த செட்டப், அந்த மூணு விதமான இது வரும், ஒரு அது என்ன சூஃபி இது மாதிரி ஒரு இது வரும், அப்புறம் ஒரு பிரான்ஸ் இது மாதிரி ஒன்று காமிப்பாங்க, அப்புறம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு பாட்டு வரும். அந்த மூணு செக்மெண்ட்டும் அந்த இதில் வரும், அது ஒரு ஃபியூஷன், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதில் எஸ்பிபியும் அந்த ஜானகியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா புரிந்து விளையாட்டு இருக்கலாம்.
1: சரி, எனக்கு இப்ப நீங்க இதை சொல்லும் போது நீங்க எஸ்பிபி ஜானகியோட காம்பினேஷன் கொஞ்சம் இந்த பாட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம பேசணும்ல, எஸ்பிபி ஜானகியோட காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, அது தாண்டி வேற யாரோட பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: சொல்லவே முடியாது. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்தவரையிலும் உப்பு மாதிரி எந்த இதுல போட்டாலும் அது வந்து ருசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் நமக்கு வந்து அதாவது டிஎம்

0: சுசீலா சொல்ற மாதிரி நம்ம இப்ப நம்ம ஒரு அறிவிப்பாளரா பாத்தீங்கன்னா பாடல்கள்னு வந்துட்டா எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகின் அப்படியே வந்துடும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு
1: காம்பினேஷன் பாடல்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி
0: இருக்காங்க. எஸ்பிபி வாணிஜெயராம் அது ஒரு ஜேர்னல், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். மாலை வெயில் மாதிரி
1: எதிர்பார்த்துட்டு
0: இருக்கேன் பாடல்கள்ல. நான் ஆரம்ப காலங்கள்ல இந்த இசை தட்டுகள் கேசட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மியூசிக் சென்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா எஸ்பிபி ஜானகி எஸ்பிபி ஜானகின் இருக்கும். ஒரு 90 அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பிபி சித்ரா எஸ்பிபி சித்ரான்னு அவ்வளவு சாங்ஸ் இருக்கும். எந்த சாங் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் என்ன பாடல்கள்னு சொல்ல முடியாது. அதாவது இளையராஜா மட்டும் இல்லாமல் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்லேயும் ரெண்டு பேரும் பாடின பாடல்கள் வந்து இப்படி

0: மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்லேயும் ரெண்டு பேரும் பாடின பாடல்கள் வந்து இப்படி இப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம பொன்மாலையில் கூட இன்றைக்கி ஒரு பாடல் பண்ணது, ஒரு காதல் தேவதை. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாடினாங்களா இல்லை கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த ரொம்ப இயல்பாக பாடுவாங்க. எஸ்பிபியும் சித்ராவும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்காது, அப்படியே ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும். 90களில் அது ஒரு சுகம்.
1: எனக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த சுஜாதா அப்புறம் அனுராதா இவங்க
0: கூட பாடுறதுலாம்
1: வந்து ரெண்டு பேருமே வந்து நேயர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க
0: பாத்தீங்கன்னா, இது குளித்தலையில இருந்து ஜார்ஜ் ஸ்டீபன்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட சேர்ந்து திருச்சி வானொலியோட சேர்ந்து நானும் வந்து பிறந்த நாள் வந்து கொண்டாடுறேன் எஸ்பிபி சாருக்கு வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பயணங்கள் முடிவதில்லை அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளி, அவர் வந்து ஒரு இருமல், அந்த இருமலில் பாதிக்கப்பட்டவர், இந்த இருமலை எப்படி அந்த ஸ்வரங்களுக்குள்ளே கொண்டு வர, அதை இளையராஜா மியூசிக்கில் பயங்கர கண்டிப்பாக இருப்பார்னு சொல்லுவாங்க கம்போஸ் டைமில். அதனால் எப்படி வந்து இருமலை வந்து ஸ்வரம் பிடிச்சார் அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம எப்படி இந்த மூச்சு விடுறதை ரசித்தோமோ அது மாதிரி இருமலையும் அந்த காலத்தில் 80களில் ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல் ஒரு உதாரணம்னு அவர் சொல்லியிருக்காரு. குளித்தலை ஜார்ஜ் ஸ்டீபன்சன்.
1: இருமல் மட்டும் இல்லை, அதாவது அந்த கதாநாயகன் என்ன பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய குரலை வந்து
0: நிச்சயமாக. இப்போ நம்ம வந்து நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜிக்கு எத்தனையோ பாடல்களை எஸ்பிபி வந்து பாடியிருக்காரு. அவரோட பையன் பிரபுவுக்கும் ஏராளமாக பாடியிருக்காரு. நடிகர் முத்துராமனுக்கும் பாடியிருக்காரு. அவரோட பிள்ளை கார்த்திக்கும் அவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு. சிவகுமார் தொடங்கி சூர்யா வரைக்குமே எஸ்பிபி. எம்மா எம்மா காதல் பண்ணம்மா சூர்யாவுக்கு தானே அது பாடினது.
1: கார்த்திக்கும் பாடியிருக்காரு தேவ படத்துல, கார்த்திக்கும்
0: பாடியிருக்காரு. அப்புறம் நம்ம அஜித், விஜய், பிரசாந்த், தனுஷ், அப்பாஸ், குணால் எல்லாத்துக்குமே பாடுவாரு.
1: இப்ப நீங்க வந்து ஹீரோஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப மியூசிக் டைரக்டர்ல பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தொடங்கி இன்னைக்கு அனிருத் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பாடல் பாடியிருக்காரு. எந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் அவரை தவிர்த்திருக்கவே முடியாது, கண்டிப்பா அவரை கூப்பிட்டுதான் இருக்கணும். என்ன ஒரு சின்ன வருத்தம், எனக்கு வந்து சாய பயங்கர் மியூசிக்ல கூட அவர் பாடியிருக்கலாமே.
0: ஆனா எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு அதுலயுமே, சாய பயங்கரோட அம்மாவோட பாடியிருக்காரு, ஹரிணியோட
1: அம்மா பாடியிருக்காரு.
0: அழகான ராட்சசியே, எப்படி அழகான பாடல் பாருங்க அது.
1: ஆமா கண்டிப்பா, அவர் வெறும் பாடகர் மட்டும் கிடையாது, ஒரு இசையமைப்பாளர், பின்னணி குரல் கொடுப்பார், டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் ரொம்ப அழகான டப்பிங் ஆர்டிஸ்ட், முக்கியமா தெலுங்குல கமலுக்கு ஆஸ்தான வந்து குரல் கொடுக்கிறவர்.
0: கமல் வாய்ஸ் தான், கமலுக்கு வந்து எஸ்பிபி வாய்ஸ் தான் தெலுங்குல.
1: ஆமா, சோ இப்ப அவருடைய இசையில சிகரம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.
0: பாட கேட்போம்.

0: தலைமுறைகள் தாண்டியும் எல்லாரோட மனசுலயும் இன்னமும் நின்றுட்டு இருக்கிற எஸ்பிபி அவர்களை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நினைவெல்லாம் எஸ்பிபி, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக கீழாண்டார் விதி சண்முகம் ராஜலட்சுமி அவர் சொல்லியிருக்காங்க, எஸ்பிபி வந்து பாடல்களை கேட்குறது ஒரு சந்தோஷம், அவரை பற்றி நம்ம மணிக்கணக்காக பேசுறது அதை விட சந்தோஷம், நீங்கள்லாம் பேசி பேசி நாங்கள் கேட்குறது அதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஜேனர் தான், அந்த ஆடி மாதம் காத்தடிக்க அப்படிங்கிற பாட்டு ஒன்று 80களில் வந்தது இல்லையா, அதை வந்து ரொம்ப வித்தியாசமாக பாடியிருப்பார். அந்த குரலை கூட கொஞ்சம் லைட்டாக மாற்றியும் பாடுவார்.
0: அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த தொண்டை நார்மல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். நான் குரலை பார்த்து, ஆனால் சில நேரம் என்னன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பாடக்கூடியவர். ஏமாற்றத்தையே கொடுக்காத ஒரே ஒரு நடிகர் யாரு அப்படின்னா கமல்ஹாசன் தான். நான் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா பாடுறோம் அதை விட பல மடங்கு அவரு அங்க ஆன் ஸ்கிரீன்ல கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க.
1: ஆமா நிச்சயமா, அது எப்படி சிவாஜி கூட சொல்லுவாரா, டிஎம்எஸ் வந்து ஒரு பாட்டு பாடிட்டார்னா இவருக்கு ரொம்ப எளிதா இருக்குமா நடிக்கிறது, ஏன்னா கிட்டத்தட்ட 50% வந்து அங்கே வந்துருச்சு, 50% கொடுத்தா போதும் அப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டது நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கான், அவரே சொல்லியிருக்காரு எப்படின்னா அந்த பொட்டு வைத்த முகமோ அந்த பாட்டுக்கு, அப்புறம் யமுனா நதி எங்கே, இந்த பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன இன்னும் கொஞ்சம் இளமையாக காமிச்சிக்கிட்டு அந்த பாடல் வரிகளை வாயாசைச்சேன். ஆனால் படத்துல பாக்குறப்ப தான் தெரியுது அவருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு குறைஞ்ச மாதிரி இருந்ததான். சோ எஸ்பிபியோட வாய்ஸும் தனக்கு வந்து பொருந்தி போனதுல அவருக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா வேற பாடகர்கள் யாரும் தனக்கு பாட வேண்டாம், டிஎம்எஸ் பாடினா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லு கால

0: காலத்தோட கட்டாயம் இல்லாமல் எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல் வந்து தனக்கு ரொம்ப பொருந்தி போனது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க சொன்னோன்னே.
1: அதே மாதிரி இந்த குருவாயூரப்பா பாடல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, அந்த அந்த ஒரு வரிக்கு அந்த மூணு இடத்துல வர இடத்துல மூணு இடத்துலயும் வேற வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்திருப்பாரு.
0: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன அப்படிங்கிறது,
1: அப்படி ரெண்டு தடவை வைப்ரேட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா இந்த பாடம் முடிஞ்சா அப்புறம் எல்லாரும் ரேடியோ ஆஃப் பண்ணிருவாங்க, அதனால அந்த முயற்சி மட்டும் நான் எடுக்க. அவரே வந்து பாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணு. நம்ம இளையராஜா சாருக்கும் நம்ம அப்படிதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து 52 வாரங்கள்ல 57 பாடல்கள், 57 படங்கள் அவர் வந்து பண்ணிருக்கிறாரு. ஒரு பாடலா இருந்தா கூட ஒரு 5 பாடலா தான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு படத்துக்கு முழுநீள படத்துக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் செஞ்ச மாதிரியே இவரும் வந்து பாத்தீங்கன்னா கன்னட இசையமைப்பாளர் உபேந்திரகுமார் இருக்காரு இல்லையா, அவரோட இசையில 12 மணி நேரத்துல 21 பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி தெலுங்குலயும் வந்து அந்த மாதிரி பாடல்கள் பாடியிருக்கிறாரு. தமிழ்ல 16 பாடல்களுக்கு மேல ஒரே நாள்ல வந்து பாடியிருக்கிறாரு. இன்னொரு ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீக்கெண்ட் ஆனா ஊருக்கு போவோம்ல, அந்த மாதிரி இந்த சண்டே ஆனா பெங்களூர் போனா அந்த ஒரு நாள் அந்த ஒரு நைட்டுக்குள்ளார எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வந்துருவாங்களா, டம்மி போட்டு பாடுவாங்கல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணி இவர் பாடிட்டு வருவாராம். அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய
0: நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நீங்க அந்த குருவாயூரப்பா சொன்னோட எனக்கு திடீர்னு இந்த பணிவிடும் மலர்வனம் அந்த பாடல் ஞாபகம் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா பாடலோட ஓபனிங் அப்புறம் பாட்டு இடையில வருது, க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு டச் கொடுப்பாரு, இந்த பனி வீடும் மலர் வனம் பனி வீடும் அதுவே ஒரு 4-5 விதமா சொல்லிட்டு முடிப்பாரு. நமக்கு அந்த பாட்டோட நிறைவை அதை கேட்கிறவர் கேட்டாதான் நமக்கு வந்து 100% திருப்தி வரும். திடீர் நம்ம இங்கே பிளே பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா பனிவிடு மலர்வனம் பாடத்தை வந்து அந்த நமக்கு ரிலேயில் கட்டாகாத அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு அதை ரொம்ப பர்ஃபெக்டான பாட்டு, பர்ஃபெக்டாக பாடியிருப்பார்.
1: அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டில் நம்ம வந்து இதை அவாய்டே பண்ண முடியாது அப்படின்றது வந்து சத்யால வலையோசை பாடல், லதா மங்கேஷ்கர் அம்மாவோட சேர்ந்து அவங்க பாடினது. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் ஆன டைம்ல லதா மங்கேஷ்கர் அம்மா வந்து வேற ஏதோ ஒரு பாடலுக்காக சென்னை வந்திருக்காங்க. எப்படி வந்து இங்க இருந்து நம்ம எஸ்பிபி சார் அங்க போய் பாடும் போது அவங்க வந்து ப்ரொனன்சியேஷன் கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி தமிழ் உச்சரிப்பை வந்து எஸ்பிபி சார் தான் லதா மங்கேஷ்கர் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த பாடலை வந்து
0: நிறைய அந்த பாடலை பத்தி ஒரு தகவல் என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி மொழி தமிழ் மொழியில பாடுறாங்க அப்படிங்கறதுனால வாலி தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாரு. அவர் என்னன்னா ரெட்டை கிளவிலே எழுதிட்டாராம், ஈஸியா அப்படின்னு வர்றதுனால அவங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு போச்சா. அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா ஹெட்போன்ல கேட்கவே முடியாது, கேட்டோம்னா நமக்கு பயங்கரமா இதா இருக்கும். ஏன்னா எஸ்பிபி வந்து காதுல வந்து குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்கும், அவ்வளவு சூப்பரா பர்ஃபெக்டா அந்த பாட்டு இருக்கும்.
1: முக்கால்வாசி பாடல் அவர் பாடும்போது அப்படிதான் நமக்கு அந்த உணர்வு ஏற்படும்ல. இப்போ வந்து நம்ம அமராவதி படத்துல வந்து பாடின ஒரு பாடல் தான் இப்ப நம்ம போட போறோம்,
0: முதல் படம்
1: அஜித்துக்கு முதல் படம். அதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்ம எங்க எந்த ரேஞ்சுக்கு பேசுவோம், சிவாஜி சாரோட வாய்ஸுக்கும் இப்ப அஜித் வந்து புதுசா உள்ள நுழையிறார் அந்த புது பையனுக்கு, அதுக்கு அப்ப எந்த அளவுக்கு அவர் எங்காய் இறங்கி பாடி இருக்கணும் அப்படின்றது இந்த பாட்டை கேட்கும் போது தெரியும்.
0: ஒரு
1: டீனேஜர் பாடுற ஒரு குரலாவே தெரியும்.
0: எஸ்பிபி ஒரு சுரங்கம்னு சொல்லலாம், அப்படியே தோண்ட தோண்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்துல முதல் முதல்ல அஜித் குமாரை வந்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தின எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். எந்த இடத்துலயும் அவர் தன்னை இந்த மாதிரி சொன்னதே கிடையாது, தமிழ் சினிமாவுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் அவர் கொடுத்திருக்காரு, ஆனா அதை பத்தி அவர் சொன்னதே இல்லை. அதெல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட அந்த இசை ஆளுமையோட பெருந்தன்மை வந்து பெரிய லெவல்ல நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கு.

0: நினைவெல்லாம் எஸ்பிபி. நம்ம வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. நேர் யார் அனுப்பியிருக்கிறாங்க அடுத்தது, நீங்க
1: பார்த்தீங்கன்னா குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பிச்சிருக்காங்க. வாழ்வே மாயம் படத்தில் வந்தனம் என் வந்தனம் அந்த படத்தில் எக்ஸ்கியூஸ் மீ சாரி அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த புன்னகை சுந்தரம் பூவிழி சுந்தரம் அப்படிலாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் நானே கேட்டு கேட்டு மயங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை வந்து பிற மொழிகள்லேயும் சில பாடகர்கள் பாடியிருக்காங்க, ஆனால் தமிழில் எஸ்பிபி பாடின மாதிரி அந்த பாட்டு இல்லை அப்படின்னு அவங்க அனுபவத்தையும் பகிர்ந்திருக்காங்க. குமரன் நகர் லட்சுமி
0: குமரன் நகர்ல இருந்து ஸ்ரீபிரியாவும் அனுப்பியிருக்கிறாங்க பாத்தீங்களா, என்ன ஒரு ஒற்றுமை.
1: அந்த நடிகை பேர் கூட ஸ்ரீபிரியா தானே அந்த படத்துல,
0: ஸ்ரீபிரியா நம்மளோட இவங்க வந்து இவங்க தகிட ததுமி பாடல் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். ஜதி எல்லாம் அவ்வளோ சுத்தமா பாடல,
1: அதுல என் பேனா என் பேனா அப்படிங்கறதெல்லாம்
0: ஆச்சரியக்குரிய அந்த மாதிரி
1: ஆச்சரியக்குரிய. ஆமா ஆமா,
0: கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கறது எப்படி போச்சுன்னே தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அவர் மேல நமக்கு கொண்ட காதலை வந்து நிறையவே காமிச்சிருக்கோம். நேர்களும் வந்து அந்த அளவுக்கு தான் மகிழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்றதுக்கு எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு எல்லார்கிட்டயுமே இல்ல.
1: நிச்சயமா
0: ஒரு பாடகர் அப்படின்னா பாடலை பாடிடுவாங்க, ஒரு கலைஞர் அப்படின்னா ஒரு பாடலுக்கு உயிர் கொடுப்பாங்க. ஆனா எஸ்பிபி அவர்கள் இந்த பாடலாவே மாதிரி மாறி நம்மளோட இதயங்கள்ல வந்து எப்பயுமே வாழ்ந்துட்டே இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வந்து ஒரு குரல் இருந்தது அப்படின்னா அது நிச்சயமா எஸ்பிபி அவர்களுடைய குரலா தான் இருக்க முடியும். மழை பெய்யும் போது ஜன்னலோரமா உட்கார்ந்து கேட்கிற ஒரு பாடல்லையும், திருவிழா கொண்டாட்டத்துல ஒழிக்கிற ஒரு உற்சாக பாடலா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு மூலையில இந்த உலகத்துல எப்பயுமே நம்ம கூட எஸ்பிபி அவர்கள் சேர்ந்து இருந்துட்டேதான்
1: இருப்பாங்க. அதாவது எத்தனையோ சிறப்புகள் எத்தனையோ சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற இசை என்சைக்ளோபீடியாவில். அதுல கொட்டி கிடக்குது கடல் அளவு, அதுல வெட்டி எடுத்தது ஓரளவு தான். இந்த ஒரு மனநிறைவோட விடைபெறுகின்றோம்.
0: நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன்,
1: உங்கள் அன்பு நண்பன் எல் கௌதமன்.

இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி FM Rainbow 102.1 இனிய ராகம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
2: அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
3: மனதை மென்மையாக தொடும் ராகங்கள் தொடர்ந்து வருகிறது இனிய ராகத்தில்.
4: பச்சை தவக்கா
5: பழங்க
4: பழனி பச்சா
5: இனிமினுங்க
4: செங்கரட்டி
5: செவத்து பிள்ளை
4: கிண்ணா வந்தான்.

0: பிடிக்கும் பொண்ணு சௌக்கியமா.
1: அமைதியின் இடைவெளியில் இசை தொடர்கிறது. இனிய ராகமாக

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. இது இனிய ராகம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம். The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
2: வார்த்தை.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட கட கட

ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள். காலம் கடந்தும் உங்கள் மனதில் நீங்காமல் நிழலாடும் பழைய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்க இது ஞாபகம் வருதே. திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாம். 938-546-1021 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேர், ஊர் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை சேர்த்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில முதல்ல பாடல் கேட்டிருக்கிறாங்க. வல்லவன் ஒருவன் திரைப்படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறவங்க திருச்சி திருவானைக்கோவில் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்ததா குரல் பதிவு மூலமா யார் பாடல் கேட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
1: எல்லோருக்கும் இனிமையான இரவு வணக்கம். இன்று நவகிரகம் படத்தில் உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது இந்த பாடல் வழங்குங்க. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ். எல்லா நேர்களுக்காகவும் வழங்குங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.

ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, தூவக்குடி பவுலின் மைக்கேல் அவங்க கேட்டிருக்கிற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்துல இருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க. இத ஞாபகம் வருதே. உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 908-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்களோட பேர், ஊர் மற்றும் எல்லாத்தையும் டைப் பண்ணி நீங்க அனுப்புங்க. இப்போ யாரு பாடல் கேட்டிருக்கிறாங்க வாட்ஸ்அப் வழியா அப்படின்றத குரல் பதிவா கேட்டுக்கலாம்.
1: அன்பிற்கினிய திருச்சி பண்பலை மலைக்கோட்டை இளவரசிக்கு இனிய இரவு நேர் வணக்கம். பெரம்பூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டியிலிருந்து ஆர் செந்தில்குமார் பேசுகிறேங்க. எனக்கு போக பிரிவினை என்ற படத்தில் இருந்து தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து என்ற பாடலை விரும்பி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.

10:21 கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் கேட்டிருக்கிற பாடல் இருளும் மொழியும் திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருதே கேட்டிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாட்ஸ்அப் வழியா நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது யாருன்னு பாத்திரலாம்.
1: திருச்சி மாவட்டம் துறையூர்லிருந்து முத்துக்குமார் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் துணைவன் படத்திலிருந்து நீ யார் என்பது நான் சொல்ல, நான் யார் என்பது நீ சொல்ல என்ற பாடலை ஒளிவமாக தலைமுறை கேட்டுக் கொள்கிறேன். திருச்சிரப்படை வாடகைக்கு நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்துல இருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததான் வாட்ஸ்அப்ல குரல் பதிவு அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நேர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 938-546-102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு குரல் பதிவும் அனுப்பலாம், அல்லது நீங்க தட்டச்சு செய்தும் அனுப்பலாம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போவுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டகுளூர் கேட்லேருந்து பேசுகிறேன். என் பெயர் பிரியா செந்தில்குமார். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நான் விரும்பி கேட்ட பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படம்.

படத்திலிருந்து. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. அந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் SV மணி இவங்க கேட்டிருக்கிற பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததான் அவளுக்கென்ற ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருச்சி அனுராதா நாராயணன்.

10:45 கீழச்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சியிலிருந்து பிரபாகரன் கேட்டிருக்கிற பாடல், ரகுபதி ராகவ ராஜாராம் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததா தஞ்சாவூர் பன்னீர்செல்வி அவங்க கேட்டிருக்கிற பாடல்

0: நிறைவு பெற்றது இன்றைய ஞாபகம் வருது. இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி
1: நீலவண்ணன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இனிமையான இரவு பொழுதில் இனிய பாடல்களுடன் ஆர் ஜே கண்ணன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் சாமி போட்ட முடிச்சு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மாதுளம் கனி அப்படிங்கிற ஒரு பாடலை முதல் பாடலா நிகழ்ச்சியில கேட்டோம். சின்ன சின்ன அந்த பாடல் வரிகளில் அழகான அந்த மெட்டுக்கு இனிமையான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தாரு கவிஞர் கங்கை அமரன் பிளஸ் இளையராஜா இவங்களுடைய கூட்டணியில் தான் அந்த பாடல். இளையராஜாவுடைய இசையில் அவரே பாடின பாடல் எஸ் ஜானகியமான அவர் அவங்களுடைய அந்த பாடலில் சின்ன சின்ன அந்த சில்மிஷங்கள் அந்த ஹா ஆ ஓ அப்படிங்கிற அந்த இசை வந்து அந்த பாடலுக்கு மிகவும் அந்த ஒரு பொருத்தமான ஒரு பாடல் வரியாக இருந்தது. தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல இங்கும் அங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு அப்படின்னு அவருடைய ஆசையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தாலும், செங்கமலம் போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு, அள்ளி அள்ளி கூடும்போது ஆசை வளர அங்கும் எங்கும் காதல் என்ற பூவும் மலர அப்படின்னு சொல்லி, என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ள அந்த கவிதை வரிகளை அழகாக எழுதி வச்சுனாரு. இந்த இரவு நேரத்தில் கேட்பதற்கு ஒரு இனிமையான அந்த பாடல், அந்த பாடலுடைய காட்சிகள் எல்லாமே அப்படி ஒரு டேம் பக்கமாக அந்த ஒரு இயற்கையான கிராமத்து வாசத்தை பின்னி கொண்டு வந்த விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்துச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததா புதுநெல்லு புதுநாத்து படத்துக்காக சித்ரா உமா ரமணன் பாடிய பாடல்.

இரண்டு பெண்கள் தனக்கு வரக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை தலைவரை நோக்கி வரக்கூடிய மாறிப்பட்ட ஒரு கவிதையை கற்பனை வரிகளாக எழுதியிருந்தார் கங்கைமரன் அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 11:13, விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும்.

முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் தந்துவிட்டேன் என்னை படப்பாடல்.

பாடல் முதல்ல துவங்கின நேரத்தில் இருந்து அப்படி பாடல் முடிகிற வரைக்கும் அந்த தம்தன தம்தனம் அந்த இசை, அந்த பின்னணி இசையில் அந்த தபிலகனுடைய சத்தம் அந்த பாடலை கேட்டு மகிழ வைத்ததுதான் சொல்லணும். ஏடெடுத்து நான் படித்த ஏட்டு கணக்கு இன்று வந்து சேர்ந்ததம்மா சொந்தம் எனக்கு, கூட்டுதற்கு நம் கணக்கு கோடி கோடி சுகம் இருக்கு, நாட்டம் இங்கு கூடுதற்கு நம்மும் தெய்வ பலம் இருக்கு, நல்லதொரு பாடம் சொல்லும் காதல் வகுப்பு, அள்ளி தினம் கூட சொல்லும் ஆசை தொகுப்பு வகுப்பு தொகுப்பு அப்படின்னு அவருக்குடைய உரித்தான பாடல் வரிகளை தான் எழுதியிருக்காரு. இந்த பாடலும் கங்கை அமரன் இளையராஜா இவங்களுடைய காம்போல வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் சொல்லணும். அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் கும்பக்கரை தங்கையா படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் குழுவினருடன் இணைந்து பாடிய பாடல்.

பாடல் கேட்ட நேரத்துல இருந்து அந்த பாடலை சின்ன சின்ன இசை நுணுக்கங்கள்லாம் நிறைய பாடல பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சரோத் இசையும் அந்த பேக்ரவுண்டோட அந்த கோரஸ் இசையும் அந்த மச்சான் வந்தா மச்சா வந்தா ஓ அப்படின்னு அந்த பாடல் முடிகிற இடத்துல அப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளூட்டினுடைய இசை துல்லியத்தை அழகாக வந்து பாடலை கொடுத்துருப்பாங்க. நினைச்சு அந்த பாடலை கேட்கும்போது இன்னும் மென்மையா மென்மையா தான் இருந்தது. வைக்காத செந்தூரம் தான் வச்சு வந்த உன்னோடு தான், இப்போது நீ தந்தால் என்ன முத்தாரந்தான், வண்டோடும் கண்ணோரந்தான், வஞ்சிகளம் பெண்ணோடு தான், வந்தே நம்மா கொண்டாடத்தான் இந்நேரம் தான், முட்டான தீகளும் மேனி தொட்டாளவே வரும் மாமனி, மேளம் ஒரு இடி இடிக்குது, வானம் ஒரு குடை பிடிக்குது, வா வா மாமா அப்படின்னு சொல்லி பூத்து பூத்து குலுங்குது அடி பூ, அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவன் அவருக்கு உண்டான தனித்துவமான வரிகள் தான். இந்த பாடல் கூட கங்கை மன்னன் அவர்கள் எழுந்துதான் இளையராஜாவினுடைய இசையில அந்த பாடலை கேட்டோம்.

இரு மனங்களுடைய அன்பின் வெளிப்பாடாய் அந்த பாடியிருந்தது. நீலமேகமே ஒரு வானம் பாடியே, சோலை குயில்கள் ஜோடி சேர்ந்ததே, வசந்த காலம் தேடி வந்தது மதன ராகம் பாட வந்திடு, ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் தாயாய் நீயும் தாங்கிட வேண்டும், தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேலதாளம் கேட்க வேண்டுமே அப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோடைய அந்த பாடல் முடிந்தது. அந்த மனங்கள் என்னைக்குமே அன்புக்கு ஒரு எல்லை இல்லை என்பது அந்த பாடல் மூலம் தெரிய வந்தது. இளையராஜாவினுடைய இசையில உஷா அவர்களுடைய பாடல் வரிகள். நேர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையின் செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்டரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRI, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் http://adm.tanuvas.ac.in என்ற

நேரம் இரவு 11:34 விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கும் என் அருகே நீ இருந்தால் படப்பாடல்.

இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடினிருந்த பாடல் கவிஞர் நா காமராசன் அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பிரம்மா படத்திற்காக.

இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடின பாடல் கவிஞர் நா காமராசன் அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பிரம்மா படத்திற்காக.

பாடல் கேட்கும்போதே அப்படி ஒரு ஹம்மிங்கோடு அந்த பாடல் வரிகள் கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அந்த அப்படி வச்சு அந்த ஹம்மிங் பண்ணும்போதே அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல, அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்தது. நேரம் இரவு 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்து நேயர் யாருன்னு பார்க்கலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தங்களது போஸ்ட் மற்றும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அவங்க மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மன்னவனை மன்னவனை பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்பதில் மகிழ்ச்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி அவங்க வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தனை இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதைகளை எழுதியிருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மயக்கம் தந்த நிகழ்ச்சி, மாதுளம் கனிசுவை பாடல், ராஜா ராணிக்கு பறிச்சு ரோஜா, ரம்யமான ராகம் தேடல், இரவை இனிமையாக்கும் இன்பமான அலங்காரம் அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. திருச்சி குமரநகலந்து லட்சுமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் அவங்களும் மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அவங்க அந்த பாடல் புதுநெல் புதுநாத் படத்திலிருந்து பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பட்டி கனகரத்னம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு தங்களுடைய மேலான ஆதரவை லைக்ஸ் மற்றும் கமெண்ட் மலையாக தந்த நேயர்களுக்கு நன்றி. மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரல்களில் காதல் தேவதை படப்பாடல்.

0: கேட்ட பாடல் தர்மதுரை படத்திற்காக மனு எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடிய இளையராஜாவின் விசையில் பஞ்சர்ணா செலுத்தின பாடல் வரிகள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் குணா படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள்.
1: இதை சாப்பிட்டா அவிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும். நீ பாடு.
1: தூக்கம் வரலையே.
2: வரும், பாடு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்.
1: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்,
2: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும், வரும்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரிலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: திடலாமே.
1: தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரக

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொட்டிவிட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பிவிட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழிசம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரு இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். முதலில் டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதியுள்ள பாடல் வரிகள், கே வி மகாதேவன் இசையில். ஆதிபராசக்தி படத்திற்காக

நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடல். பி சுசீலா பாடியது, வாலி எழுதி வி குமார் இசையில், மங்கள நாயகி படத்திற்காக.

0: திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்.
1: கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி. ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்பரிசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சிம்மேந்திர மத்தியமும் ரூபகதாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல் சிந்துபைரவி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெல்லை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.